நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெச்சிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெச்சிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெச்சிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு.

இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 9ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 15ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இனி மோகனராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

அனிச்சப்பூ மோந்து பார்த்தால் வாடும். விருந்தினரோ விருந்தளிப்பவரின் முகம் வேறுபட்டு தோன்றினாலே வாடுவர்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இதில் கேள்வி நேரம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் காந்தி அஞ்சலி, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய சிறப்பு மருத்துவர் டாக்டர் முரளிரங்கன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸின் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். திருச்சிராப்பள்ளி மாக்காளிக்குடி அருள்மிகு

உஜ்ஜயினி ஓம் காளியம்மன் திருக்கோவில் சித்திரம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும். இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. பாரதிய நியாய சன்ஹிதா BNS குற்றவியல் வழக்குகள். வழக்கறிஞர் கு விவேக் அவர்களுடன் நேரலை. 10 மணிக்கு நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் அவ்வப்போதைய நிலவரம். தொடர்ந்து போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் ஜெமினி சிவாஜி திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் நடைபெறும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கண்காட்சியிலிருந்து நேரலை. 12:10 மங்கையர் உலகம் பாரம்பரிய உணவின் மகத்துவம். 12:50 பாப்கார்னர். 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம். விவசாய விஞ்ஞானி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் குளித்தலை குமாரமங்கலம் எஸ் துரைசாமி அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம். சிகை அலங்கார நிபுணர் திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பி தர்மலிங்கம் அவர்களுடன் நேர்முகம். 3 மணிக்கு இசைத்தூரல். 4 மணிக்கு வண்ண கோலங்கள். வழங்குவோர் வசந்தன்கோ. 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5 மணிக்கு பொன்மாலை. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து. தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள் தரும் தகவல்களுடன். ஆறு மாநில செய்திகள். முதல் அலைவரிசையில் காலை 10:45 FM ரெயின்போ 102.1 இரவு 7 மணிக்கும் உற்சாகம் உச்சம் வெற்றி கொடிக்கட்டு இளம் தொழில் முனைவர் ஏ பாண்டியநாதன் அவர்களின் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் எல்நினோ காலத்தில் பூச்சி மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மைய பயிர் பாதுகாப்பு அலுவலர் எம் அமுதா அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 8:30 வானொலி நாடக விழா 2026 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் எழுதியவர் SL நானு அவர்கள். 9:15 இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9:00 அரங்கிசையில் கல்யாணபுரம் ஜி கார்த்திகேயன் நாதஸ்வரம். 11:00 இலக்கியம் பேசுவோம் கதையின் நாயகிகள் பகுதி 1. பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி. 12:10 சங்கீத சாரல் கும்பகோணம் எஸ் சங்கரராமன் பாட்டு என் சி மாதவ் வயலின் சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். மாலை 5:30 NCRT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 தர்மபுரி மாவட்ட செய்தி மடல். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:15 செய்திச்சுடர். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம்.

இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்களே, நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை airthirchi@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்.

0: விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் ஒதுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இனி கேட்கலாம் பாரதிப்பன்.

0: ஆகும். மனித நாகரிகத்தின் வளர்ச்சி சொல். ஆதி காலத்தில் ஒலியின் மூலமாகவும் சைகைகளின் மூலமாகவும் தனது கருத்துக்களை தெரிவித்த கற்கால மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எழுத்து, சொல், சொற்றொடர் என்று அபரிமிதமான வளர்ச்சி அடைந்தான். அறிவு விருத்திக்கும் எண்ண வெளிப்பாட்டிற்கும் உறவுகளின் ஒருமைப்பாட்டிற்கும் மொழிக்கு அடிப்படையாக விளங்கும் சொல்லே உதவுகின்றது. ஊக்கப்படுத்த முடியாவிட்டாலும் உற்சாகம் இழக்க வைக்கும் சொற்களை தவிர்த்தல் எல்லோருக்கும் நல்லது. எண்களை கொண்டு பணத்தை எண்ணுகின்றோம், எண்ணங்களுக்காக சொற்களை எண்ணி பேச வேண்டும். நாம் சிந்திக்கும் அளவுக்கு சொற்களோ வார்த்தைகளோ வடிவம் பெற்று பேச்சாக வெளிவருவது இல்லை. மனக்குகைக்குள் மனிதர் தொடமுடியாத ஏராளமான இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. வெளியில் கொட்ட முடியாதவற்றை நாம் மனதிற்குள் பேசி ஆறுதல் அடைகின்றோம். ரோஜா மலர் மிகவும் அழகானதுதான். ஆனால் அதில்தான் கையை குத்தும் முள்ளும் சேர்ந்த அமைப்பாக இருக்கின்றது. சொற்களும் அப்படித்தான், அவை அழகானவை. ஆனால் அளவு தெரியாமல் பயன்படுத்தப்படும் பொழுது ஆபத்தானவையாக உருமாறுகின்றன. சில சொற்கள் நம் வாழ்க்கை பாதையையே திசை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. சோர்ந்து போய் விரக்தி மனப்பான்மையில் மனம் நொந்து புலம்புபவர்களிடம் கவலை வேண்டாம், உன்னால் முடியும், உன் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் என்று சொல்லி பாருங்கள். சத்து மிகுந்த பானத்தை பருகினால் எப்படி சத்து கிடைக்குமோ அதுபோல அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு உந்து சக்தி கிடைக்கும். சொல் என்னும் மந்திரம் ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். தரமற்ற பண்டங்களுக்கு பொருட்சந்தையில் மதிப்பு கிடையாது, அதை யாரும் வாங்க துணிய மாட்டார்கள். அதுபோலவே மனிதர்களுக்கிடையே தரமற்ற வார்த்தைகளுக்கும் அவற்றை சொல்லும் தராதரம் தெரியாத மனிதர்களுக்குமான தரம் இறங்கி நிற்கும். எனவேதான் எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யும் போது தரம் தாழ்ந்த சொற்களை புறந்தள்ளிவிட்டு பண்பட்ட சொற்களை கை கொள்ள வேண்டும். சொல்லிய சொல்லை திரும்ப பெற முடியாது. தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்று சொல்லின் தன்மையை திருக்குறள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. தீயினால் சுட்டதை புண் என்றும் சொல்லும் சொல்லினால் ஏற்படும் தாக்கத்தை வடு என்றும் அழகாக தரம்பிரிக்கிறார் ஐயன் வள்ளுவர். தீக்காயம் மூலமாக புண் ஏற்படும், ஆனால் குணமாகி மறைந்துவிடும். ஆனால் சொன்ன சொல்லினால் ஏற்பட்ட காயம் வடுவாக மாறி என்றும் மாறாமல் மறையாமல் இருக்கும். எனவே சொல் ஆட்சி திறனை நல்லாட்சி திறனாக வளர்த்து வாழ்க்கை வளம் பெற பாடுபடுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க நான் நலம் பேணுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
2: தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை பயனில பல்லார்முன் சொல்லல் சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ. இவை அனைத்துமே மூத்தோர் வாக்கு. எப்படி சொல்ல வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பவை சொற்கள்தான். சொல் என்பது வார்த்தை, அதிலும் அர்த்தம் செறிந்த வார்த்தை.

கணவனை நினைப்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வேண்டுவதற்காக அல்ல, எந்த பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொள்ளும் மனதை பெறுவதற்காக. மனம் தைரியமாக இருந்தால் வாழ்க்கை எப்போதும் அழகாகவே இருக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் தெய்வீக மனம் பரப்ப வருகின்றது ஆனந்த ராகம். முதல் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருப்பது.

ஆன்மீக நேயர்களின் கவனத்திற்கு சேலம் சுகவனபுரி ஸ்ரீ விஸ்வரூப சர்வமங்கல ஐஸ்வரிய ஈஸ்வர பிரசன்ன நிலையத்தில் இன்று மாலை 6:15 ஸ்ரீ கிருஷ்ண பால லீலைகள் என்ற தலைப்பில் பக்தி சொற்பொழிவு நடைபெறும். ஆனந்தராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது எஸ். ஜானகி குரலில்.

0: இறைவனின் அருள் என்பது நாம் கேட்பதெல்லாம் கிடைப்பதில்லை. நமக்கு
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம்.
2: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 15 நாள் வெள்ளிக்கிழமை. இப்போது கேள்வி நேரம். லாபகரமான கால்நடை வளர்ப்பு குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் மணப்பாறை பொத்தப்பட்டி கால்நடை மருத்துவர் டாக்டர் கே குமரேசன் அவர்கள்.
3: திருச்சி மாவட்டம் லால்குடி மாவட்டம் ரெடிமோடு

0: கண்ணன் சார், கண்ணுக்குட்டி கருப்பு வெள்ள கண்ணுக்குட்டி சார், வீட்டிலே பிறந்தான் சார். அது பருவத்துக்கு வரல சார். மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மாசம் 35 மாசம் ஆச்சு சார். டாக்டர் அனுப்பி இது பண்ண மறுபடியும் அது பருவத்துக்கு வரட்டும், கருப்பு பை வளர்ச்சில்ல அப்படி இப்படின்னாரு. நானும் அப்படியே கட்டி போட்டு தீனி போட்டு சார். ஒன்னும் இதா மூவ் அவ்வளவுதான் கேட்கலான்னு கேக்குறேன் சார்.
1: நீங்க வந்து முறையான குடற்புள்ளிக்கு நீங்க பண்ணிருக்கணும், தாது போடுற நீங்க போடணுங்க ஐயா. கருப்பை வளர்ச்சியில்னா மெயின் பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து குடற்புள்ளிக்கு முறையா பண்ணிடலாம் வரும், இன்னும் வந்து தாது போ பற்றாக்குறை இருந்தால் வரும். நீ கால்நடை மருத்துவ அணுகி இமீடியட்டா தாது உப்புக்களை வந்து ஒவ்வொரு கால்நடை மருந்து அரசால் வழங்கப்பட்டுள்ளது. அந்த தாது உப்புக்களை வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் குடற்புள்ளிக்கு பண்ணிட்டு அடுத்த நாள் தாது உப்புக்களை டெய்லி 30 கிராம் வீதம் வந்து டெய்லியும் போடுங்க. அது கூட டெய்லியும் வெள்ள சுண்டல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு முளப்பு கட்டி ஆட்டி ஊத்துங்க. இதை மட்டும் தொடர்ச்சி ஒரு மாசம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா கருப்பை வளர்ச்சி இல்லாம அந்த மாடு கண்டுபிடிச்சு பருவத்துக்கு வராது. கருப்பை வளர்ச்சி நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமான கருப்பை இருந்தா மட்டும்தான் மாடு பருவத்துக்கு சினையும் பிடிக்கும். அதனால காலநிலை இமீடியட்டா அணுகி அதுக்கு உரிய சிகிச்சை வாங்கிக்கிங்க.
2: மாடு தீவனெல்லாம் வைக்கிறோம், எல்லாம் பண்றோம். பால் கறக்கிறது வந்து காலையும் மாலையும் 2 வேளை கறக்குறோம். நான் சில இதுல கேள்விப்பட்டிருக்கேன், 3 வேளை கறப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, அது உண்மையா? அது எப்படி ஃபாலோ பண்ணணும்? அது
1: உண்மைதான். நம்ம ஊர்ல நார்மலா காலை மாலை ஏன்னா 2 வேளை கறப்போம். ஆனா வந்து அயல் நாட்டுல பாத்தீங்கன்னா 4 நேரமும் கறப்பாங்க. எதுக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா, சில மாடுகள் அதிக கறவையில் மாடு ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அவரேஜா ஒரு 5 லிட்டர் கறக்கும். அதுக்கு வந்து 3 நேரம் கறக்கணும் அவசியம் இல்லைங்க, காலையில மாலை 2 நேரம் கறந்தா போதும். அயல் நாட்டுல பாத்தீங்கன்னா அவரேஜா ஒரு மாடு 40 to 50 லிட்டர் கறக்கும். அந்த மாதிரி மாடுகள் என்ன பால் சுரந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு லெவலுக்கு மேலே சுரக்கும் போது மடியும் சின்ன ஒரு பேக் தானே உங்களுக்கு, அதனால தாங்காது, ஆட்டோமேட்டிக்காக பால் ஊத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, அயல் நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைம் 4 டைம் கறப்பாங்க. அந்த மாதிரி உள்ள மாடுகளை கண்டிப்பாக நீ கறக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே எக்ஸசாக போகிறப்ப என்ன ஆச்சுன்னா மாடு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும், வீக்கம் வந்துடும், மாடு வந்து அதனால ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும், தீனி தீங்க போய் டல் ஆயிரும், பால் ஆட்டோ ஒழுக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ஒரு 10-20 மாட்டில் ஒரு மாடு கண்டிப்பாக அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும், கண்டிப்பாக உண்டு கறக்கலாம். அது எந்த ஒரு தப்பும் கிடையாது.
3: லால்குடி பக்கம் ஆலங்குடி மகாஜன வெங்கட்ராமன். கறவை மாடுகளுக்கு எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு இப்படி எல்லாம் கொடுக்கறோம். இதுல தேங்காய் புண்ணாக்கு கொடுக்கவே வேண்டாம், அதனால மால் பால் குறையுங்கிறாங்க.
1: மாடுகளுக்கு வந்து கடலை புண்ணாக்கு வாங்க தீவனத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோ ஆட் பண்ணிருப்பாங்க, அதுல 15 கிலோ பாத்தீங்கன்னா கடலை புண்ணாக ஆட் பண்ணிருப்பாங்க, மீது 5 கிலோ தேங்காய் புண்ணாக்கு பருத்தி கடை புண்ணாக்கு. ஒரு 2 கிலோ 1 கிலோ கடலை புண்ணாக்கு 1 கிலோ தேங்காய் புண்ணாக்கு அப்படி ஆட் பண்ணக்கூடாது. 4 to 3 பங்கு கடலை புண்ணாக்கு, மீது 1 பங்கு தான் ஒண்ணு வந்து தேங்காய் புண்ணாக்கு இருக்கலாம், பருத்தி கொட்டை புண்ணாக்கலாம், எந்த புண்ணாக்கு ஆட் பண்ணலாம். அந்த ரேஷியோ கொடுத்து பாருங்க, அது பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு மெயினா கொடுக்குற தீவனத்துல கடலை புண்ணாக்கு அதிகமா கொடுக்கணும், நீங்க மத்த புண்ணா குறைச்சிக்கங்க.
4: சார், லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஜெர்சி ஒளி வாங்கியிருந்தேன், அது 1 இயர் கம்ப்ளீட்டா கறந்து செகண்ட் இருந்து இன்ஜெக்ஷன் பண்ண கூட மம்மி பேபி அப்படின்ட்டாங்க. பட் அது எதனால வருது, அது என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும்.
1: ஆமாங்க, இது வந்து ஒரு ரேரா ரொம்ப அரிதாக நடக்கிற விஷயம் தான். மமிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த கன்று கூட்டி உள்ள உருவாயிருக்கும், உருவாயிட்டு அதற்கு தேவையான வளர்ச்சி அடையும் வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக தேவையான சுரப்பிகள் வந்து ஹார்மோனை சுரக்காது, அந்த வளர்ச்சியை தூண்டிவிக்கிறவருடைய ஹார்மோனை சுரக்காமல் போயிடும். ஸோ அது கிடைக்கிற உணவுகள், உள்ள கருப்பு கிடைக்கிற உணவுகள், தண்ணீர் எதுவுமே கிடைக்காம போனதுனால அது அப்படியே உள்ளுக்குள்ளே இறந்து அப்படியே கூடு மாதிரி ஆயிடும். நல்ல சினையாயிடுச்சு, இறந்து போட்டுருச்சு, பாஷன் ஆச்சுன்னா அதுக்கு வந்து தீர்வு இருக்கு. இந்த மமிஃபிகேஷனுக்கு தீர்வு இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு டைம் வந்துருச்சுன்னா அது திரும்ப அடுத்த திரும்ப வராது, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க. அது வந்து திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இருக்குது, மருத்துவர் அணுகி நீ அதுக்கு வைத்தியம் எடுத்துக்கலாங்க.
5: லாபகரமான கால்நடை வளர்ப்பு குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் மணப்பாறை பொத்தப்பட்டி கால்நடை மருத்துவர் டாக்டர் கே குமரேசன் அவர்கள். கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து
6: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 31ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யும் பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். நடப்பு ஆடிப்பட்டத்துக்கு ஏற்ப நிலம் தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம், காய்கறி விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால மழை பெய்யும் போது கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறத தவிர்க்கணும். அடுத்ததாக ஆடிப்பட்டத்தில்

0: காய்கறி சாகுபடி செய்யறவங்க கவனத்துக்கு, காய்கறி விதைகளை கண்டிப்பாக விதை நேர்த்தி செய்துதான் விதைக்கணும். ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி எதிர் உயிரிய வைத்து விதை நேர்த்தி செய்யலாம். இப்படி விதை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலமாக விதைகள் மூலமாக பரவக்கூடிய நோய்களை தவிர்க்க முடியும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கேழ்வரகு ஏலம் நடந்துச்சு. முதல் தர கேழ்வரகு 1 குவிண்டால் 3510 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
1: இனி தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாக கீழ்த்தள அரங்கில் நடைபெற உள்ளது. விவசாயிகள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய விவசாயம் தொடர்பான குறைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் வரும் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 1 நாள் வயதுடைய கிராமப்பிரியா கோழி குஞ்சுகள், வனராஜா கோழி குஞ்சுகள் வரவிருக்கின்றன. இந்த 1 நாள் வயதுடைய கோழி குஞ்சுகளின் விலை 25 ரூபாய். இந்த கோழி குஞ்சுகளை வாங்க விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் அலுவலக தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொலைபேசி எண் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15. மீண்டும் ஒரு முறை 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15. இவ்வாறு திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்டத்திற்கான வேளாண் ஆலோசனைகள். நாமக்கல் மாவட்டம் எல்நினோ பாதிக்கும் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் தங்களுடைய விளை நிலங்களில் சாகுபடி முறைகளில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். நிலக்கடலை பயிரிட விரும்பும் விவசாயிகள் குறுகிய கால வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்களான VRI 2, TMV 7, VRI 10 ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். விதைகளை 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் கரைசலில் 6 முதல் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்திய பின் விதைத்தல் நல்லது. மேலும் நீர் ஆவியாவதை தடுக்க 3% கயோலின் கரைசலை இலை வழியாக தெளிக்க வேண்டும். பார்சால் முறையை மேற்கொண்டு, அதாவது 1 சால் விட்டு 1 சால் முறையில் நீர் பாய்ச்சுதல் வேண்டும். இவ்வாறு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். கரூர் மாவட்ட விவசாய பெருமக்களே, கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண் அறிவியல் மையத்தில் தக்கை பூண்டு விதை விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் 9488-39-38-49 தொடர்பு எண் மீண்டும் ஒரு முறை 9488-39-38-49 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் எல்நினோ காலத்தில் பூச்சி மேலாண்மை நேர்முகம். பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மைய பயிர் பாதுகாப்பு அலுவலர் எம் அமுதா அவர்கள். நேர்களின் நிகழ்ச்சி உங்களுக்காகவே, கேட்டு பயன் பெறுங்கள்.
2: இனி கேட்கலாம்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும்

0: பாகிஸ்தானின் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதா முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்க இது வகை செய்வதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்க மாநில அரசுகள் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதை இச்சட்ட மசோதா கட்டாயமாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் முக்கியமான பிரச்சினை என்று அவர் தெரிவித்தார். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கும் கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். அமைச்சரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே இந்த மசோதா நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே வினாத்தாள் முறைகேடு பிரச்சினை நிலவுவதாகவும் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை அரசு உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இது மாணவர்களின் நலனை பாதுகாத்து வெளிப்படையான தேர்வு முறையை ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிரசாதம் ஸ்டால்ஸ் கொடுக்கறது, பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல வந்து நடக்க போகுது. ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லயே நடக்கும். டெண்டர்கள் எடுக்கும் பொழுது லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாத்திக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து பிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், தேனி ஆகிய இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக தாவேக்கு அரசு இதுவரை எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த தாவேக்கு அரசு நிர்வாகம் தெரியாமல் திணறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இனியாவது மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சினைகளையும் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 70 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2023 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை

0: உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சத்திய ஞான சபை வசம் உள்ள 71 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், பெருவள்ளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக அரசு கூறியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். வள்ளலாரின் நோக்கங்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களை சென்றடைவதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், செய்திகளை நம்பகத்தன்மையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை செய்தியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் செய்திகளை சரிபார்த்து துல்லியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாட உள்ளார். ராஜஸ்தானின் கோட்டாவில் அமைக்கப்படும் விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தனர். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் நலன் தொடர்பான உச்சிமாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2,467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹல் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கவுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதலுக்கான ஆணைகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் நேற்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீனங்காடி வளாகத்தில் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பலுதூக்குதலில் ஆடவர் 110 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும் மகளிர் வட்டியறிதலில் சீமா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி
2: மலர்கிறது நாள் மலர்.
3: மிகச்சிறந்த ஹிந்தி மொழி எழுத்தாளரான முன்ஷி பிரேம்சந்த் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1880. 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 14 நாவல்கள், பல நாடகங்களையும் எழுதியுள்ளார். இவரது புகழ்பெற்ற நாவல்கள் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. கர்மபூமி, கோதான், நிர்மலா முதலியன சிறந்த படைப்புகள். ஹாரி பாட்டர் நாவலின் மூலம் உலக புகழ்பெற்ற பெண் எழுத்தாளர் J.K. ரவுலிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1965. 1997 ஹாரி பாட்டர் நாவலின் முதல் பாகம்

வெளியானது. 2000வது ஆண்டு ஹாரி பாட்டர் நாவலின் 4வது பகுதி வெளியான அதே நாளில் 50 லட்சம் பதிப்புகள் விற்று தீர்ந்தன. கொங்கு நாட்டு விடுதலை போராட்ட வீரர் தீர்த்தகிரி சர்க்கரை என்ற தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று. ஆண்டு 1805. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து துணிச்சலான பல போர் யுத்திகளை கையாண்டு 3 முறை வெற்றியும் கண்டார். தான் மறைந்தாலும் வீரத்திற்கு அடையாளமாக விளங்கிய தீரன் சின்னமலை புகழ் வரலாற்றில் எப்போதும் நிலைத்திருக்கும். மனிதன் சாஸ்வதமில்லை என்றாலும் மானுடம் சாஸ்வதமானது. மனிதனுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுதான் என் நாவல்கள் என்று கூறிய எழுத்தாளர் சா. கந்தசாமியின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2020. வேளாண்மையும் நெசவும் செழித்த மயிலாடுதுறை கூரை நாடு அவரின் பூர்வீகம். பதின் பருவம் முதலே நூல்களை கற்பதில் ஆர்வம் கொண்டார். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை தமிழ் இலக்கிய வரலாற்றில் பதித்துச் சென்றவர். இரணியவதம், மாயவலி, ஒரு தக்கையின் மீது 4 கண்கள், கிழக்கு பார்த்த வீடு போன்றவை பிரபலமானவை. கவிதை, நாவல், சிறுகதை, கட்டுரை, பயண இலக்கியம், மொழிபெயர்ப்பு, ஆவணப்படம், இலக்கிய தொகுப்புகள் என்று தொடர்ந்து இயங்கினார். 1989 சென்னை தூர்தர்ஷனில் இவரின் அரிய படைப்பான காவல் தெய்வங்கள் ஒளிபரப்பானது. சிற்பி தனபால், ஜெயகாந்தன், அசோகமித்திரன் பற்றிய ஆவணப்படங்கள் தனித்துவமானவை. 1998 விசாரணை கமிஷன் என்ற இவரின் புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. கவிஞரும் எழுத்தாளருமான அரங்க ஸ்ரீனிவாசன் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1996. மகாத்மா காந்தியை கதை தலைவராக கொண்டு மனித தெய்வம் காந்தி காதை எனும் காப்பிய நூலை எழுதியவர். 5 காண்டங்களில் 77 படலங்களையும் 5183 பாடல்களையும் கொண்டது. காவடி சிந்தும் கவிஞர் வரலாறும் என்ற ஆய்வு நூல் தமிழக அரசின் முதல் பரிசினை பெற்றுள்ளது. இவரின் வரலாற்று புதினம் தியாக தீபம். 20வது நூற்றாண்டின் இறுதியில் தமிழகத்தின் தலை சிறந்த கவிஞராக திகழ்ந்தவர் கவித்தென்றல் அரங்க ஸ்ரீனிவாசன். தேசபக்தி, தெய்வபக்தி, கவியாற்றல் 3ம் கருவிலேயே திருவாக பெற்றவர் அரங்க ஸ்ரீனிவாசன்.

ஆகாஷ்வாணி, நேரம் காலை 7 மணி. கேட்டு நினைஞ்சிருக்கீங்க திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்பு. நேற்றைய தோல்விகளை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்கும் இந்த இனிய பொழுதில் உங்களுக்கான சிந்தனை தூண்டுதல்களோடு இன்றைய காலை மலர் இனிதே மலர்கிறது.

0: காந்தியஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: சுயமரியாதையை இழக்கும் சூழல் உருவாகலாம் என்பது எங்களுக்கு புரிகிறது. அதை பற்றிய தீவிரம் எதுவும் எங்களுக்கு புரியவில்லை. எங்கள் அட்டர்னிகளில் ஒருவரான எஸ்கோம்புக்கும் கப்பல் துறையைச் சேர்ந்த இன்ஜினியருக்கும் அத்தனை சுமூகமான உறவு இல்லை. ஏனென்றால் இருவரும் தேர்தலில் எதிர் எதிராக போட்டியிட்டார்கள். இன்ஜினியர் வெற்றி பெறுவார் என்ற சூழல். போராட்ட குணம் படைத்த எஸ்கோம்பு அப்போதுதான் இந்தியர்களின் நிலைமையை எங்களுக்கு உணர்த்தினார். அவரது ஆலோசனையின் பேரில் நாங்கள் உரிமை பெற்ற வாக்காளர்களாக ஆனோம். எஸ்கோம்புக்கும் ஓட்டளித்தோம். ஓட்டுரிமை எங்களுக்கு முக்கியம் என்கிறீர்கள், ஆனால் அதன் முக்கியத்துவம் எங்களுக்கு புரியவில்லையே. அதற்காக நாங்கள் என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்டார் அப்துல்லா. விருந்துக்கு வந்திருந்த அனைவருமே எங்கள் பேச்சில் கலந்து கொண்டார்கள். அதில் ஒருவர், முதலில் உங்கள் பயணத்தை தள்ளி போடுங்கள், ஓட்டுரிமையை தக்க வைத்துக் கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள், அது நிறைவேற்ற நாங்கள் தயார் என்று கூறினார். எல்லோரும் ஒன்று சேர்ந்து முதலாம் அவரின் கருத்தை ஆமோதித்தார்கள். அப்போது அப்துல்லா, காந்தி பயணத்தை தள்ளி போடுங்கள் என்று சொல்லும் சக்தி உங்களுக்குத்தான் உள்ளது, உங்களின் முடிவு எனக்கும் ஏற்புடையதே. ஒருவேளை காந்தி அதற்கு ஒப்புக்கொண்டால் பாரிஸ்டரான அவருக்கு கட்டணமும் கொடுக்க வேண்டும் என்றார். பொதுமக்களுக்கான சேவையில் கட்டணம் எங்கிருந்து வந்தது? மனப்பூர்வமாக இந்த சேவையை செய்வதற்கு நான் நினைக்கிறேன். உங்கள் கோரிக்கையை நான் ஏற்பதானால் மக்களின் ஊழியன் என்ற முறையில்தான் இருக்கும். இங்குள்ள அனைவரையும் இதற்கு முன் நான் அறிந்தது கிடையாது. அவர்களின் முழு ஆதரவும் கிடைக்கப் பெறுவோம் என்று நீங்கள் உறுதியாக கூறினால் நான் மேலும் ஒரு மாத காலம் இங்கு தங்குவதற்கு சம்மதிக்கிறேன். இந்த காரியத்தில் நான் ஈடுபடுவதாக இருந்தால் பல நண்பர்களின் உதவியும் நமக்கு தேவைப்படும். ஏனெனில் இந்த ஊரின் சட்ட நடைமுறைகள் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. சட்டம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வாங்க வேண்டியிருக்கும். மேலும் அட்டர்னியை சந்தித்து அவர்களின் யோசனைகளையும் கேட்க வேண்டி வரலாம். இதன் பொருட்டு பயணம் செய்வதும் தவிர்க்க முடியாத ஒன்று. பிரசுரம் அச்சிடுவது, சம்பந்தப்பட்டவர்களுக்கு தந்தி கொடுப்பது, இப்படி பல வேலைகள் உள்ளன. இதற்கெல்லாம் பணம் தேவை என்று அடுத்த செயல்பாடுகள் குறித்து கூறினேன். நீங்கள் இங்கு தங்குவதற்கு மட்டும் ஒப்புக்கொள்ளுங்கள், போதும். அல்லாஹ்வின் ஆசையினால் தேவையான பணம் தானே வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு நம் மக்களின் உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று அனைவரும் ஒன்றுபட்ட குரலில் கூறினார்கள். பிரிவு உபசார விருந்தில் கலந்து கொள்வதற்கு வந்திருந்தவர்கள் காரிய கமிட்டி உறுப்பினர்களாக வீடு திரும்பினார்கள். என்னென்ன செய்ய வேண்டும் என்ற திட்டம் என் மனதினுள் ஓட ஆரம்பித்தது.
0: காந்தியஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர். பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் அப்போது கூறினார். அரசின் முயற்சிகளாலும் மக்களின் பங்கேற்பாலும் பஸ்தர் பகுதி வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார். வன்முறை சூழலில் இருந்து இப்பகுதிகள் மாறி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதாக அவர் குறிப்பிட்டார். பஸ்தர் உள்ளிட்ட

0: பகுதிகளில் சாலைகள், மின்சாரம், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதோடு நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கட் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் ஆகியோரும் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மக்களின் நலன்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று பிரதமர் இக்கூட்டத்தில் பேசும்போது கூறினார். கடல்சார் பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டார். உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். கடல்சார் திட்டங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் துறைமுகங்களின் திறன்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் முயற்சிகள் மூலம் 2030 மேலும் 700 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து தற்போது 200 மில்லியன் டன்னாக உள்ளது என்றும் இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2019 மொத்த வாகனங்களில் 0.17% மட்டுமே மின்சார வாகனங்களாக இருந்தன என்று அவர் கூறினார். தற்போது அது 8.26% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 1,23,00,000 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 53,000 சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். குவாலியரில் தொலைத்தொடர்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், குவாலியர் நகரம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய திட்டங்களின் மூலம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியில் குவாலியர் நகரம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மைபாரத் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்.
3: காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி

0: பெரிதும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர்.
1: பேர் வந்து எஸ் ரித்திகா. எங்க காலேஜ்ல வந்து மை பாரத் இயக்கத்துல இருந்து போதை விழிப்புணர்வை பத்தி ஸ்பீச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பாக்கப்படுது. இது போதை விழிப்புணர்வை பத்தி நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசியிருந்தோம். இதுக்கு வழிவகுத்த என்னோட காலேஜ்க்கும் மை பாரத் இயக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
2: என்னுடைய நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ட்ரக் ஃப்ரீ யூத், இளைஞர்களோட திறமையும், அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்காக வந்து நான் மை பாரத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்றும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், கோவா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத்தின் 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் காந்தி நகரில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையால் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 7 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவின் 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கடந்த சில நாட்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 57 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதில் அமெரிக்காவின் எப்னேசா எலிசன் தங்கப்பதக்கம் வென்றார். மகாநதி நீர்பகிர்வு தொடர்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இணைஞ்சிருக்கீங்க திருச்சி வானொலியின் முதல் அலை விரிசை 936 கிலோ ஹெட்ஸில். இது காலை மலர் நேர்களே. திருச்சி சமயபுரம் எஸ்ஆர்வி பள்ளி வளாகத்தில் இன்று காலை 10 மணிக்கு திருமிகு கால்டுவெல் வேல்நம்பி அவர்களின் நிக்காம முன்னேறு என்ற தலைப்பில் சிறப்புரை நடைபெறும். இனி தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ 1க்கு 20 ரூபாய், கத்திரிக்காய் 60 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் கொத்துவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 44 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், மொச்சைக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், சௌச்சௌ புடலங்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோள் 46, கருணைக்கிழங்கு 100 ரூபாய், சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு 56 ரூபாய்.

உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய், கேரட் 100 ரூபாய், முட்டைகோஸ் 44 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், பச்சை பட்டாணி 170 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 45, எலுமிச்சை பழம் பழம் ஒன்றுக்கு 5, கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 100, பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் 300 ரூபாய் ஒரு கிலோ, ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், திராட்சை 120 ரூபாய்.

கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி வானொலி முதலாளி வரிசை 936 KHz-இல். இது காலை மலர். இனி தெரிந்து கொள்வோம் இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,230 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 235 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நேர்களே, திருச்சி மாவட்டம் சமயபுரம். திருச்சி மாவட்டத்தில் புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்கள், தொழில் செய்து வரும் தொழில் முனைவோர், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் இன்றும் நாளையும் திருச்சி NIT வளாகத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான தொழில் வர்த்தக கண்காட்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் தகவல்களுக்கு 9314715051984230345 என்ற வாட்ஸ்அப் எண்களில் தொடர்ந்து நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.

0: கேட்கலாம்.
1: அன்றாட வேலைகள்ல நீங்க பரபரப்பா இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்தை காக்கறதுக்கு கேட்க மறக்காதீங்க இப்ப வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, இறைப்பை குடல் கல்லீரல் கணைய சிறப்பு மருத்துவர் முரளிரங்கன் அவர்கள். வணக்கம் டாக்டர். கணைய புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அதை கண்டறியறதுக்கான பரிசோதனை முறைகள்லாம் என்னென்ன இருக்கு, கணைய புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் இருக்கா டாக்டர்?
2: கணைய கேன்சர் வந்து யூஸ்வலா ஆரம்ப ஸ்டேஜில், ஆரம்ப ஸ்டேஜ்னா என்ன அர்த்தம்னா, நாங்க மீன் பண்றது வந்து குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜில் பொதுவாக ஆல்மோஸ்ட் 80% வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான தொந்தரவுகளுமே இருக்காது. அதனாலதான் அது வந்து ரொம்ப நாங்க பயப்படுற ஒரு கேன்சர் வெரைட்டில ஒன்று வந்து கணைய கேன்சர். அது கொஞ்சம் பெருசானாலே பரவிடும். இப்போ சில கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடல்ல கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மலக்குடல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி வளரும் மலக்குடல் கேன்சர்னா, உள் நோக்கி வளரும், லூமனை நோக்கி வளரும். இப்போ ஒரு தண்ணி வர பைப்புனா அதில் பாசி படியுதுன்னா அந்த பைப்பு உள் பக்கம் தான் படியும், வெளியில் என்ன நடந்தாலும் தண்ணியை ஒன்றும் பாதிக்க போகிறது கிடையாது. ஸோ உள் நோக்கி வளர்ற கேன்சராக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து சீக்கிரம் அடைப்படுற மாதிரி, நம்மளுடைய மலம் வந்து சீக்கிரம் வெளில வர்றது அடைப்பட்டுச்சுன்னா நோயாளி வந்து சீக்கிரம் டாக்டர்கிட்ட வருவாங்க. எனக்கு பிரச்சனை இருக்கு, மோஷனில் ரத்தம் போகுது, மலச்சிக்கல் இருக்கு, உடனே நம்ம எண்டோஸ்கோப் போட்டு பார்க்குறோம், கட்டி தெரியுது, பயாப்சி எடுக்கிறோம், கேன்சர் இருக்கு, சிடி ஸ்கேன் பண்ணுறோம், பரவாயில்ல ஆப்ரேஷன் பண்ணுறோம், குணப்படுத்திடலாம். இது வந்து ரிலேட்டிவ்லி சிம்பிள். கணையம்ன்றது வந்து நம்மளுடைய சாப்பாடு போகிற

0: வழியில இல்லை, அந்த வழிக்கு வெளியில இருக்கு. ஸோ நம்ம எண்டோஸ்கோப் போட்டோம்னா கணையத்தை பார்க்க முடியாது. கணையத்தில் இருக்க கேன்சர் வந்து நம்மளுடைய மோஷன்லயோ இதுலயோ ரத்தம்லாம் வராது, அது வந்து ஒரு ஒரு ஒரு ஹிட்டன் இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஓரளவுக்கு பெருசாகி எல்லாம் இதானாதான் என்ன பண்ணும், நம்மளுடைய குடலை வந்து அமுத்தும். பக்கத்தில் ஒரு நரம்பு அமுத்துதுன்னா வலி வரும், ஒரு ரத்த குழாயை அமுத்துது அப்படின்னா அதுக்கு உண்டான தொந்தர்கள் வரும், குடல் அமுத்துதுன்னா வாந்தி வரும். எதையுமே அமுத்தலன்னா அப்படியே மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க, பசி குறைஞ்சிட்டே வருவாங்க. நம்ம போய் டெஸ்ட் எடுத்து அதை வந்து அவங்க அலட்சிப்படுத்தாம எடுக்கணும், எடுத்து பார்த்தா தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நான் ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் தான் இருக்கும். இப்போ எத்தனை பேருக்கு நம்மளுக்கு பசி குறையுது, வாந்தி வருது, எல்லாரும் போய் நம்ம எத்தனை முறை கணிய கேன்சர் இருக்கான்னு பார்க்க முடியும், பார்க்க முடியாது. அதனால தான் கணிய கேன்சர் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது, எண்டோஸ்கோப்பியில் பார்க்க முடியாது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் ஆரம்ப ஸ்டேஜில் தெரியாது, சிடி ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும். சிடி ஸ்கேன்லேயும் ஓரளவுக்காக சைஸ் இருந்தால் தான் தெரியும். ஸோ இப்போ எத்தனை பேருக்கு எத்தனை முறை வாழ்னாலும் நம்ம திரும்ப திரும்ப சிடி ஸ்கேன் எடுக்க முடியும், ஸோ பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம கணைய கேன்சர் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம அதை உண்டு பண்ணுற விஷயங்களில் நம்ம இல்லாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணைய கேன்சர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வரும், ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வரும், உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு வரும், ஃபேமிலியில் கேன்சர் இருக்கவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்னு சொல்லுவோம். ஹை ரிஸ்க்னா அவங்களுக்குலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நபர்களை நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். ஒரு பர்டிகுலர் இடைவெளியில் 6 மாதத்துக்கு ஒரு முறையோ, 3 மாதத்துக்கு ஒரு முறையோ, வருஷத்துக்கு ஒரு முறையோ அவங்களோட பழைய ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்றதை பொறுத்து நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கும். பிளட்லேயே வந்து கணிய கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா எப்போ கண்டுபிடிக்கலாம்னா அவங்களுக்கு ஓரளவு பெருசாகி பரவின பிறகு தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கண்டுபிடிச்சும் பெரிய அளவில் சிகிச்சை பண்ண முடியாது, உயிரை காப்பாற்றுற அளவுக்கு சிகிச்சைகள்லாம் பண்ண முடியாது.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி இரைப்பை குடல் கல்லீரல் கணைய சிறப்பு மருத்துவர் முரளிரங்கன் அவர்கள்.
2: கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது காலை மலர் நேர்களே. தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படிங்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய சிறப்பு முகாம்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 16ஆம் தேதிகளில் நாகப்பட்டினம் கீழ்வேளூர் வேதாரண்யம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க.

நேர்களை நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலை வரிசை 936 கிலோ ஹெட்ஸில் இது காலை மலர். நேர்களே, வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

கேட்டிருக்கீங்க திருச்சி வானொலியின் முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது காலை மலர். இனி நாம் தெரிந்து கொள்வோம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
2: காலமில நிகழ்ச்சியில நாம் கேட்டு ரசிக்க போகும் அந்த நிறைவு பாடல்

கேட்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz-ல் இனி நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் நிகழ்ச்சி இதயராகம். நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்கள் நம்ம இதயராகம் நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னா நீங்க 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ல உங்களுடைய விருப்ப பாடல், அது இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடம், உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் இதெல்லாத்தையும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியா அனுப்பி வைக்கலாம்.

ராகம் நிகழ்ச்சிக்கு விருப்ப பாடல் அனுப்பியிருக்காங்க. பழனி வட்டம் கொழுமகொண்டான்லிருந்து ராமகிருஷ்ணன், இவரின் விருப்ப பாடல் வருகிறது பராசக்தி படத்திலிருந்து.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இதே ராகம். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கரூர் மாவட்டம் குமரவேல். இவருடைய விருப்ப பாடல் இடம்பெறுகிறது கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: Tiger ka ako. At tumainta na dya.
1: வானொலி அலைவரிசை 96 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டுட்டு இருக்கோம். இது இதே ராகம். இதே ராகம் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ருதன் தாசன் இவர்களின் விருப்ப பாடல் வருகிறது காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதே ராகம் இப்போ நிகழ்ச்சிக்கு கலிங்கம்பட்டி கிராமத்திலிருந்து காயத்ரி அவங்களுடைய விருப்ப பாடல் அனுப்பியிருக்காங்க. மாமன் திரைப்படத்திலிருந்து

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இதயராகம். நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கசையில் கல்யாணபுரம் ஜி கார்த்திகேயன் அவர்களின் நாதஸ்வரம் இடம்பெறும். 10:30க்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஜெமினி படத்திலிருந்து பாடல்கள் வலம் வரும். 10:45க்கு உற்சாகம் உச்சம் வெற்றி கொடிக்கட்டு இளம் தொழில் முனைவர் ஏ பாண்டியநாதன் அவர்களின் பங்கேற்பு. 9:00 அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா இவர்களின் விருப்ப பாடல் வருகிறது அமரன் படத்திலிருந்து.

உற்சாகம் நிகழ்ச்சிக்கு விருப்ப பாடலை அடுத்ததான் அனுப்பியிருக்க நேயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரம்பலூர் மாவட்டம் செல்லிப்பாளையத்திலிருந்து தனலட்சுமி அனுப்பியிருக்காங்க. இவரின் விருப்ப பாடல் வருகிறது மதராசி படத்திலிருந்து.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9 மணி. நேர்கள் கேட்க இருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணபுரம் ஜி கார்த்திகேயன் அவர்களின் நாதஸ்வரம். நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதலில் வாரண முகவா என தொடங்கும் கோட்டீஸ்வர ஐயர் பாடல் ஹம்சத்வினி ராகம் ரூபக தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஏகனை நான என தொடங்கும் பாடல் திருப்பதி நாராயண சுவாமி இயற்றியது. புஷ்பலதிகா ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் இனி பாலகிருஷ்ணன் பாதமலர் என தொடங்கும் தன்யாசி ராகம் ரூபகதாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9:30. அரங்கிசையில் கல்யாணபுரம் ஜி கார்த்திகேயன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி ஹரஹர சிவசிவ நமசிவாய என தொடங்கும் சண்முக பிரியாராகம் ஆதிதாளம் முத்து தாண்டவர் பாடல்.

நிகழ்ச்சியில் நிறைவாக ஜீவனும் நீயே என தொடங்கும் மதுவந்தி ராகம் ஆதிதாளம் மாயான் அருட்கவி இயற்றிய பாடல்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது. மக்களவையில் நேற்று முன்தினமும் மாநிலங்களவையில் நேற்றும் இம்மசோதா நிறைவேறியதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள காணொலி செய்தியில், நாட்டில் நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்கின்றனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெறுகிறது. திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார். விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த பார்சல் சேவை இருக்கும் என்றார். குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இவ்விழாவில் பல்வேறு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சுற்றுலா பயணிகளை மகிழ்ப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா இன்று துவங்குகிறது. இதை முன்னிட்டு தொடர்ந்து நாளை ஆணலகன் போட்டி, யோகாசனம் போட்டி, கொழுகொழு குழந்தைகள் போட்டி மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட மாவட்ட நிர்வாகம் சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளையும் பல்வேறு கலை நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடு பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி வெள்ளியை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசித்து வருகின்றனர். நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா தேவிகா ஷிஹாகை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி தெரிந்து கொள்ளலாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தற்போதைய நிலவரம்.
3: जोश जुनून और जज्बा कहने के लिए तो सिर्फ 3 शब्द हैं, पर इन शब्दों

தெரிஞ்சிட்டா மனம் லேசாயிடும்பா. வாழ்க்கை என்பதும் அப்படித்தான். கடந்த கால சுமைகளை இறக்கி வச்சுட்டு இன்றைய நாளை கொண்டாடுறவங்க தான் நிஜமான வெற்றியாளர்கள். ஆமா நண்பர்களே, கவலைகளை கடந்து உங்களை முழுமையாக உற்சாகப்படுத்த, உங்களுடைய காலை பொழுத வண்ணமயமாக்க இதோ வந்துவிட்டது உங்கள் போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி தாங்க. உங்களோடு இணைவது உங்கள் அன்பு தோழி அனீஷா. குடும்பம் என்ற ஆலமரத்தோட வேறாக பாசத்தின் அடையாளமாக விளங்கும் உறவுகளை போற்றும் வகையில கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து நம்ம நெஞ்சங்களை வருடி கொடுக்கிற அந்த துவக்க பாடல் இது உங்களுக்காக.

இருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். மயரம் 10:29 நிமிஷங்கள் நேர்களே, உங்களோட நினைவுக்காக இன்னைக்கு 12:10 மங்கை உலகம் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, துரித உணவுகளை தாண்டி நம் முன்னோர்கள் சாப்பிட்ட கேழ்வரகு, கம்பு, சோளம் போன்ற சிறுதான்

இணைஞ்சிருக்கீங்க திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில். இனி நாம் கேட்க போவது ஒரு பட பாடல்கள். எந்த திரைப்படத்திலிருந்து என்ற ஜெமினி திரைப்படத்திலிருந்து நாம ஒரு பட பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம்.

கேட்டணிஞ்சிருக்கீங்க திருச்சி வானொலியின் முதலாளி வரிசை 936 கிலோ ஹெட்ஸில் ஒருபட பாடல்கள். நாம் இன்னைக்கு ஜெமினி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜெமினி திரைப்படத்திலிருந்து நாம் நிறைவாக கேட்டு ரசிக்க போகும் பாடல்

0: ஏய், ஓப்புடு.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள். ஜெமினி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். இப்பொழுது நேரம் 10:45. இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசை 936 கிலோஹெச்சோடு.
2: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். உற்சாகம் உச்சம். இன்று வெற்றி கொடிகட்டு, இளம் தொழில் முனைவோர் ஏ பாண்டியநாதன் அவர்களின் பங்கேற்பு. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. சென்ற புதன்கிழமை உற்சாகமச்சம் நிகழ்ச்சியில ஒரு தொழில் தொடங்குறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சாதாரணமா பேங்க்ல போய் வாங்காம அரசாங்கத்தோட கடன் மூலமா, அதுவும் மானியத்தோட கடன் வாங்கலாம். அந்த கடன் யாரெல்லாம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னணும். அது மட்டும் இல்லாம பார்ட்னர்ஷிப்போட இருக்கிற ஒரு பிசினஸ்ல எப்படி அந்த பிசினஸ் வந்து பிரேக் ஆகாம நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸா கொண்டு போகணும் அப்படின்றதையும் நம்ம கிட்ட அருமையா பகிர்ந்துகிட்டாங்க இளம் தொழில் முனைவோர் ஏ பாண்டியநாதன் அவர்கள். ஒரு நல்ல தொழில் முனைவோர் ஆகிறது எப்படி, சமூக வலைதளங்கள்ல நாம எப்படி எல்லாம் நம்ம தொழிலை கொண்டு போகலாம், அது மட்டும் இல்லாம பிசினஸையும் ஃபேமிலியையும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு, ஒரு தொழில் முனைவோரா மட்டும் இல்லாம சமூக ஆர்வலராகவும் நம்ம எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பல கேள்விகளுக்கு லாவண்யா அவர்களின் நேர்காணலில் பதில் அளிக்க வராங்க ஏ பாண்டியநாதன் அவர்கள்.
3: இன்றைய காலகட்டத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒண்ணா மாறிடுச்சு. இப்படி இருக்க சூழல்ல உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க ஏன் எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க சார்?
4: கண்டிப்பா எனக்கு பிசினஸ் என்ன, கார் அக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், டீடைலிங் ஒர்க்ஸ் வந்து AI% இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலன்னோம். ஆனா நான் என்னோட பிராண்டிங்கான அந்த சோசியல் மீடியா பேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த வெப்சைட்ஸா இருக்கட்டும் இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எல்லாம் பண்றாங்க. சோ அதுல என்னோட AI இருக்கட்டும் இல்ல வந்து இல்ல நான் வந்து ஏதோ ஒரு போஸ்ட் பண்றேன் தேடிதான் நம்ம அந்த ஃபீல்ட்லாம் கொடுக்குறோம். சோ AI வந்து அது மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட ஃபீல்ட்ல டைரக்டா எந்த AI-யும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல.
3: ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி நாம சரி செய்யறது, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன?
4: கண்டிப்பா மேம். ஏன்னா இப்ப எனக்கு நானுமே அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் வீட்டுல, ஒய்ஃபோட நிறைய பிரச்சனைகள், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், பிள்ளைங்களை வெளியே கூட்டு போற மாட்டேன் அப்படின்னு நிறைய பிரச்சனை. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரி பண்ணி தான் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து சிஸ்டமைஸ் பண்றோம். சூப்பர்வைசர்ஸ் போடுறோம், ஷாப்ல எல்லாம் கரெக்டா போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம கேமராஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் க்ளோசிங் வந்து வாரத்தில் ஒரு சேல்ஸ் மீட்டிங் வைப்போம், அது மாதிரி வெண்டாஸோட வந்து கரெக்டா ஒரு மீட்டிங் வைப்போம். ஸோ இது மாதிரி வந்து கரெக்டா ப்ரையாரிட்டிஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே வந்து அன்பிளான்டா போகாது. ஸோ எல்லாமே பிளான்டா போறதுனால நானும் இப்ப ஃபேமிலியோட ஈவினிங் டைம்ஸோ இல்ல சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ கொஞ்சம் சிஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரீ பிளான்டா பண்ணோம் அப்படின்னா நம்ம அதையும் பேலன்ஸ் பண்ணலாம்.
3: காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து பிசினஸ் குள்ள வரது எவ்வளவு முக்கியம், பிசினஸ் தாண்டி அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்.
4: இப்ப என்ன என்ன வேணா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்ப நான் பிசினஸ் பண்ணணும்னு ஆசை, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை தவிர நாங்க எங்களுக்கு ஒரு பாலிசி வச்சிருக்கேன், 1% ஆஃப் எவ்ரி அமௌண்ட் பெய்டு பை த கஸ்டமர் கோஸ் ஃபார் ட்ரீ பிளான்டேஷன் அப்படின்னு நம்ம கடைக்கு வந்தாலே அந்த போர்டு போட்டிருப்போம் நம்ம. ஸோ நம்ம மாசம் மாசம் எங்களுக்கு என்ன 1% ப்ராஃபிட் வருதோ, ப்ராஃபிட் வருதோ 1% வந்து நம்ம வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இங்க ரயில்வே மியூசியம்ஸ், ட்ரஸ்ட், இது மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலயுமே வருஷத்துக்கு ஒரு 4-5 பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்றோம், ஏரி சுத்தம் பண்றது, குளம் சுத்தம் பண்றது எல்லாத்துக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் எங்க கம்பெனி ஃபண்ட்ல இருந்து 1% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இது மாதிரி இளைஞர்கள் வந்து பிசினஸ் மட்டும் இல்லாம நம்மளால சொசைட்டிக்கு என்ன கிவ் பேக் கொடுக்க முடியும் அப்படிங்கறத யோசிச்சு பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் விரும்புவாங்க. என்னோட ஓன் கஸ்டமர்ஸே பாத்தீங்க அப்படின்னா நான் பண்றதை பார்த்துட்டு அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க, சார் இந்த மந்த் நீங்க என்னையும் சேர்த்துங்க அப்படின்ட்டு.
3: இப்ப நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க, அவங்களை விட உங்களுடைய வணிகத்துல நீங்க தான் ரொம்ப தனித்துவமான ஆள். அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்னலாம் பண்ணணும்?
4: கஸ்டமர் ஒன்ஸ் நம்மள்ட்ட வந்துட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மள ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மள்ட்ட வந்து குவாலிட்டி இருக்கு, நம்மள ஸ்கில் செட் இருக்கு. ஸோ நம்ம காஸ்ட் எஃபெக்டிவா கொடுக்கவும் முடியும், அதே குவாலிட்டி பண்ணி தர முடியும். பட் வர வைக்கிறதுக்கு நம்ம வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும்.
3: உடனே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க?
4: எப்பவுமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா டவுன் தி

0: ஒரு 10 இயர்ஸ் ஆகும் மேம். அதில் அந்த ஃபீல்டில் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு 10 இயர்ஸ் ஆகும். நான் சொல்கிறது வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ். சில பேர் வந்து ஒரு 5 இயர்ஸில் வரலாம், 6 இயர்ஸ் வரலாம், சில பேருக்கு 10-12 இயர்ஸ் மேலே கூட போகலாம். பட் 10 இயர்ஸ் தான் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த பிஸ்னஸ் இருந்தோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நம்மளை பார்த்துக்கும். நம்ம அந்த பிஸ்னஸ் பார்த்துக்கணும் தேவையில்லை. நம்ம 10 வருஷம் அந்த பிஸ்னஸ் நம்ம பொத்தி பாதுகாத்தோம் அப்படின்னா, கரெக்டாக நம்ம கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 10வது வருஷத்துக்கு அப்புறம் 11th இயர்லேருந்து அது நம்மளை பத்திரமா பார்த்துக்கும். சிம்பிள் ஃபார்முலா, அவ்வளோதான். ரெண்டாவது வந்து இப்போ ரொம்ப கொஞ்சம் எல்லா கஸ்டமர்ஸ்டையும் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும். நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும், ஃபீட்பேக்ஸ் வரும், நிறைய வந்து நமக்கு வந்து டிஸ்பியூட்ஸ் வரும். எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் கைண்டாகவும் கொஞ்சம் நம்ம வந்து காலேஜோட கொஞ்சம் கரெக்டாக அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அதனால அந்த பொறுமை மட்டும் வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட மெயினான பாயிண்ட்.
1: சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படி ஒரு வணிகத்தை மாற்றி அமைக்கலாம்?
0: இப்போ என்னோட பர்டிகுலர் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து ஆர்ஓவில் வந்து கார் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேம். இப்போ நிறைய இடத்துல வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. குடிக்கவே தண்ணி இல்லை அப்படிங்கும் போது நம்ம ஒரு கார் வாஷ் பண்ணுறதுக்கு ஆர்வம் போகணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். ஸோ அதனால் நானாக வந்து கஸ்டமர் கேட்பாங்க ஆர்வில் வந்து பண்ணுறீங்களான்னு, இல்லை சார் நமக்கு வந்து ஆர்வம் இல்லை, நார்மல் போர் வாட்டர் தான் சொல்லி சொல்லிடுறது. ஸோ இது மாதிரி அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவுங்க வந்து எப்படிலாம் வந்து இயற்கையை பாதுகாக்க முடியும், நம்மளோட இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியுமோ அது மாதிரி பாதுகாத்துக்கலாம்.
1: மற்றவங்களை விட நம்ம தனித்துவமாக இருந்தால் தான் எந்த ஒரு தொழிலையுமே நம்ம வெற்றியாளராக வர முடியும். அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக புதிய புதிய விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு தொழில் முனைவோரா. அப்படின்னா என்னென்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கணுமா, இல்ல எதுவும் பயிற்சிகள் போகணுமா, இல்ல எதுவும் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணணுமா, என்னெல்லாம் பண்ணா ஒரு தொழில் முனைவோர் அவங்களுடைய தொழில வெற்றியாளராக மாற முடியும்?
0: அந்தந்த ஃபீல்டில் இப்போ நான் கார் ஃபீல்டு எடுத்துக்கிட்டா அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூரில் வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடிசியாவில் வந்து அந்த எக்ஸ்போஸ் போடுவாங்க, ஆட்டோமொபைல் எக்ஸ்போஸ் போடுவாங்க, சென்னையில் போடுவாங்க, பெங்களூரில் போடுவாங்க. அந்த எக்ஸ்போஸ்லாம் வந்து அங்கே போய் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், இதுக்கு போய் நம்ம 2000 ரூபா 3000 செலவு பண்ணி போகணுமா அப்படின்ட்டு அந்த ஹெசிடேஷன் இல்லாமல் நம்ம போய் அப்ரோச் பண்ணோம், போய் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ இன்புட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து நிறையா வந்து இங்கே வந்து நிறையா ஃபோரம்ஸ்லாம் இருக்குது, இங்கே பிஸ்னஸ் ஃபோரம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் போனீங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் நம்ம தொழிலில் இருக்க நாலேஜோட எப்படிலாம் வந்து மற்ற பிஸ்னஸ் பீப்புளெலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்புட்ஸ் நிறைய கிடைக்கும். அதனால வந்து புக்ஸ் வந்து இப்ப படிக்கிற பழக்கம் நிறைய பேர் குறைஞ்சிருச்சு. பட் புக்ஸ் படிக்கிறது வந்து அதுக்கு ஒரு பொறுமை தேவை. நான் வீட்டில் நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன், ஒய்ஃப் நிறைய வந்து புக்கு எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ புக்கு வந்து நம்மளை ஒரு பக்குவமாக்கும். அது இல்லாமல் இப்ப நிறைய அந்த எக்ஸ்போஸ் இது மாதிரிலாம் வந்து வெளி எக்ஸ்போசர்ஸ் நிறைய தேவைப்படுது மேம்.
1: ஒரு தொழில் முனைவரோட டைம் டேபிள் இப்படி இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்
0: மேம்? அது அன்பிளான்டு தான் மேம். அது அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். பட் ஒரு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் மீட் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 11 o'clock வர சொல்லியிருப்பாங்க, நான் 11 o'clock போயிருப்பேன். பட் அவரை பார்த்து முடிச்சு வெளியே வரதுக்கு எனக்கு 1 or 2 hours எக்ஸ்ட்ராவே ஆயிருக்கும். ஸோ அப்படிங்கும் போது நம்மளோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்பிளான்டாக தான் நிறைய சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கும். பட் நம்ம மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணி நம்ம டைம் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது நல்லது. நான் மார்னிங் எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னைக்கு என்னென்னலாம் 10 o'clock இங்கே போனால், 11 o'clock இந்த வேலை இருக்குது, 12 o'clock வந்து இது, 2 o'clock பாப்பா ஸ்கூலில் போகணும், 4 மணிக்கு திரும்பி இந்த கிளைண்ட்டை பார்க்கணும், 5 மணிக்கு வந்து சேல்ஸ் பார்க்கணும், இது மாதிரி ஒரு டைம் போட்டுருவேன். 90% ஐ வில் ஸ்டிக் ஆன் டு தட். பட் ஆனால் சில விஷயங்கள் 10% நம்ம வந்து பண்ண முடியாது. பட் அதையும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும்.
1: ஒரு புதுசாக ஒரு தயாரிப்பு இல்லைன்னா ஒரு சேவையோட விலையை நம்ம உயர்த்தும் போது வாடிக்கையாளர்கள் வெளியேறாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்?
0: புரிய வச்சா போதும் மேடம். இதுதான் இதனாலதான் விலை ஏறி இருக்கு, இல்ல இந்த குவாலிட்டினால ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு புரிய வச்சு நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணாலே போதும்.
1: வணிகத்தோட பணப்புழக்கத்தை இந்த கேஷ் ஃபுளோ வந்து சீரா வச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்க சார்.
0: கேஷ் ஃபுளோ வந்து ஃபர்ஸ்ட் ஃபினான்சியல் டிசிப்ளின் இருக்கணும். இப்போ இந்த அமௌண்ட் இதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அதுக்கு மேலே தான் செலவு பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மந்த் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறக்காண்டி நான் அந்த ப்ராஃபிட்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது, ஏன்னா கம்பெனியோட அமௌண்ட். அப்போ அந்த ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து 20%, 30% இல்லை சேலரி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்கேஸ் எனக்கு வந்து இந்த மந்த் 2 lakhs வந்திருக்கு அப்படின்னா என்னோட சேலரி 1 lakh தான், மீது 1 lakh வந்து கம்பெனி அக்கௌண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட தனிப்பட்ட ஃபார்முலா. அது நிறைய பேர் ஃபார்முலா அந்த ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் டிசிப்ளினா. நான்
1: தொழில் முனைவோரா இருக்கக்கூடிய உங்களுக்கு இவங்களோட சப்போர்ட்லாம் இருந்துச்சுன்னா நான் நல்லா ஜெயிச்சிருவேன்ப்பா அப்படின்னா அது யார் யாரோட சப்போர்ட்டா இருக்கும்?
0: கண்டிப்பா மேம். இப்போ ஸ்டாக் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னா யாருன்னா நம்ம பார்ட்னரா இருக்கலாம், நம்ம பேங்கிங்கா இருக்கலாம், நம்ம வெண்டர்ஸா இருக்கலாம், நம்ம சப்ளையர்ஸா இருக்கலாம், நம்ம கஸ்டமர்ஸ் இவங்களும் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லாம அவங்களால நம்ம வந்து நம்ம ஃபேமிலி தான் நம்ம சொல்லுவேன். ஏன்னா இப்போ எனக்கு பர்சனலாக வந்து என்னோட ஒய்ஃப் தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். ஏன்னா எனக்கு ட்வின் பேபிஸ், எனக்கு அந்த ட்வின் பேபி பிறந்த டைம்ல நான் பிசினஸ் ஆரம்பிச்ச டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு நான் பிசினஸையும் வந்து அப்பதான் வந்து கேரி ஃபார்வர்ட் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ஒய்ஃப் வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம்.
1: உலகம் வந்து ரொம்ப பெருசு, இதுல நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஆனா இந்த வாய்ப்பு தான் நான் தேர்ந்தெடுக்கணும், இந்த தொழிலுக்குள்ளதான் நான் வெற்றியாளராக மாறணும் அப்படிங்கிற முடிவை எப்படி எடுக்கணும்?
0: சிம்பிள் மேம், நம்ம எந்த தொழிலெல்லாம் பண்ணலாம், ஆனா அதுல நம்ம வந்து 100% வந்து நம்ம அதுல ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும், அதுல நம்பி இறங்கணும், அவ்வளவுதான். நான் இப்ப கார் எடுத்திருக்கேன் அப்படின்னா கார்ல நான் வந்து பெரிய ஜித்தா இருக்கணும். இப்ப திருச்சியில இப்ப கார் டீட்டெயிலிங் கேட்டாங்க அப்படின்னா இதுல பாண்டியன் சார் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்னு நம்புறேன்.
1: எல்லாருக்குமே ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா ஒரு பயம் இருக்கும், நம்ம ஜெயிச்சிருவோமா தோத்துருவோமா அந்த மாதிரி பயம் இருக்கும். இந்த பயத்தையும் தாண்டி எப்படியாச்சும் நம்ம இந்த தொழில ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு

0: இளைஞர்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்?
1: எல்லா ஃபீல்டுமே வந்து ஒரு தோல்வி இருக்கும் வெற்றி இருக்கும், மாறி மாறி தான் இருக்க போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் நாட் கோயிங் பி ஸ்ட்ரெயிட் லைன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதுக்கு நமக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம வீடோட ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கலாம், நம்ம அதோட கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட இருக்க நம்ம படித்த நமக்கு ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம். ஸோ யார் வேணாலும் இருக்கலாம். நமக்குன்னு ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு பக்கபலமாக ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நமக்கு வந்து அந்த அந்த டைமில் கஷ்டமான சூழ்நிலையில் அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்கள்ட்ட வந்து நிறைய இன்சைட்ஸ் வரும். அதை நம்ம அந்த டைமில் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நமக்கு யூஸாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும். எப்படி பக்கமாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகலாம். நான் ஏன் பிஸ்னஸ் சூஸ் பண்ணேங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டைம் ஃப்ரீடம் மேம். டைம் ஃப்ரீடம் எப்படின்னா, இப்போ நான் வந்து 9 to 5 நமக்கு ஜாப் இருக்கும். ஸோ 9 o'clock ஷார்ப்பாக பஞ்ச் வைக்கல அப்படின்னா ஒரு 2 minutes லேட் ஆனால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்னைக்கு ஹாஃப் டே சிஎல் போட்டுருவாங்க. ஸோ அரை நாள் சம்பளம் போயிடும். நிறைய என் கூட வேலை பார்த்தவங்க நிறைய பேர் 9 மணிக்கு பஞ்ச் வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே வந்து நிறைய பைக்லலாம் நிறைய வந்து இந்த சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆனதெல்லாம் வந்து நம்ம கண்ணு கூட பார்த்துருக்கோம். ஸோ அந்த ப்ரெஷர்லாம் இருக்காது இந்த பிஸ்னஸில். ஏன்னா நம்ம தான் ஓனர், எப்போ டைமுக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். 9 மணிக்கு போகலாம் இது சேலரி கட்டு, அதுமாதிரி 5 மணிக்கு மேலே மீட்டிங் வைப்பாங்க, 6 o'clock 7 o'clock வரைக்கும் மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நம்ம டைம் நம்மளதே இருக்காது. பட் இங்கே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம டைம் நம்மளது, நம்ம காண்டி உழைக்கிறோம். அதுதான் மெயினாக இப்போ அதை நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால யங்ஸ்டர்ஸ் வந்து தைரியமாக வாங்க, உங்கள் டைம் உங்களுக்காண்டி யூட்டிலைஸ் பண்ணலாம் பிஸ்னஸில்.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ.
2: இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக தேவை சோஷியல் மீடியா அப்படின்னும், நாம ஒரு தொழில் முனைவோராக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கணும் அப்படின்னும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சால் என்ன, அந்த தொழிலில் திறமையாளனாக இருந்தால் போதும், கண்டிப்பாக அந்த தொழிலில் உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் நம்மக்கிட்ட பல அருமையான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க இளம் தொழில் முனைவோர் ஏ பாண்டியநாதன் அவர்கள். அப்புறம் என்னங்க, இனிமே உங்களுடைய தயக்கத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய கனவுகளை நோக்கி, உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி ஓட ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வெற்றி கொடிகட்டு, இளம் தொழில் முனைவோர் ஏ பாண்டியநாதன் அவர்களின் பங்கேற்பில்.
3: சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேர்களே, இன்று பகல் 12:10 சங்கீத சரல் நிகழ்ச்சியில் கும்பகோணம் சங்கரராமன் பாட்டு, என் சி மாதவ் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம்.

0: நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி
1: இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: நேயர்களே, நாம இன்னைக்கு தமிழ் கதைகளில், குறிப்பாக புதினங்களில், சிறுகதைகளில் படைக்கப்பட்ட பெண் பாத்திரங்களை பத்தி பேச போறோம். அவர்கள் கதையின் முதன்மை மாந்தர்களாக இருப்பாங்க. இப்படி படைக்கப்பட்ட பாத்திரங்கள் பெண் எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள். இன்னொன்று, ஆண்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள் அப்படின்ற இன்னொரு வகையாகவும் பிரிக்கலாம். இது இரண்டுலையும் வந்து பெண்களின் மனதை, பெண்களின் ஆசபாசங்களை, அவர்களின் சோகங்களை, அவர்களின் வாழ்வியல் முறைகளை யார் சரியாக படம் பிடித்தார் அப்படின்னு நம்ம சொல்ல நினைச்சோம்னா அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா இரண்டு பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. பெண்களை புரிந்து கொள்ளாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ரொம்ப புரிந்து கொண்டு எழுதின பெண்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் புரியாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்கள் புரிந்து கொண்டு பெண்களை விட நன்றாக எழுதினவர்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ வகைமைகள்ல நம்ம போகலாம். நம்மளுடைய இலக்கியங்களில், குறிப்பாக நவீன இலக்கியங்களில், குறிப்பாக சிறுகதைகள், புதினங்களில் பல பெண் கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்களுடைய ஆழ்மனத்து விஷயங்களை பல ரூபங்கள் வெளிப்படுத்தி இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அம்பை அவர்களுடைய ஒரு சிறுகதையில தோசையை வச்சே ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பெண் கேப்பா, நீங்க இது வரைக்கும் சுட்டு வச்ச தோசையெல்லாம் வந்து அடிக்க வச்சா எவ்வளவு தூரம் போகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம அது மாதிரி யோசிக்கவே மாட்டோம். பெண்கள்லாம் வீட்டுல இருப்பாங்க, தோசை சுடுவாங்க, நம்மளுக்கு வந்து பணிவிடைகள் செய்வாங்க, அதோட கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா இது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை, அது அவர்களால் மட்டும்தான் எழுத முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஜெயகாந்தன் அவர்களுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்துல வர கங்கா அப்படின்ற கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தின் ஆக்ருதி, அதையெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கும் நினைச்சு பாக்குறோம். அந்த அளவுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு கதாபாத்திரத்தை அவரால் படைக்க முடிஞ்சிருக்கு. தி ஜானகிராமன் அவர்களுடைய அம்மா வந்தாள் என்ற புதினத்தில் அலங்காரம் என்ற ஒரு பெண்ணின் கதை, அந்த கதை ஒழுக்க நெறிகள் மீறப்பட்ட ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கதை. அப்படி பார்த்தால் அது வந்து ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதையும் மீறி அது பேரிலக்கியமானது. அந்த பெண் கதாபாத்திரத்தை தி ஜானகிராமன் அவர்கள் வடிவமைத்த விதம்தான். அந்த கதையை படித்து முடிக்கும் பொழுது அவர் மேல் நமக்கு கோபமோ இல்ல ஒழுக்க நெறிகளுக்கு அவர் வந்து மீறி செயல்பட்டாருன்ற ஒரு ஆத்திரமோ வராமல், எந்த விதமான ஒரு அசூயையும் இல்லாமல் அவரை நம்மளுக்கு பிடித்த மாதிரி வந்து தி ஜானகிராமன் மாத்தியிருப்பார். அதுதான் அதோடைய ஒரு பெருமை. அது மாதிரி வண்ணதாசன் அவர்களுடைய நிலை என்ற சிறுகதையில் வர்ற கோமு என்ற அந்த சிறு குழந்தை, அதோடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டது. பார்க்கடல் என்ற சிறுகதையில லாசாரா அவர்கள் காட்டிய பல குடும்பத்து பெண்களின் கதைகள், கூப்பாரா அவர்கள் தன்னுடைய சிறுகதைகளில் ஆண் பெண் உறவுகளை எழுதியதோடு மட்டுமல்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த பெண் எப்படி இருப்பாள் அப்படின்றதையும் அவர் வந்து அழகா காட்டியிருப்பார்.

0: அதே மாதிரி தஞ்சை பிரகாஷ் அவர்களுடைய கதைகள்லையும் பல பெண்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய உள்மன ஆசைகளையும் அவர்களுடைய வாழ்வியல் முறைகளையும் அவர் சொல்லியிருப்பாரு. இப்படி பல இதுல சொல்லிட்டே போகலாம். மேலை நாடுகளில் சொல்லப்படுற ஒரு நகைச்சுவை, குழந்தை பிறப்பு, மாதவிடாய் போன்றவை ஆணுக்கும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏன்னா மேலை நாடுகள்ல, குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள்ல கருக்கலைப்பு போன்ற விஷயங்கள் ரொம்பவும் வந்து சட்ட சிக்கல், உணர்ச்சி மிகுந்த விஷயங்கள் அப்படின்னு பல தளங்கள் அங்க இயங்கும். இரு பிரிவுகளா வந்து பிரிந்து அங்க பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அங்க அந்த ஒரு நகைச்சுவை உண்டு. ஆணுக்கும் மாதவிடாயும் கருக்கலைப்பு, கருவை சுமப்பது போன்ற ஒரு நிலைமை இருந்திருந்தா பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம், பொதுமக்கள் கூடும் இடம், சூப்பர் மார்க்கெட், எல்லா இடத்துலையும் கருத்தரிக்கான எல்லா உபகரணங்களும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு அப்படின்றனாலதான் அதை அவ்வளவு தடை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு, அது ஒரு நகைச்சுவைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான். பெண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு கதையாசிரியர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி அவர்களுடைய படைப்புகளில் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்முடைய இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் சிறிய பகுதியாக அறிய முயற்சி செய்வோம். இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட வந்துள்ளவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். கவிஞர் அவர்கள் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 21 ஆண்டுகள் கல்வி பணியில் உள்ளார். 4 கவிதை நூல்கள், 4 கட்டுரை நூல்கள் என்று பல நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார். இதழாசிரியராகவும் அவர் அறியப்படுகிறார். பல பன்னாட்டு கருத்தரங்கங்களிலும் கலந்துள்ளார். பல கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். ஈரோடு தமிழன்பன் விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஜே முனுசாமி என்ற இயற்பெயருடைய கவிஞர் யாழினி முனுசாமியிடம் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் உரையாட உள்ளோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: மறுபடியும் சந்திக்கிறோம், அதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த முறை கவிதைகளை பற்றி பேசணும், இந்த முறை புதிய ஒரு தலைப்புல வந்திருக்கிறோம். பெண் கதை மாந்தர்கள், நம்ம இப்ப நிறைய கதையை நான் சொன்னேன், அதே மாதிரி பெண் கதை மாந்தர்கள் நடைமுறையில் உள்ள பெண்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?
1: கண்டிப்பாங்க சார். சில நாவல்களை சொல்லி அதுல இருக்கிற கதாபாத்திரங்களை சொல்லி நம்ம தொடர்பு படி பேசலாம். அசோகமித்ரன் அவர் வந்து 1973 தண்ணீர் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினாரு. நீங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த சினிமா மோகம் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா உண்டு,
0: எப்பவுமே உண்டு சார்.
1: அதுல சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இருக்கிற பெண்கள் அவங்க சினிமாவில கதாநாயகி ஆகணும் என்கிற தீராத ஆசையோட சினிமா துறையில போட்டு எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட நிறைய பாக்கணும். ஏன்னா நீங்க சினிமா என்பது மிகப்பெரிய பணமும் புகழும் தரக்கூடிய ஒரு துறையா இருக்கிறதுனால நிறைய பேர் வராங்க. அதனால அதுல வெற்றி அடையறது பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான். நீங்க கோடம்பாக்கம் பகுதியில் எல்லாம் போனோம்னாக்கா எப்பவுமே ஒரு 2000 பேர் உதவி இயக்குனருக்கு தேடிட்டு கிடப்பான்னு சொல்லுவாங்க. இந்த 2000 பேர் ஒரு 10 பேர் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா பெண்கள் அது மாதிரிதான். பெண்கள் அதோட குறைவா இருக்கும் எண்ணிக்கை, ஆனால் வெற்றி பெறுகிறவங்க ரொம்ப கம்மி தான். அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இல்ல ஜமுனா என்கிற ஒரு பெண்ணு. அவங்க இந்த சினிமா ஆசையினாலே அவங்க என்ன பண்றாங்க, திருமணம் கூட பண்ணிக்காம தனியா அறை எடுத்திருக்கிறாங்க. வீட்டுல வந்து அம்மா வந்து உடம்புக்கு முடியாத அம்மா இருப்பாங்க, அவங்களோட கவனிக்காம பாட்டி அவங்க மாமா தான் பாத்துப்பாங்க. ஆனா இவங்க தனியா அறை எடுத்து அவங்க கூட வந்து அவங்க தங்கச்சி இருப்பாங்க, அவங்க பேர் வந்து சாயங்கிறவங்க. இப்ப ஜமுனாங்கிற வந்து அந்த கதையினுடைய முதன்மையான அந்த கதை மாந்திரா இருக்கிறாங்க. அந்த சினிமா மோகத்துல என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு இயக்குனர் வந்து அறிமுகமாகிறாரு, பாஸ்கர ராவ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனா இந்த பெண்ணுக்கு இருக்கிற அந்த கதாநாயகி ஆகணுங்கிற அந்த ஆசை என்னால என்ன பண்றாரு, நான் உன்னை எப்படியும் கதாநாயகி ஆக்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆயிட்டு இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து அவர் வந்து உடல் ரீதியான தொடர்பு வச்சுட்டு தொடர்ச்சியா வந்து பயன்படுத்துகிறாரு. எப்பப்போ அவருக்கு தேவைப்படுது அப்பெல்லாம் பயன்படுத்திக்கிறாரு. அவருடைய தயாரிப்பாளருக்கும் அவங்கள இது பண்ணி விட்டுறாரு. அப்படியான ஒரு மோசமான தன்மையில இருக்கும் போதும், ஆனா கடைசி வரைக்கும் ஒரு கதாபாத்திரத்தோட நடிக்க கூட அவங்களுக்கு வாய்ப்பு தெரியல. ஆனா தொடர்ச்சி அவங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்ப அவங்க தங்கச்சி அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்கிற, அவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான், அவனுக்கு உன்னை ஏமாத்துறவன், அது உனக்கு புரியாம அவனை கூட நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா அவனை சண்டை போடுவாங்க. ஜாம்னாவுடைய தங்கச்சி அவங்க ரொம்ப கோபமா சத்தம் போடுவாங்க, சட்டையெல்லாம் பிடிச்சு கூட சண்டை போட்டுடுவாங்க. வீட்டுக்கு வராது, எங்க வீட்டுக்கு வராது, அறையில தங்கி இருக்கிறாங்க, இங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அக்கா கூட சண்டை போட்டுட்டு விடுதியில போய் தங்கிப்பாங்க. அந்த நேரத்துல ஜமுனா என்ன பண்ணுவானாக்கா, தங்கச்சியும் போயிட்டாங்க, நம்மளால வெற்றியும் பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. அப்ப தற்கொலை முயற்சி பண்ணும் போது வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுக்கார அம்மாவை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவானாக்கா, நீங்க வீட்டுக்கு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப இவன் மறுபடியும் போயிட்டு தங்கச்சி கிட்ட பேசிட்டு அவங்க வந்து மறுபடியும் வீட்டுல அந்த அவசர ஒன்றர்கிட்ட பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இருப்பாங்க. தன்னை ஏமாத்திரம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவனை எதிர்த்து வந்து பேசாத ஒரு பெண்ணா வந்து எப்படியாவது தனக்கு வாய்ப்பு தருவானா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கடைசி நேரத்துல மறுபடியும் அவன் ஏமாத்துவான் வந்து கதாநாயகி இல்ல வேற 2வது கதாநாயகி கூட ஒரு நடிக்க வாய்ப்பு தரேன்

0: அப்படி மாதிரி சொல்லி ஏமாத்துவோம். அந்த நேரத்தில் தான் அவன் தங்கச்சி வந்து ஏமாத்திட்டு இருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவனை அனுப்பிச்சுட்டு விடுவாங்க. சென்னையில இருக்கின்ற பெருநகரங்கள்ல சினிமா முகத்துல சீரையிற பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கையா அந்த ஜமுனா கதாபாத்திரம் வந்து இருக்கும். அதுல யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர கேள்வி கேட்கற மாதிரி ஒரு தங்கச்சி கதாபாத்திரம் இருக்கும் அந்த இதுல.
1: இரு பக்கமும் இருந்து பேசணும்.
0: ஆமா, இரு பக்கமும் அதுல இருக்கும். அதுல நீங்க அந்த குடும்ப உறவுகளை பற்றி ரொம்ப நல்லா சொல்லிருப்பாங்க. நீங்க அந்த இவர் சொன்னீங்க இல்லையா, லாசாரா கதை சொன்னீங்க இல்லையா, பார்க்கடல மாதிரி. ஏறக்குறைய நீங்க அந்த கதையை நான் படிக்கும் பொழுதும் நீங்க சொல்லிதான் அந்த கதையை நான் படிச்சேன். அதுல ஒரு கதாபாத்திரம் அவங்க மாமியாரை பத்தி சொல்லிட்டு வராங்க. அவங்க கணவனுக்கு கடிதம் எழுதுவாங்க. அதுல வந்து இவங்க குடும்பத்தை பற்றி, அவங்களுடைய குடும்பத்தை பற்றி எல்லாம் வரிசையா சொல்லும் பொழுதுதான் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு இதுவா இருக்கு, ஒருத்தருக்கு துணியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெண்களுடைய சிரமங்கள் அதெல்லாம் சொல்றாங்களே. அதே மாதிரிதான் இதுல இருக்கும். வயசான அம்மாவை விட்டுட்டு இவங்க சினிமா முகத்துல வந்துருவாங்க. ஆனா அவங்க தாய் மாமன் தான் அக்கா

0: அம்மாவை விட்டுட்டு இவங்க சினிமா முகத்துல வந்துருவாங்க. ஆனா அவங்க தாய் மாமன் தான் அக்காவை வந்து பாத்துப்பாரு. அது மாதிரி ஒரு இதுவா இருக்கும். அதுல
1: இப்ப அந்த பார்க்கடல் கதையிலே பாத்தீங்கன்னா, அந்த தீபாவளி அன்னைக்கு இறந்து போற அந்த கணவன், அந்த பெண் வந்து தனியா அந்த பையனோட எங்கேயாவது இருந்திருந்தா வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவங்க வந்து அவங்க வீட்லயே இருந்திருந்தா கூட கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அவங்களுடைய மாமியார் கூட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தீபாவளி சமயத்துல ஒரு திரும்ப அதை பத்தி நினைவு வரும்போது அவங்க மாமியார் தான் தேற்றுவாங்க. அது ஒரு அருமையான ஒரு பெண்களாலே கட்டமைக்கப்பட்ட ஒரு கதையாகவே இருந்துச்சு. அது லாசாரந்த இடத்துல வந்து ஒரு உச்சத்தை தான் தொட்டிருப்பாரு.
0: அந்த குழந்தையை அடிச்சிடுவாங்க, அந்த குழந்தையை விட்டுட்டு அவங்க மருமகள் வந்து அடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும்.
1: அது அருமையான ஒரு கதை.
0: பெண்ணுடைய பெண்கள் எழுதுகிற நாவல்கள் அப்ப அதுல பார்த்தோம்னாக்கா வாழ்க்கையில இருக்கிற அப்படி நிறைய கதாபாத்திரம் நம்ம அதுல வந்து பார்க்க முடியும். சிவகாமி, பாமா இவங்களுக்கு பண்ற நாவல்னா ரொம்ப எதார்த்தமான மனிதர்கள். அவங்களுடைய அந்த கதாநாயகிகளை தான் அவருடைய படைப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் அப்படிதான் இருந்த வரலாற்று நாவல்களை தவிர்த்து மற்ற அனைத்து நாவல்களுமே நம்ம நடைமுறையில் இருக்கிற கதாபாத்திரங்களை தான் நம்ம பார்க்க முடியும்.
1: வரலாற்று நாவல்கள் போனா கூட அங்கேயும் பெண்கள் தான் ஒரு
0: இருக்கிறாங்க, நடைமுறையில் இருக்கிற பெண்களா இருக்க முடியாது என்ற அதுக்காக தான் சொல்றேன். நம்ம இதுல சிவகாமியின் சபதம் கல்கி, இதுல மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் இருக்கும். அதுல மாமல்லன் இருப்பான், அப்புறம் அவருடைய அப்பா எல்லாம் இருப்பாங்க, பல்லவர் மன்னர்கள் எல்லாம் வருவாங்க, பரஞ்சோதி அவரெல்லாம் வரும், எல்லாரும் வருவாங்க. ஆனா சிவகாமி கிட்ட மட்டும் அதுல கற்பனையா உருவாக்கி இருப்பாரு.
1: நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்ப பெண் கதை மாந்தர்கள் அப்படின்னு நம்ம போகும்போதே பெரும்பாலும் அவர்களை வந்து மன ரீதியில் அவர்களுடைய கதைகளை சொல்வதை விட உடல் ரீதியாக அணுகுவதுதான் வந்து எழுத்தாளர்களிடம், ஆணோ பெண்ணோ அவர்களிடம் அது வந்து ஒரு மேலோங்கி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஒரு புனை கதைக்குள்ள அந்த பெண் கதை மாந்தர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறார்கள், எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள்?
1: அம்மவந்தல் நாவல் அலங்காரம் கதாபாத்திரம் இருக்கு, அந்த கதாபாத்திரமும் பள்ளிகொண்டபுரம் நீலபத்மநாபன், அதுல வந்து காத்தியாயினி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வரும், அந்த கதை நாயகனுடைய துணை வேற வருவாங்க. இந்த ரெண்டு கதாபாத்திரமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கணவர்களாலே மிகவும் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனா ரெண்டு பேருமே பார்த்தோம்னாக்கா கணவனை விட்டுட்டு திருமணத்தை தாண்டிய ஒரு தொடர்புல போற மாதிரி இருக்கும் அந்த இதுல. அப்போ இந்த அழகும் சம்பந்தப்படுத்தி இதோ இது இருக்கும். அதே நேரத்துல ஏதோ ஒரு இயலாமை, அந்த கணவர்கள் கிட்ட ஒரு இயலாமை வரும்பொழுதுதான் இந்த பெண்கள் வந்து திருமணம் தாண்டிய உறவுக்கு போறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த நாவல் ஆசிரியர்கள் பாக்கலாம். அந்த இதுல கொஞ்சம் மறைவு குறியீடா சொல்லப்பட்டிருக்கும், வெளிப்படையா சொல்லாம சொல்லப்பட்டிருக்கும். பள்ளிகொண்டபுரத்துல வெளிப்படையாவே சொல்லியிருப்பாரு. என்னன்னாக்கா அந்த காத்தியாயினி அவருடைய கணவன் அனந்த நாயர் அவருக்கு என்னன்னாக்கா நல்லா இருப்பாரு, திடீர்னு வந்து காசு நோய் தாக்கிடும் அவருக்கு. அப்ப அந்த காசு நோய் தாக்கி மருத்துவமனையில சேர்ந்து அதுல இருந்து விடுபட்டு வரது கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா. அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து அறிமுகம் ஆறாரு அவருக்கு, அதாவது ஒரு பணக்காரனா இருப்பான் தாசில்தார் அவரு, விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு அவருடைய அறிமுகம் அந்த காத்தியாயினிக்கு கிடைக்கிறது. அப்ப என்னன்னாக்கா இயல்பாவே கணவனோட உறவு இல்லாம இருக்கிறதுனால அவன் காசு நோய் வந்ததுனால மன ரீதியா ஒரு இடைவெளி வந்தது. அந்த நேரத்துல இவன் வந்து அவன் கொஞ்சம் நெருக்கமா பேசும்பொழுதும் ஒரு இயல்பான தொடர்பா அவனா கூட வந்து போகுது. அப்ப போயிட்டு என்னக்கா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றனாக்கா அந்த கார்த்திகாயினி மனசு புரிஞ்சி துணையா வந்து ஏத்துக்கலாம். அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனம் இருக்கும், ஆனா துணையா மனசு புரிஞ்சு ஏத்துக்காம அவருடைய அழகுக்காகவும் அந்த உடம்புக்காகவும் தான் அவன் ஏத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம எப்படி அந்த தண்ணீர்ல அந்த பாஸ்கர் ராவ் வந்து அந்த ஜமுனாங்கிறவர் அவனுடைய தயாரிப்பாளருக்கு அவனை இது பண்ணுவான், அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னாக்கா அவனுடைய மனைவியை ஏத்துக்கிட்டான், குடும்பம் நடத்துறாங்க, முதல் கணவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும், இவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும். ஆனால இவன் என்ன பண்ணுவா, நண்பர்கள் யாராவது இந்த பெண்ணு கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க அப்படின்னு இவங்க முறையீடு பண்ணாக்கா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு அவன் சொல்றான். அப்ப அவனுடைய மன ரீதியா என்னன்னா அவனை வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணு அவனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலான்ற மாதிரியான ஒரு மோசமான தன்மையில தான் இருப்பான் அந்த தாசில்தார். அவன் பேர் வந்து விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு இது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் என்ன பண்றான்னாக்கா இந்த வாழ்க்கை வந்து மோசமா இருக்குது, இவன் வசதியா இருக்கிறான், நல்ல வேலையில இருக்கிறான் அப்படின்னு தான் வந்தோம். காரணம் என்னன்னாக்கா இவனுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது கணவன் வந்து இந்த பெண்ணை வந்து சந்தேகப்படுவான், அதனாலதான் அவளு வந்து இந்த மனசு மாறத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. அது ஒரு உளவில் ரீதியான இதுவா இந்த நாவல்கள் அதை சொல்லிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம சந்தேகப்படும் பொழுதும் அப்ப இவனு ஒரு காசு நோய் வருது, ஒரு சபல புத்தியில அந்த பெண்ணை வந்து போறான். ஆனா கடைசியா இவனை விட இவன் வறுமையில இருந்தாலும் நேர்மையா இருக்கிறான், இவன் வந்து மோசமா இருக்கான் தெரிஞ்சு அனந்த நாயரா கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் கேட்கும் பொழுதும் அனந்த நாயரால ஏத்துக்க முடியாது, அவள் தன்னை துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தொண்ட போயிட்டு திரும்ப வரா அப்படின்னு
0: உடல் ரீதி அதிக மனப்பான்மை அந்த ஒரு இதுல நம்ம காட்டிடுறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா அலங்காரம் அவர்கள் வந்து இன்னொருவரோட தொடர்புல இருக்கிறது அவங்களோட கணவருக்கு தெரியும்.
1: ஆமா
0: ஒண்ணு, அதுவும் இல்லாம அலங்காரம் அவர்கள் கணவரை வெறுக்க

0: இருக்கவோ இல்ல வந்து மனரீதியா உடல் ரீதியா இந்த பிரச்சனை அங்க இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சூரியன் மாதிரி அவன் கணவனை பத்தி சொல்லும் போது அதுகிட்ட நான் கருகாம இருந்தது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்க. ஆனாலும் இன்னொரு அவங்க பழகுனது வந்து அது என்ன காரணம், மனிதனின் உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையா அப்படின்றதெல்லாமே நம்ம அதுல வந்து கண்டே பிடிக்க முடியாது. எனக்கு படிக்கும் போது ஜானகிராமன் அவர்கள் வந்து என்ன சொல்ல வரார் ஒரு பெண்ணுடைய இடத்துல இருந்து அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லல. ஆனா அந்த பெண்ணையும் வந்து குற்றவாளியாக்காம இந்த ஆணையும் வந்து ரொம்ப ஒரு இயலாமத ஒருத்தர் அப்படின்ற ஒரு இதுல ஏதாவது காசநோய் இருந்தது இயலாமை இருந்தது ஒன்னு சொல்லலாம். அதுல எதுவும் இருக்காது, அவர் நல்ல ஒரு கணவரா இருப்பாரு, அவர் மூலமா ஒரு குழந்தைகளும் இருக்கும்.
1: அதுல என்னன்னாக்கா அவருடைய கணவர் வந்து சொல்லுவாரு ஒரு இடத்துல, என்னால வந்து முழுமையா அவளை ஆள முடியல அப்படின்னு ஒரு வரி வரும். அதுல வந்து அவர் குறிப்பா ஏதோ சொல்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு
0: அப்படி சொல்றேன்.
1: ஆமா, என்னால அவளை முழுமையா ஆண்டு விட முடியல அப்படின்னு சொல்ல,
0: அது நான் மன ரீதியா தான் பார்த்தேன், மேபி வேற ரீதியா இருக்கான்னு தெரியல. அதுக்குள்ள நம்ம இன்னும் டீப்பா போகல.
1: எனக்கு
0: எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய மனதை வந்து ஒரு ஆண் எழுத்தாளர் வந்து இந்த அளவுக்கு படம் பிடித்திருக்காருன்றது ஒரு பெரிய விஷயம் தான். இதுல ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த இதுல முயற்சியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
1: கண்டிப்பா. அதுல என்னன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஆளுமை உள்ள ஒரு பெண்ணா அலங்காரத்தை வந்து படைச்சிருப்பாங்க. என்னன்னா கணவன் கிட்டயும் அவங்க ரொம்ப ஒரு மனைவி மாதிரி ரொம்ப அடிபணிஞ்சு போற அந்த தன்மை கிடையாது, ரொம்ப டாமினேட்டடா தான் இருப்பாங்க, அதிகாரம் பண்ணவங்க தான் இருப்பாங்க. காதலரா காட்டப்பட்டிருக்கிற அதுல சிவசுப்பிரமணியம் சொல்லிட்டு அவனு விவரிக்கும் போது அவன் வந்து ரொம்ப ஆஜான பாகவான தோற்றமா இருக்கிறான், ரொம்ப வசதியானவன. அவனோட தங்கச்சிக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் இவருடைய கிட்ட வருவோம், அலங்காரம் அம்மா அவருடைய கணவர்கிட்ட வருவோம். அந்த தொடர்புகள் வரும்பொழுது அதுல நான் பார்க்கும்பொழுது இந்த ஒரு செய்தி தான் தெரிஞ்சு, நீங்க சொன்ன மாதிரி அவர் கணவரை உயர்வா நினைக்கிறாங்கிறதுக்காக தான் இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம துரோகம் செஞ்சிட்டோம் சொல்லிட்டு தான் அவருக்கு பிறந்த கடைசி அந்த குழந்தை அப்புங்கிற பையனை தான் வேதம் வந்து படிக்க அனுப்புவாங்க அவங்க. அதாவது இவங்க செஞ்ச பாவத்தை பையனை வேதம் படிக்க வச்சு
0: அந்த காலத்துல வந்து இலக்கிய உலகிலும் சரி பொது ஜனமிடமும் பெரிய பிளவை ஏற்படுத்தி ஒரு நாவல். இன்று வந்து அது வந்து காலத்தை கடந்து ஒரு செவ்வியல் படைப்பா இருக்கு. அருமை அருமை. நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இது முக்கியமான கேள்வி. ஆண் படைப்பாளர்கள் படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும், பெண்கள் வந்து படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குதா இல்ல இல்லையா? நான் சொன்ன மாதிரி இவங்க அவங்கள மிஞ்சிருக்காங்களா, அவங்க இவங்கள மிஞ்சிருக்காங்களான்னு ஒரு போட்டு ஆரம்பிச்சேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா, கண்டிப்பா அதுல வேறுபாடு இருக்கும். சில பேர் உணர்ந்து எழுதும்போது ஓரளவுக்கு எழுத முடியும், ஆனா ரொம்ப துல்லியமா நீங்க பெண் படைப்பாளர்களை பற்றி பெண்களை தான் எழுத முடியும். ஏன்னா நீங்க இந்த தோசை பத்தி சொன்னீங்க இல்லையா, வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை, அந்த நூல்லதான் அந்த கதை இருக்குது. அதை வந்து இவர் ஆணால வந்து எழுத முடியாது இல்லையா, அது மாதிரி வந்து எழுத முடியாது. ஆமா, இன்னொன்னு அம்பையுடைய காட்டில் ஒரு மான் ஒரு கதை இருக்கும். அதுல அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்தும் பெண்கள் வந்து பருவம் அடையாத இருப்பாங்க, அது வந்து அதிகமா நிறைய பேருக்கு தெரியாது. இத வந்து அந்த கதையில வந்து அவங்க சொல்லிருப்பாங்க, காட்டில் ஒரு மானுங்கிற கதையில வந்து சொல்லிருப்பாங்க. அந்த கதா தங்கம்னு ஒரு கதாபாத்திரம், தங்கம் மத்தைன்னு சொல்லிட்டு அவங்களேதான் அவங்களுடைய இது வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அதுல இப்ப இந்த விஷயம் வந்து ஒரு ஆணால வந்து உணர்ந்து வந்து எழுத முடியாது.

0: அதுல வந்து சொல்லுவாங்க அவங்க, எனக்கும் உடம்பு தான், நானும் பூ பூத்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு குழந்தைகள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் பிரகாமா போனான்னா உறவினர் குழந்தைகள் எல்லாம் வீட்டுல முழுக்க அவங்கள நிறைய அன்பா பாத்துப்பாங்க. இதெல்லாம் என்னுடைய குழந்தைகள் தான், அப்ப என் குழந்தை பிரகாதங்கிறதே ஒரு ஊனமா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை பத்தி சொல்லுவோம் அதுல. இப்ப இது மாதிரியான ஒரு கதையை வந்து நீங்க ஆண்னால வந்து அப்படி எழுத முடியுமா அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்துல தான் ஞாபகம் வருது, குழந்தை பிறந்துட்டு பெண்கள் பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க, சரியா பால் கொடுக்கல அந்த பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையை பற்றி ஆண்களால் வந்து எழுத முடியுமா? அவ்வளவு துல்லியமா வந்து எழுத முடியாது. ஆனாலும் ஒரு பெண்ணா வந்து எழுதுவதற்கும் ஆணா எழுதுவதற்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் வீடு கட்டுவதற்கும் ஒரு பெண்ணை வீடு கட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனாலும் ஆண்களை எளிய அணுகிட முடியும், மேஸ்திரியோ வேலை செய்யறவங்களோ எழுதி அணுகி ஒரு எளிமையை வீடு கட்டிட முடியும். பாமா வந்து மனுஷன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க, அதுல ஒரு பெண்ணு அவங்க தனியா வீடு கட்டும் பொழுது அவங்களுக்கு ஏற்படுற அந்த நெருக்கடிகள் அது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுல வர பாத்திரங்கள் எல்லாமே வீடு படம் பாக்குற மாதிரி இருக்கும். அது அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா வீடு ஒரு படம் இருந்தது இல்லையா, அது மாதிரி இந்த நாவல் வந்து இருக்கும். ஏன்னா வீடு கட்டும் போது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஆணால இதெல்லாம் இப்படி யோசிக்க முடியாது நான் நினைக்கிறேன். இவ்வளவு துல்லியமா அவங்களுடைய வழியை வந்து சரியா சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: எஸ்ரா அவர்கள் கூட தன்னுடைய ஒரு கதையில எனக்கு உடனே ஞாபகம் வரல, அதுல வந்து ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கும் பெண் தனியாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அவங்க மட்டும் போய் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அது கடைசியில் அவங்க கணவருக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த வீடை வந்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு அந்த வீட்டிலேயே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து திரும்ப வருவாங்க. அந்த பெண்களோட மனசுல இருக்கிறது வந்து ஒரு வீடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அது சரியா அமைந்து விட்டால் எல்லாமே அமைந்துவிடும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அது போல தனக்குன்னு ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கற்பனையே வந்து ஒரு அதீதமா இருந்துச்சு. அது நிறைய பெண்களுக்கு அது வந்து புரிஞ்சது, நம்மளுக்கு படிக்கும் போது புரியுமா தெரியல, ஆண்களுக்கு புரியுமா தெரியல, பட் பெண்களுக்கு அது புரியும் அப்படின்றது அந்த இதுல சொல்லப்பட்டது. அடுத்ததுதான் முக்கியமான கேள்வி, பொன்னியின் செல்வன் நாவல்ல முதன்மை அமைச்சர் அனிருத்தர் அவர் சொல்வார், ஆணாக பிறந்திருந்தால் பல நாடுகளை ஆண்டிருப்பீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நந்தினி தேவி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் அப்படிதான் ஆசை இருந்தது, பெண்ணாக இருந்து நான் பின்னாடி இருந்து ஏக்கலான்னு கூட நான் நினைச்சேன், ஆனா பெண்கள் ராஜ்ய விஷயங்களை தலையிடக்கூடாதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பொன்னியின் செல்வரை வந்து சூடாமணி விகாரத்துல இருக்க வச்சிருப்பாங்க, அங்க வந்து பெருமழை பெஞ்சிருக்கும், ஒரு புயல் அடிச்சிருக்கும், சோ அந்த விகாரம் வந்து அடித்து செல்லப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்க. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் ராஜ்ய விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அது அவங்களே அவங்களை கொஞ்சம் கீழே போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும். இது ஏன் இப்படி இங்க சொல்றேன் அப்படின்னா, வரலாற்று நாவல்கள் வர்ற பெண் கதை மாந்தர்களுக்கும் நவீன நாவல்களில் நவீன புதினங்களில் சிறுகதைகளில் வரும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கா இல்லையா?
0: மிகப்பெரிய வேறுபாடு வந்திருக்கு. இப்ப நீங்க கல்கியுடைய அந்த பொன்னியின் செல்வன் சொன்னீங்க, நான் கல்கியுடைய இன்னொரு நாவல் சொல்றேன், சிவகாமியின் சபதம் அப்படிங்கறது அவருடைய பல்லவர்களை பற்றியான ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாவல் தான். அதுல மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்ம பல்லவன் இவங்கெல்லாம் வருவாங்க. அதுல எல்லாமே அப்புறம் பரஞ்சோதி இவங்கெல்லாம் வருவாங்க. நிறைய செய்திகள் பாத்தீங்கன்னா வரலாற்றுல இடம்பெற்று இருக்கிற செய்திகள் அந்த நாவல்ல, ஆண் கதாபாத்திரங்களை வரதெல்லாம் வரலாற்றுல இடம்பெற்ற இந்த பல்லவ மன்னர்கள் எல்லாமே வருவாங்க. அப்புறம் சைவ சமயம் அந்த திருநாவுக்கரசனும் ஒரு கதாபாத்திரமா அதுல வந்து வருவாரு. ஆனா அந்த கதை நாயகியா இருக்கிற சிவகாமி பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல சொல்ற மாதிரி நல்ல திறமையான ஒரு நாட்டிய மங்கையா இருப்பாங்க அவங்க. ஆனாலும் அந்த அரசனுடைய மகன் இளவரசன் மாமல்லன் நரசிம்மவர்மன் சிவகாமியை காதலிப்பான். ஒரு நாட்டியக்கார பெண்ணு அரச பரம்பரையில இளவரசி ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த இளவரசனே இந்த பெண்ணை தீவிரமா காதலிப்பான், எவ்வளவு காதலிப்பான். ஆனா கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வேற ஒரு பாண்டிய மன்னனுடைய பெண்ணை திருமணம் பண்ற மாதிரி அதுல வந்து வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நடைமுறையில் சாதாரண ஒரு வேற கதாபாத்திரம் மாதிரி தானக்கா இயல்பு நடைமுறை என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஆனா இந்த வரலாற்று கதாபாத்திரங்கள்ல முழுக்க முழுக்க கற்பனையா இருக்கும் போது அது ஆசிரியருடைய அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப அது வந்து கதாபாத்திரங்கள் மாத்தி அமைச்சுக்கிறாங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான வேறுபாடா நான் வந்து பாக்குறேன். அதுல மற்ற நாவல்கள் இருக்கிற இப்ப நீங்க அந்த அலங்காரமா இருக்கட்டும், அந்த கார்த்திகாயன் இருக்கட்டும், இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். திருமணத்தை தாண்டிய உறவுங்கிறது அது மாதிரி பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி அரசு பரம்பரையில் இருக்கிற பெண்களும் ஆட்சியாளராக வந்திருக்கிறாங்க இல்லையா, அது மாற்றி கதாசிரியர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு தந்திரம் வந்து அதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஆட்சிக்கு வந்தாலும் சதி செஞ்சு அவங்களை இறக்கி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: தில்லி சுல்தானியர்கள் நேரத்துல வந்து ரசியா சுல்தானா அப்படின்னு ஒரு அரசி, அது மாதிரி அவர்கள் ஆட்சிக்கு வந்து முகத்துக்கு எந்த மறைப்பும் இல்லாம அவங்க ஆட்சி நடத்தினாங்க. அந்த காலத்துல பெண்கள் முகத்தை மறைத்திருப்பார்கள், அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம ஆட்சி நடத்தினாங்க. ஆண்கள் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க அப்படி நிறைய உண்டு. ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் வந்து சதி செயலால் கொல்லதான் பட்டார். அதனால அந்த மாதிரியும் இருந்திருக்கு. அதே மாதிரி எண்ணங்கள் தான் நம்மளுடைய புதினங்கள்லயும்
0: வந்து
1: நவீன

0: இலக்கியங்கள்ல அது மாறி இருக்கா வரலாற்று இலக்கியங்கள்ல இருந்து பார்க்கும்போது?
1: நவீன இலக்கியங்கள்ல நீங்க ஆரம்ப காலத்துல வந்து முதல் நாவல்ல கொஞ்சம் கற்பனை கலந்திருக்கும். வேதநாயகம் பிள்ளைகள்ல அதுல வர ஒரு அந்த கதாநாயகி பேர் எனக்கு கொஞ்சம் உடனே ஞாபகம் இல்ல. அவங்க பாத்தீங்கன்னா அந்த பஞ்சதந்திர கதைகள்ல வர மாதிரி சாகசம் செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. இயல்பான பெண்ணால முடியாத சாகசங்கள் எல்லாம் அவங்க வந்து செய்வாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த நாவல்கள்லாம் நீங்க அது மாதிரி பார்க்க முடியாது. அதுக்கு ரெண்டாவது வந்த நாவல் கமலம் பலசாரத்துல இருந்தா பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இயல்பான இருக்கிற வீடுகள்ல நம்ம சுற்றி இருக்கிற பெண்கள்ல தான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த நிறை குறையோட தான் இந்த நவீன நாவல்கள் வந்து படைக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்க வரலாற்று நாவல்கள்ல அவங்களை அதிகமான ஒரு வீர பெண்மணியா ஒண்ணு காட்டுவாங்க. அது வந்து யதார்த்தத்துக்கு பொருந்தாது. ஆனா யதார்த்தமான நாவல்கள் அவங்க கிட்ட என்ன குறைகள் இருக்கோ நிறைகள் இருக்கோ அதோடுதான் படைப்பாங்க.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்ப நம்ம வரலாற்று நாவலோட நவீன புதினங்களையோ சிறுகதையோ நம்ம வந்து ஒரு ஒப்பீடு நோக்கில பார்க்கும்போது நவீன சிறுகதையும் புதினங்களும் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம்.
1: கண்டிப்பா
0: பெண்களுடைய கதாபாத்திரங்களை வடிவமைப்பதை பொறுத்தவரையில ஆண் எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி பெண் எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, காலத்துக்கு ஏற்ப வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதுவே பின் நவீனத்துவ புதினங்கள் குறிப்பாக பல்வேறு இலக்கியங்கள், இப்ப வந்து பெண்கள் இலக்கியம் இருக்கு, தலித் இலக்கியம் இருக்கு, பல வகையில் இலக்கியங்கள் வந்து அதுலயும் நிறைய சர்ச்சைகளும் இருக்கு. பெண்கள் இலக்கியத்தை பெண்கள் அல்லாதவர்கள் படைக்கலாமா அப்படின்ற ஒரு இது இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரும்போது பின் நவீனத்துவ காலத்துல வந்த கதைகள் அதையும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கா? இப்ப நம்ம பின் நவீனத்துவத்தை தான் வந்துகிட்டு இருக்கோம்.
1: அது பின் நவீனத்துவத்தை ரெண்டு வகையா பார்த்தோம் நம்ம, என்னன்னா அரசியல் ரீதியான பின்னவினத்துவம் ஒரு வகை, இலக்கிய ரீதியான பின்னவினத்துவம் ஒரு வகை. இலக்கியத்தில இரண்டு வகையான பின்னவினத்துவம் போக்கு வந்திருந்தது. சார் நிவேதிதா போன்றவர்கள் இந்த பாலியல் முன்னிறுத்துவது, அது கட்டற்ற பாலியல் என்கிற ஒரு தன்மையில அவங்க போனாங்க. அது இல்லாம மற்ற சிலதெல்லாம் புரியாத தன்மையில, இப்ப கோணங்கியும் பின்னவினத்துவத்தாளர் சொல்லுவாங்க, ரொம்ப புரியாத தன்மையில போகிறது, மாய யதார்த்தவாதம் பேசுறது, அப்போ கோணங்கி போன்றவர்கள், அப்புறம் தமிழவன் ஏற்கனவே சொல்லப்பட்ட நாவல்கள், ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள், அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை படிச்சோம்னாக்கா அதுல தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து எளிமையா வந்து புரிஞ்சிடாது. 138 வயசு இருக்கிற ஒரு பெண்மணி எல்லாம் அதுல பாட்டி வருவாங்க, அவங்க சொல்ற அந்த நினைவுகள் பல கதைகளை வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரியான ஒரு போக்கு வந்து இருக்கும். அது மாதிரியான இதுல இப்ப அதெல்லாம் கடந்து இப்ப மறுபடியும் அந்த யதார்த்தவாதம் என்கிற கட்டத்துலதான் நம்ம நாவல்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அரசியல் அடிப்படையில இந்த விளிம்பு நிலை பேசுவது என்கிற கோட்பாடுல அடிப்படையில இந்த பெண்களுடைய படைப்புகள், அப்புறம் தலித்து படைப்புகள், அதெல்லாம் அரசியல் ரீதியில இருந்து அந்த விளிம்பு நிலை பேசுவது, மையத்தை விட்டுட்டு மையமே பேசிக்கொண்டிருக்காம விளிம்பு நிலையை பேசுவது அப்படிங்கறது. இப்ப ஆரம்பத்துல இது மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த நவீனத்துவம் இந்த பின்னணித்துவம் பேசப்பட்டதுக்கு அப்புறம் அரசியல் ரீதியான புரிதல் எடுப்படுறவங்க இந்த வகையை முன்னோக்கி போயிருக்கு. வடிவம் மட்டும் எடுத்துக்கிட்டவங்க அதுக்கு வந்து ஒரு தொடக்கம் வளர்ச்சி முடிவு இப்படியெல்லாம் இருக்கணும்னு இல்லாம எந்த அத்தியாயம் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வடிவத்தை கலைச்சு போட்ட ஒரு முயற்சியும் நடந்தது நமக்கு. அந்த மாதிரியான முயற்சி எல்லாம் இப்ப வந்து இல்ல, சிலது ஒன்னு ரெண்டு வந்துட்டு இருக்கு, இப்பவும் வருது, தொடர்ச்சியும் இருக்கு, அதிகமா இல்லானா.
0: நேயர்களே, கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில்

0: புரட்சிகரமான எழுத்தாளர் அப்படின்னு அறியப்பட்ட ஜெயகாந்தன் அவர்கள் கூட அவரோட கதைகள் முடிக்கும்போது சமூக கட்டமைப்பு சமூகத்தின் ஒழுக்க முறைகளை வந்து தாண்டி அவரோட கதைகள் போகாது. சில நேரங்களில் சில மனிதர்களே சொல்றேன், அந்த கங்கா என்ற பெண் பல விஷயங்களை உடைத்து வருவாள், தன்னுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்வா, ஆனா கடைசியில அவ வாழ்க்கை வந்து துயரமா முடியற மாதிரி தான் முடிச்சிருப்பார். ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஒரு பெண் வந்து தன்னுடைய இரு கரைகளை தாண்டி அந்த நதி போனுச்சுன்னா அந்த அழிவுதான் அப்படின்றதுதான் அதோடைய இதுவா இருக்கும். ஆனா இப்போ பின் நவீனத்துவ காலத்துல வந்த இந்த படைப்புகள் எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் சரி, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, என்னுடைய நியாயங்கள் தான் நியாயம், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் சொன்ன மாதிரி அதை வந்து நடைமுறையில வந்து கதையாம எழுதுறாங்க. ஒரு சில விஷயங்கள் எழுத ஆசைப்பட்டாலும் அந்த காலத்துல எழுதாம அப்படியே மூடி கொண்டு போயிருவாங்க. இப்ப நம்ம வந்து அம்மா வந்தால் எடுத்தா கூட அந்த காலத்துல அது ஒரு புரட்சிகரமான நாவல், அதனால தி. ஜானகிராமன் அவர்கள் பட்ட வேதனை நம்மளுக்கும் தெரியும். ஆனா இப்ப அந்த நாவலை எடுத்து படிக்கும் போது அவ்வளவு புரட்சிகரமா இல்லையா அப்படின்னு யோசிப்போம். இது ஒரு சில இடங்கள் சாதாரணம் நடக்கதானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதையும் தாண்டி இன்னும் பல தளங்கள்ல வந்து பின்னவின்னத்துவ நாவல்கள் போயிடுச்சு. எழுத்து முறையிலையும் நம்ம பேச்சு வழக்குல வந்து எழுத்து இப்ப மாறிடுச்சு. முன்னாடி அது பேச்சு வழக்கு எழுதுற எழுத்து வந்து எழுத்துனே சொல்ல
1: மாட்டாங்க.
0: வட்டார வழக்கு, வட்டார வழக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து இலக்கியமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை உடச்சு போடுறதும் இன்னைக்கு பின்னவின்னத்துவ நாவல் புதினங்களும் சிறுகதைகளை தான் இது பண்ணிட்டு இருக்கு. பாப்போம் இன்னும் அடுத்த கட்டம் எப்படி போகுது அப்படின்னு பாப்போம். நம்மள தமிழ் இலக்கிய சூழல்ன்றது வளமாக இருக்கிறது, அதுல இன்னைக்கு நம்ம அதுல ஒரு பகுதி எடுத்துதான் பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே அலைவரிசையில் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: திரை இசை எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம். படம் அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில்.
1: முதம் தெரிந்து தெளிதல் 51 அதிகாரம் முதல் குரட்பா.

0: படும்.
1: அறம், பொருள், இன்பம் தன் உயிருக்கு அச்சம் என்னும் நான்கினது வகையானாலும் ஆராய்ந்தே ஒருவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும்.

0: போலாம் போலாம், ஆனா ஏதாச்சும் வாங்கி தின்னுகிட்டே இருக்கணும்னு சொல்லுவியே.
1: அதுக்கு தானப்பா போறதே.
0: சரி வேணா விடவா போற, கிளம்பு.
1: இவ்ளோ தூரம் வந்துட்டோமே, ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா?
0: வாங்கி தர்றேன், கொஞ்சம் பொறுத்துக்க முடியாதா?
1: சொன்ன நேரம் சூடா பஜ்ஜி வடை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாரு, போய் சாப்பிடலாமே.
0: வேணாம்னு சொன்னா கேக்கவா போற? இறங்கு போலாம்.
1: அண்ணா ரெண்டு பஜ்ஜி ரெண்டு வடை சூடா சாப்பிட கொடுங்கண்ணே.
2: பாப்பா என்ன அண்ணன் மாதிரியா தெரியுது?
1: சாரிக்கா, பழக்க தோஷத்துல அண்ணன் சொல்லிட்டேன். ரெண்டு பஜ்ஜி ரெண்டு வடைக்கா சூடா சாப்பிட கொடுங்கக்கா.
0: உன்ன மாதிரி பாசக்கார புள்ளைய நான் பார்த்ததே இல்ல. எனக்கு சேர்த்து சொல்லணும்னு அந்த மனசு வந்துச்சே.
1: யாரு சொன்னா? நாலுமே எனக்கு தான். உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கிக்க, நான் ஓரமா பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு வரேன்.
0: அட, என்ன இவ்வளவு சூடா இருக்கிற பலகாரத்தை நியூஸ் பேப்பர்ல வச்சு சாப்பிடுற?
1: பேப்பரா முக்கியம், பேசாம இரு.
0: பேப்பர் முக்கியம் இல்ல, பேப்பர்ல இருக்கிற விஷயம்தான் முக்கியம்.
1: அப்படி ஒன்னும் பெருசா விஷயம் இருக்கிற மாதிரி தெரியலையே.
0: அப்படியே அந்த வடைய கொஞ்சம் திருப்பி பாரு.
1: ஐயோ என்னது இது, கருப்பா இருக்கு.
0: அதான் பேப்பர்ல இருக்கிற மை. உணவு பொருட்களை நியூஸ் பேப்பர்ல இப்படி சூடா வச்சு சாப்பிட்டா அதுல இருக்கிற ரசாயனம் சாயம் ஈயன்னு எல்லாம் சாப்பாட்டுல கலந்து வயிற்றுக்குள்ள போயிடும். அப்புறம் அர்த்த ராத்திரில வயித்து வலிக்குது வாந்தி எடுக்குதுன்னு சொல்ல வேண்டியது.
1: நானா நியூஸ் பேப்பர்ல வச்சு கொடுங்கன்னு கேட்டேன், அந்த அக்கா தான் வச்சு கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுப்போ. ஒரு வடை, அத நிம்மதியா திங்க விடுறியா?
0: தின்னு தின்னு நான் அந்த அக்கா கிட்ட பேசிக்கிறேன். அக்கா, பஜ்ஜி வடை போண்டா சமுசான்னு எல்லாத்தையும் இந்த நியூஸ் பேப்பர்லதான் வச்சு குடுக்கறீங்களா?
3: ஆமாப்பா, அதனால என்ன?
0: உங்களுக்கு விஷயமே தெரியாதா? உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் ஏற்கனவே ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கு. உணவுப் பொருட்களை செய்தித்தாள்கள்ல பொட்டலம் அடிக்கிறதோ இல்ல பரிமாறவோ கூடாதுன்னு எச்சரிச்சிருக்காங்களே, தெரியாதா?
3: தம்பி, இதெல்லாம் இப்ப யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்லப்பா, நீ தான்ப்பா இப்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க.
0: அப்படி இல்லக்கா, நம்ம கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்களோட நலன்ல நம்மளும் கொஞ்சம் அக்கறை காட்டணும்ல.
3: அப்ப நான் அக்கறை காட்டலன்னு சொல்றியா? வாசனை இழுத்ததுனாலதானே அந்த புள்ள வாவான்னு உன்னைய வடை சாப்பிட கூட்டிட்டு வந்துச்சு. சாப்பிட்டுட்டு போப்பா.
0: அப்படி எல்லாம் விட முடியாதுக்கா. இதோட பின்விளைவு எப்படி இருக்குன்னு தெரியும்.

0: தம்பி சொல்றதெல்லாம் புரியுது, இப்ப நான் என்ன பண்ணணும்?
1: வாழை இலையில ரெண்டு வடைய வச்சு அப்படியே நீ ஆட்டி வச்சிருக்கிற அந்த தேங்காய் சட்னியில கொஞ்சம் ஊத்தி சாம்பாரும் கொஞ்சம் சேர்த்து குடுத்தீன்னா நம்ம அக்காவும் நம்ம சொல்றத கேக்குதேங்கிற சந்தோஷத்தோட நானும் சாப்பிட்டுட்டு கிளம்புவேன். அப்புறம் இன்னொரு விஷயம்கா, நியூஸ் பேப்பர்ல இப்படி உணவு பரிமாறினீங்க அப்படின்னா உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தோட இணையதளத்துல புகாரும் பதிவு பண்ண முடியும்.
0: தம்பி நீ பாட்டுல ஏதாச்சும் பண்ணி விட்டு போயிடாத, நான் பேட்டர்னை மாத்திக்கிறேன். இனி வரவங்களுக்கு வாழை இலையிலேயே வடை வச்சு தரேன்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12:10. சங்கீத சாரலில் இனி கும்பகோணம் எஸ் சங்கரராமன் பக்தி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். என்.சி. மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். முதலில் குருவாயூரப்பனே என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்தது சர்வம் பிரம்மமயம் சதாசிவ பிரம்மேந்திரா பாடல்.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத சாரல் நிகழ்ச்சியில். அடுத்தது காராய வண்ணன் என தொடங்கும் ராமலிங்க அடிகளார் திருவருட்பா.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் நிறைவாக அபகாரா நிந்தை என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கும்பகோணம் எஸ் சங்கரராமன் பக்தி பாடல்களை கேட்டோம். என் சி மாதவ் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். இனி கேட்கலாம்

0: posso metterle.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவித்திருப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் பெருமையையும் இறையாண்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே உதம்சிங் ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்துள்ள உதம்சிங்கின் துணிச்சலும் தியாகமும் போற்றத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத புகழை பெற்றவர் சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங் என்றும் திரு ராஜ்நாத் சிங் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய மைக்கேல் டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரியை தனியொரு நபராக வீழ்த்திய பெருமையை பெற்றவர் உதம்சிங் என்றும் இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சார்பில் கடும் எச்சரிக்கையை அவர் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தேசப்பற்றோடு போராட வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே அவர் ஏற்படுத்தினார் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடுமையாக உழைத்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புலனாய்வு மற்றும் நீதிமன்ற விசாரணையை விரைவு நீதிமன்றங்கள் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கு இந்த சட்டத்திருத்தம் வகை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கும் விரைந்து நீதி கிடைப்பதற்கும் இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேர்மையான வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான தேர்வு கட்டமைப்பை கொண்டுவரும் முக்கிய முயற்சியாக தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கித் தரும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக தில்லியில் நடைபெற்ற போராட்டத்தின்போது மாணவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச முற்பட்டனர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கிடையே அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்ராஜ் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தகவல்

0: ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 22வது அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் போலியான செய்திகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளும் இடம்பெற்றுள்ளன. கடும் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடங்குவதாக அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கேள்வி நேரத்தை தொடங்க இயலாத நிலை ஏற்பட்டது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். அரசு தரப்பில் முக்கிய அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் அவையை நடத்த அனுமதிக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். அவையின் மாண்புகளை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷா நம்கைல் வாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பூட்டானில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பூட்டான் மன்னர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையத்தின் 60 ஆண்டுகால சிறப்பான சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் மக்களிடையே எடுத்துச் செல்வதில் இந்நிலையம் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறியுள்ளார். ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையம் மக்களிடையே நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை இந்த நிலையம் பிரதிபலிப்பதாகவும் அதன் வளர்ச்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராஜீவ்குமார் ஜெயின் கூறியுள்ளார். போதைப்பொருள் பழக்கமில்லா இளைஞர்கள் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனையொட்டி மத்திய அரசின் மை பாரத் அமைப்பு சார்பில் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மை பாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷாமுக் அபியான் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், குறும்படம்,
2: நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற விழிப்புணர்வு செய்தியை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்தியது.
3: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
0: ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். பாங்காய் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை அவர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அந்த இடத்திலிருந்து தீவிரவாதிகள் வைத்திருந்த உணவு மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த இடம் தீவிரவாதிகளின் தற்காலிக முகாமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அரிசி, உணவுப் பொருட்கள், கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் சிமோனே ஆன்ஜியா வவசோரி இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் லூயிஸ் கார்லோஸ் அலன் மடாகன் இணையை வென்றது. அமெரிக்காவின் புளோரன்ஸில் நடைபெற்று வரும்

0: சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் மகேந்திரன் அமெரிக்காவின் அல்ஸா ஆன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியாவின் லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திரப் போராட்ட தியாகி உத்தம் சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஆரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம்
4: 102.1.
1: மொழிகளை கடந்த இசை அனுபவம்

6 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் விவசாய விஞ்ஞானி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் குளித்தலை குமாரமங்கலம் எஸ் துரைசாமி அவர்கள். அதைத் தொடர்ந்து 2:30 உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் சிகை அலங்கார நிபுணர் திருச்சிராப்பள்ளி எடமலைப்பட்டி புதூர் பி தர்மலிங்கம் அவர்களுடன் நேர்முகம்.

நேரம் 1 மணி. இனி கேட்போம் மதுர கீதம். காலம் மூடலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் காற்றில் மிதக்கும் காவிய கானங்கள் என்றுமே மாறுவதில்லை. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-இல் மதிய நேரத்து தென்றலாய் உங்களை நனைக்க தொடங்குகிறது மதுர கீதம். மதுர கீதத்தின் முதல் விருப்ப பாடல் விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களின் விருப்ப பாடல் பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திற்காக.

6 கிலோஹெர்ட்ஸில் மதுரை கீதத்தோடு. வார்த்தைகள் மௌனமாகும் போது அங்கே இசை பேச தொடங்குகிறது என்பார்கள். அதுவும் நம் மனதிற்கு நெருக்கமான இசை அமைப்புகளின் நாதம் ஒலிக்கும் போது நம் இதயமே தாளம் போட தொடங்கிவிடுகிறது. காலத்தின் சுவடுகளின் அழியாத கோலங்களாக விளங்கும் ஒரு உன்னதமான காவிய காலம் இது. உங்களுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லக்ஷ்மி பிரியன், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, யுவா, சுந்தர் மற்றும் திருமணமேடு அம்சவல்லி, செல்வகுமார், பிருந்தா, ரித்தீஷ், நாகார்ஜுன் இவர்களின் விருப்ப பாடல் நீதிக்கு பின் பாசம் இந்த திரைப்படத்திற்காக.

0: போலீஸ்காரன் ஸ்டாப்னு சொன்னா பொட்டுன்னு நிக்கணும் தெரிஞ்சுக்கும். போலீஸ்காரன் ஸ்டாப்னு சொன்னா பொட்டுன்னு நிக்கணும் தெரிஞ்சுக்கும்.
1: சைக்கிள் போற வேகத்தில் யார் தடுத்தாலும் பொண்ணு நிக்காது புரிஞ்சுக்கோ. சைக்கிள் போற வேகத்தில் யார் தடுத்தாலும் பொண்ணு நிக்காது புரிஞ்சுக்கோ.
0: ஆஹா பேஷ் பேஷ் அற்புதம் அழகு அதுக்குள்ள பழக்கம் ஆயிடுச்சு. ஆஹா பேஷ் பேஷ் அற்புதம் அழகு அதுக்குள்ள பழக்கம் ஆயிடுச்சு.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். ஒரு நல்ல பாடல் வெறும் காதுகளுக்கானது மட்டுமல்ல, அது ஆன்மாவிற்கான மருந்து. எத்தனையோ வருடங்கள் ஓடி மறைந்தாலும் இந்த ஒரு கீதத்தை கேட்கும் போதெல்லாம் நமக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத வசந்த காலம் பிறக்கும் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு மதுரமான இசை இதோ உங்களுக்காக நினைவுகளில் தொடர வருகிறது. புதிய பறவை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரல்களில் இதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர், மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தனிஷ்கா, இது இவர்கள் விருப்ப பாடல்.

நேரம் 1:12:38 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். அன்றைய கவிஞர்களின் வரிகள் அத்தனை அர்த்தங்கள், இசையமைப்பாளர்களின் நாதத்தில் அத்தனை ஜீவன். காற்றில் மிதந்து வரும் காவிய கானங்களின் வரிசையில் உங்களுடைய அடுத்த கடிதத்தின் தேர்வாக உங்களை நெஞ்சை கொள்ளையடிக்க காத்திருக்கு தேனாக இனிக்கும் அடுத்த நாத பேலை. திருவிளையாடல் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சங்கிலியாண்டபுரம் ஆர் மணிமேகலை, எஸ் ராஜா, ஆர் பிரபு, எஸ் பத்மஸ்ரீ, ஆர் மகாதேவன், இது இவர்களின் விருப்ப பாடல்.

மாமன் சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, வீட்டுக்கு மண் சுமந்து சிரம்படி பட்ட உன்னை, வீட்டுக்கு மண் சுமந்து சிரம்ப

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன். நேரம் 1:17 கடந்து அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் ஆர் மகாலட்சுமி, முருகன், உமா, தயாநிதி, திருவானைக்கோவிலிருந்து இவங்க விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்கிறாங்க. குலமகள் ராதை திரைப்படத்திற்கான பாடல்.

கொண்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேரம் 1:20 நிமிடங்களை கடந்து. மழைக்காலத்து மண்வாசனை மனதிற்கு எவ்வளவு இதமோ அதே போன்று சுகமான இதத்தை நம் இதயத்திற்கு தருபவை காலத்தின் எல்லைகளை தாண்டி இசை வடிவங்கள். நேர்களின் ரசனையில் மிளிர்ந்து வரிகளிலேயே நம்மை கட்டி போடும் ஒரு அற்புதமான இசை பொக்கிஷம் இது உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒலிக்கவிருக்கிறது. கைராசி திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் காந்தி, சுமதி, சுரேஷ்குமார், ஜெயப்ரியா, மோனிகா, ரிஷ்வந்த் இவங்க நெய்தலூர் காணலினிருந்து இதை நமக்கு தெரிவிச்சிருக்காங்க.

நேரம் 1:25 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். காதலோ தத்துவமோ பாசமோ எல்லா உணர்வுகளையும் தங்களுக்குள் அடக்கி நம்மை அந்த உணர்வின் உச்சத்திற்கே கூட்டி செல்லும் சக்தி இந்த ஜீவனங்கள் உள்ள கீதங்களுக்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அலாதியான ராகம் உங்களின் மதிய பொழுதை இன்னும் அழகாக்க இதோ காற்றில் மிதந்து வர இருக்கிறது. இதயத்தில் நீ திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திண்ணியம் ரவி, லதா இவர்களின் விருப்ப பாடல்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேரம் 1:30 கடந்து இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். தேடி தேடி ரசிக்கும் ரசனைக்கு நடுவே வானொலியின் எதேச்சியாக கேட்கும் ஒரு உன்னதமான இசை தரும் சந்தோஷமே தனி அழகுதான். ஆஹா, என்ன ஒரு பாட்டு என்று உங்களை வியக்க வைக்கப் போகும் கால பெட்டகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வைர வரிகளின் சங்கமம் இதோ. பாசம் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் மணப்பாறை காமராஜ் நகர், வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, வசத்ரா, ஹர்திக், ஜியா, தாருல்யா, ஹேமா, சபரிவாசன், செந்தில், ஹரி, ஹரிணி, லக்ஷா, லக்ஷி, லிசாந்த், யாகவி, வர்ஷா, மனவை கே, சந்த்

6:34 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இசையின் மொழிக்கு எல்லையே இல்லை. தலைமுறைகள் மாறினாலும் ரசனைகள் மாறினாலும் என்றும் மாறாத புதுமையோடு கம்பீரமாக ஒழிக்கும் அழியாத கீதங்கள் தான் இந்த மதுர கீதத்தின் ஆகச்சிறந்த சொத்து. அந்த வகையில் உங்களை இசை கடலில் மூழ்கடிக்க தயாராக இருக்கிறது இந்த உன்னத கானம்.

0: மூன்று மாதங்களில் பணம் டபுள்.
1: ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா.
0: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
2: நாளைக்கு இங்க இருக்காது.
1: நீ எப்பவாவது அஞ்சு ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
3: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதா?
4: ஆர்பிஐ சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
2: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
4: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்து தான்.
0: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: நேரம் 1:40 கடந்து இணைந்திருக்கிறோம் மதுர கீதத்தில். நீர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே உங்களுடைய விருப்பங்களை ஒரு அஞ்சல் அட்டையிலோ அல்லது கடிதத்திலோ எழுதி எங்களுக்கு அனுப்பி வைங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, திருச்சிராப்பள்ளி 1, மதுர கீதம் நிகழ்ச்சி தொகுப்பு.

0: இசையோடு பயணிக்கும் இந்த மதுரமான பயணத்தில் அடுத்ததாக நம்மை நெகிழ வைக்க காத்திருக்கிறது இந்த ஒரு உன்னதமான கானம். வரிகளின் ஆழமும் ராகத்தின் மென்மையும் உங்களை ஒரு புதிய உலகத்திற்கே அழைத்துச் செல்லும். காதுகளுக்கு விருந்தாக இன்றைய இறுதி தபாலின் விருப்பமாக இதோ அந்த பாடல்.
1: தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்

0: அவைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் பல்வேறு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்ந்த போலி செய்திகளை களைவது தொடர்பான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவையில் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர். இதனால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் விவகார தாக்குதல் பிரச்சினையை எழுப்பி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரினார்கள். இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு 130வது சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் குளிர்கால கூட்டத்தொடர் முதல் வாரம் வரை நீட்டித்து அவை அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து பிறப்பு இறப்பு பதிவேடு சட்டத்திருத்த மசோதா பலத்த அமளியினூடே மக்களவையில் விவாதம் எதுவுமின்றி நிறைவேறியது. அமளி தொடரவே அவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை வேரோடு களையும் வகையில் 31 நாடுகளுடன் இணைந்து கூட்டு பணிக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதற்காக 6 பல்முனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதிகளை எவ்வகையிலும் தீவிரவாதத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று இந்நாடுகள் கோரியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தனது எல்லைப் பகுதிகளை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பல நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீடித்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள், உரிமையாளர்கள், பணியாளர்களிடையே சுமூக நட்புறவின் அவசியத்தை மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் உலகளாவிய தொழில் நிறுவன நட்புறவு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் மாறிவரும் தொழில்நுட்பங்களும் சர்வதேச அணுகுமுறைகளும் தொழில் நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய அரசின் தொழிலாளர் நல சீர்திருத்தங்கள் பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தி தரமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் சூழலை நோக்கமாக கொண்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இந்தியா அமைப்பினிடையே கையெழுத்தாகியுள்ளது. ஆராய்ச்சி, மின்னணு சார்ந்த சுகாதாரம், ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள், திறன் கட்டமைப்பு போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தனிநபர், வரி செலுத்தும் ஊழியர், வரி தணிக்கை தேவைப்படாதோருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடர்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள்

0: சீர்திருத்த நடவடிக்கைகள். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அம்மாநில நீர்வளத்துறையினருடன் அவசர ஆலோசனையை இன்று மேற்கொண்டுள்ளார். காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 3500 கனஅடி தண்ணீரை 15 நாட்கள் கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. காவிரியில் கர்நாடகா தண்ணீர் திறக்காதது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக 3,70,000 பேர் புகார் அளித்திருப்பதாக வாட்ஸ்அப் செய்திகளை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தவறான தகவல் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்.
1: 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசெஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் வந்து 11,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேல பில்லு வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஐபோ. சோ ஒரு ரேஷியோ பார்க்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியா தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியா தான் வந்து 2-3 மடங்கு மேல வந்திருக்கு. அதுலயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசெஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லி ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு.
0: வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மயிலம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் புதிய கட்டிடங்களை இன்று திறந்து வைத்துள்ளார். டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகளையும் அவர் வழங்கினார். கண்டமான அடி ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹோமியோபதி மருத்துவமனையையும் கொய்யாத்தோப்பு பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தையும் அவர் திறந்து வைத்துள்ளார். ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. திரு செந்தில் பாலாஜி தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றோட்டார பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 1 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அதிகாலை 3 மணி முதல் உப்பு வாருதல், உப்பை சுமந்து பாத்திகளில் இருந்து கரையேற்றி சேகரித்தல் உள்ளிட்ட பணிகளில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு தற்போது விற்பனையாகி வருகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
3: திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகம், லால்குடி தலைமை அஞ்சலகம், அரியலூர் துணை அஞ்சலகம் மற்றும் கீழப்பழுவூர் துணை அஞ்சலகங்களில் டாக்கர் நிராயத் கேந்திரா டிஎன்கே மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதிக மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அனுப்புபவர்களின் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சர்வதேச பார்சல் சேவையில் காப்பீட்டு வசதியும் வழங்கப்படுகிறது. அனுப்பப்படும் பொருள்களின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீடு செய்து அனுப்புவதன் மூலம் கூடுதல் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் பெறலாம்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் இப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு வரும் 3ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் உன்னட்டி ஹூடா தேவிகா ஷிகாகை தற்போது

0: எதிர்கொண்டுள்ளார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா தாய்லாந்தின் சுப்பனேடாவுடன் மோதுகிறார். ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் யுடாய் ஒகிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: திருச்சி வானொலி அலை வரிசைகளில் இனி கேட்கலாம் மிட் டே நியூஸ்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the Midday News. The headlines. Lok Sabha passes the registration of

0: வளரணும் அப்படின்னா கலை அப்படிங்கிறது அந்த வயல்ல இல்லாம இருக்கணும். இந்த கலைக்கு உடனடி தீர்வு கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலான விவசாயிகள் என்ன பண்றாங்க, கடைக்கு போறாங்க, உடனே ஒரு களைக்கொல்லி மருந்தை வாங்கிட்டு வந்து அடிச்சிடுறாங்க. என்னதான் களைய வந்து அது இல்லாம ஆக்குனாலும் பயிரையும் பாதிக்குது, அதை சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கும் ஆரோக்கியத்தை குறைக்குது. இன்னொன்னு, களை எடுக்கிறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கு. அப்படியே ஆட்கள் கிடைச்சாலும் ஆட்களுக்கான கூலி அப்படின்னு கொடுக்கறதுலயும் சிரமப்பட வேண்டியிருக்கு. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா களையெடுக்கும் கருவியை நாமளே கண்டுபிடிச்சா என்ன அப்படிங்கிற சிந்தனையில ஒரு விவசாயி களையெடுக்கும் கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு. யார் அந்த விவசாயி? கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் எஸ் துரைசாமி. இவரை நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் சந்திச்சு இப்படி பேசினாங்க.
1: உழவு பெருமக்களை வணக்கம். பொதுவாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிக செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பது இந்த களை சார்ந்த மேலாண்மை தான். எந்த பயிராக இருந்தாலும் அந்த பயிர் நல்லா அதோட முழுமையான உற்பத்தி திறன் வரணும், நினைச்ச மாதிரி ஒரு அறுவடை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் வந்து ஒரு நல்ல களை மேலாண்மை. அந்த களை மேலாண்மைக்கு இப்போ பல சவால்கள் இருக்குது. செய்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க, புது களைகள் வந்துட்டுருக்கு, இது மாதிரியான பல சிக்கல்களுக்கு நடுவில் அதுக்கு வந்து ஒரு இயந்திரத்தை வந்து ஒரு விவசாயி தன்னோட அனுபவத்தின் மூலமாக தன்னோட தேவைக்கு நம்மளே கண்டுபிடிப்போம் அப்படின்ற எண்ணத்தோடு கண்டுபிடிச்ச ஒரு முன்னோடி விவசாயியை தான் சந்திக்கிறோம். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த குளித்தலை குமாரமங்கலம் துரைசாமி அவங்கள சந்திக்கிறோம். வணக்கங்க சார்.
2: வணக்கங்க ஐயா.
1: ஒரு விவசாயியா இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எப்படி வந்தது? இந்த கலைக்கருவியெல்லாம் கண்டுபிடிக்கணுன்ற எண்ணம் எப்படி வந்தது?
2: அடிப்படையில் நான் பிஎஸ்சி பௌதிகம் படிச்சிருக்கேன். அதனால் வந்துட்டு அதில் ஆங்குலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, ஃபோர்ஸை அதாவது நம்ம செய்கிற விவசாயியை வந்து எப்படி மிகைப்படுத்தி அதிகமான பலனை பெறுவதுங்கிற ஒரு பாடம் இருக்குது. அந்த இதை பயன்படுத்தி முந்தினாப்பில் ஒரு பலராம் வீடர்னு ஒரு கருவி தயார் பண்ணியிருந்தேன். அது நிறைய வரவேற்பு பெற்று நிறைய பேர்த்துக்கிட்ட போய் சேர்ந்துருக்குது. இப்போது அதில் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. முன்னோக்கி தள்ளுறதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் தான் அதிகப்படியாக தேவையாக இருந்தது. இப்போ முன்னோக்கி தள்ளுறதை மாற்றி பின்னோக்கி இழுக்கிற போது வந்துட்டு ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் த எர்த்து. அப்போ வந்து மண்ணை நம்ம வெயிட் கொடுத்து அமுத்த போகிறதில்ல, பெயர்க்கத்தான் போகிறோம். அப்போ பெயர்க்க போது அந்த பலராம வீடலில் ஏழங்களும் எட்டங்களும் ஆறங்களும் இந்த மாதிரி பல அளவில் வந்துட்டு வெட்டணும். இப்போ இதில் 15 அங்குலம் வரல அகலம் வெட்ட முடியுது. சாதாரணமாக ஒரு மண்வெட்டியில் வெட்டணும்னாக்கா 9 அங்குலம் வெட்டலாம், களை வெட்டியில் வெட்டினா 6 அங்குலம் வெட்டலாம். இந்த கருவியை வச்சு பயன்படுத்தினா 15 அங்குலம் குறைஞ்சபட்சம் 12 அங்குலம்னாச்சும் முழுமையாக வெட்டலாம். இது ஆழம் கிட்டத்தட்ட 3 அங்குலம் ஆழம் போகிறது. களை வந்து கூடிய மட்டும் 90% பேர்த்துருது. கொஞ்சம் கடினமாக இருக்கிற பகுதியை மறுதடவை பிரயோஜனப்படுத்தினோம்னா முழுமையாக வெளியே வந்துடுது.
1: சரி, ஒரு விவசாயி என்ன பயிரெலாம் போடுறீங்க?
2: இப்போ நான் தக்காளி ஒன்று ஒரு 30% போட்டிருந்தேன்.
1: சரி,
2: அந்த 30%ல களை வெட்டுறதுக்கு எனக்கு ஆள் கிடைக்கல. தேவைதானே கண்டுபிடிப்புக்கு தாய்.
1: ஆமாம்.
2: அப்போ நான் தேவை என்னுடைய களையை சுத்தப்படுத்தி நான் காடை சுத்தப்படுத்தணும். நான் ஏற்கனவே வச்சிருந்த வீடர் அதில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரிஞ்சிருது.
1: என்ன பிரச்சனை அதில் இருந்துச்சு?
2: அதான் முன்னோக்கி செலுத்தும் போது நம்மளுடைய வெயிட்டை வந்து முன்னோக்கி அமுத்தும் போது அதனுடைய ஒரு பகுதி விசை வந்து மண்ணுக்குள்ளே புதையிற அளவுக்கு போகிறது.
1: சரி,
2: அந்த புதையிற அளவுங்கிறது ஏன்னாக்கா நம்மளுடைய டைரக்ஷன் வந்து மண்ணை உள்நோக்கிய விசையாக இருக்குது. மண்ணிலிருந்து வெளிநோக்கின விசையாக மாற்றிருக்கேன் போகிற. அது வேற ஒன்றும் இல்லை, டிராக்டரில் வந்துட்டு கல்டிவேட்டர்லாம் போடுறாங்க, அதில் பல மாதிரி கல்டிவேட்டர் இருக்குது. இது ஒரு மினி கல்டிவேட்டர்னு சொல்லலாம்.
1: சரி, இப்போ இது செஞ்சதுக்கப்புறம் என்ன மாற்றத்தை பார்க்குறீங்க?
2: அந்த 30%க்கும் ஒரு ஆள் கூட நான் களை வெட்டுறதுக்கு கொடுக்கல, முழுமையாக சுத்தப்படுத்தி வயல் மண்ணை எடுத்து கட்டிட்டாங்க. ஆள் பயன்படுத்தியிருந்தால் குறைஞ்சபட்சமாக ஒரு 2500 ரூபாய் இருந்து 4000 ரூபா வரலாம் செலவாயிருக்கும். நம்ம வேலை நேரத்தில் 8 மணி நேரம் பயன்படுத்தின பொழுது முழுமையாக கட்டுப்படுத்த முடிஞ்சது. கோரை உள்பட நல்லபடியாக கட்டுப்படுத்தியிருக்கோம். களைக்கொல்லி பயன்படுத்தல, அது மிக முக்கியமானது, நிலத்துக்கு எதிரானது. களை வந்து மண்ணோட சேர்ந்துருது. இப்போ சாதாரணமாக மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு தேவை கார்பன் துகள்கள். அந்த கார்பன் துகள்கள் எதுலேருந்து கிடைக்கும்? நம்ம களைகள் வந்து மண்ணோட மக்கினா தான் அந்த கார்பன் கண்டன்ட்டு மண்ணில் இருக்கும். அந்த மண்ணை வந்துட்டு இயற்கை முறையில் செய்யும் பொழுது அந்த நுண்ணுயிர்களுக்கு உணவையும் நாம் இன்டைரக்டாக செய்கிறோம்.
1: சரிங்க, இப்போ வந்து நீங்கள் ஒரு பயிர் போடுறீங்க, அந்த பயிருக்கு நீங்கள் வச்சுருந்த அதே ஒரு அந்த கலைக்கறியை பயன்படுத்தும் போது அந்த சிக்கலை வச்சு அதை இன்னும் மேம்படுத்தியிருக்கீங்க. சரிங்களா, இப்போ இதே மாதிரி எல்லா பயிரும் நீங்கள் போட முடியாது, நீங்கள் போட்டுட்ருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பயிர்கள் இருக்கும். இதை தாண்டி மித்த விவசாயிகள் போடுற பயிர்களுக்கும் அந்த கலைக்கறியை பயன்படுத்தணும் அப்படின்றப்ப அதற்கான முன்முயற்சிகள் என்ன எடுக்கிறீங்க நீங்கள்?
2: இப்போது மெஷினரியில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா வந்திருக்குது, ரெண்டு அடிக்கு வெட்டுறது, ஒன்றரை அடிக்கு வெட்டுறது, ஒரு அடிக்கு வெட்டுறது, அப்படிலாம் இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு பயிர் வளர்த்து அதோடய கிளைகள்லாம் சைடில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கருவியெல்லாம் பயன்படுத்தும் போது ரெக்கையோ அல்லாட்டி பெல்ட்டோ

0: அல்லது வேற ஏதோ அதை அடித்து சேதம் பண்ணும்.
1: ம்
0: இந்த சேதம் பண்ணுறதை தவிர்க்கணும். செடிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கும் போது
1: ம்
0: அதை சாப்பிட்டா கையாளுறதுக்கு இந்த வழி ரொம்ப எளிமையாக இருக்கும்.
1: ம்
0: குறுகிய இடத்துக்கு ஈஸியாக பயன்படுத்தலாம்.
1: சரிங்க. இப்போது பொதுவாக வந்து நம்ம நீங்கள் சொன்னாப்புல நம்ம தேவை தான் வந்து நம்மளோட கண்டுபிடிப்புக்கு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னாப்புல இந்த கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு வகையில், ஒன்று அவங்களுக்கு செலவிக்குது, ரெண்டாவது மண்ணில் அது வந்து பாதிப்பை உண்டாக்குது. அது வந்து ஒரு வகையில் நமக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்ம மண்ணை வந்து முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கலைக்கருவிகள் நமக்கு இன்னொரு வகையில் எப்படி உதவிகரமாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட அந்த கலையே வந்து நமக்கு உரமாக மாற்றுறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்போ இதில் விவசாயிகள் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்கல்ல, இப்போ நாங்கள் இப்படி இப்படி பயன்படுத்தி பார்த்தோம், இந்தந்த இதெல்லாம் இருக்குன்னு, அது மாதிரி சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி
0: இப்போ இது
1: எடுத்துக்கிறீங்க?
0: பொதுவாக சமீபத்தில் அதை மேம்படுத்தினோம். இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தான் ஆகுது. இந்த 2 மாதத்தில் வந்துட்டு இயற்கை வேளாண் கண்காட்சி வந்து கரூரில் நடந்தது. இந்த கருவியை கொண்டு போய் பார்வைக்கு வச்சுருந்தேன். நிறைய விவசாயிகள் பார்த்தாங்க, அவர் அதிசயமாக என்ன இவ்வளவு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதோடய வெயிட் வந்து கிட்டத்தட்ட 5 கிலோ. 5 கிலோ நம்ம வந்துட்டு மேற்கொண்டு அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெயிட் வைக்க வேண்டியது வரும். அப்படி வைக்கும் பொழுது அது வந்து முழுமையாக சாதாரணமாக கோரை வெட்டுறதுங்கிறது தான் கஷ்டம். சித்தாளை விட்டு வெட்டினா பாதி கோரை வந்து கிளங்கூட வெட்டுவாங்க, பாதி கோரை மொட்டையை வெட்டிடுவாங்க. அந்த மொட்டையை வெட்டின கோரை வந்து 3 நாளே முளைச்சி மேலே வெளியே வந்துடும். இதை வந்து தவிர்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல கருவியாக இருக்குதுங்க. இது என்னுடைய சொந்த அனுபவம்.
1: சரி, இப்போ உங்கள் அனுபவத்துலேருந்து தான் இந்த இதே வருது. இப்போ மித்தவர்களோட அனுபவத்தை நான் கேட்குறேன், மித்த விவசாயிகள் அவங்க
0: மித்த விவசாயிகள்
1: பயன்படுத்தும்
0: இதை தாராளமாக பயன்படுத்தலாம்.
1: இல்லை இல்லை, அவங்க வந்து சொன்னதை கேட்டு நீங்கள் என்னென்ன விஷயம் அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன்.
0: நம்ம கிட்ட கருவி வாங்கினவங்க இதில் நல்லா இருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க, நல்லா இல்லை கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்கிறவங்க எதை வச்சு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, கடினமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க என்ன கடினமாக இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த படிக்க போகிறோம்.
1: சரிங்க. இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் செய்கிறது உங்கள் நிலத்தில் செஞ்சு பார்க்குறீங்க, உங்கள் நிலத்தோட மண் பாங்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு மாதிரி உழுதுருப்பீங்க, சரிங்களா? இது எல்லாமே இருக்குது. இன்னொருத்தவங்களோட மண் கடினத்தன்மையோடு
0: அதில் நம்ம அந்த இதை வந்து கருவியில் வந்து மாற்றுற மாதிரி வச்சுருக்கேன். அதாவது எந்த மாதிரியான ஃபிங்கர்ஸ் வேணும், அதாவது மண்ணை கிளறக்கூடிய அமைப்பு, ஊசி அமைப்பாக வச்சுக்கலாம், தட்டை அமைப்பாக வச்சுக்கலாம், வெட்டு அமைப்பாக வச்சுக்கலாம், எப்படி வேணால் வைக்கிற மாதிரி அமைச்சிருக்கேன். ஃப்ரேம் தனியாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி அமைப்பை பயன்படுத்தணும் விரும்புறீங்களோ அதை அதில் பயன்படுத்தலாம்.
1: சரி, இப்போ அந்த கருவியோட அமைப்பு எப்படி இருக்கும், அதில் என்னென்னலாம் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் பார்ப்போம்.
0: அந்த கருவி வந்து ஒரு செவ்வக வடிவ சட்டமாக இருக்கும். அந்த சட்டத்தில் ரொம்ப உயரம் இருக்காது. மண்வெட்டியோட அகலம் எவ்வளோ 1.5 அடி உயரம் இருக்கும். அந்த 1.5 அடி உயரத்துக்குள்ள உழவு ஃபிங்கர்ஸோ அல்லட்டி வந்துட்டு அந்த வெட்டு கத்தியோ அல்லது வந்து இதுவோ வரிசையாக 1-5 செட் பண்ணியிருக்கோம். அது வெவ்வேறு இடத்துல செட் பண்ணும் பொழுது மண்ணில் அதை வச்சு கொஞ்சம் வெயிட் கொடுத்து இழுக்கும் பொழுது மண்ணை நல்லா வந்து உழுது புழுதி ஆக்கிடுது. புழுதி ஆக்கும்போது இந்த களையெல்லாம் உள்ளே வேரோட வெளியே வந்துடுது. சில இடங்கள் கடினமாக இருக்கும். அந்த கடினமாக இருக்கிற இடத்துக்கு மறுதரவை இழுக்கணும். குறுக்கு நடுக்காக இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனாக்கா முழுமையாகவே வந்துட்டு களையை அப்புறப்படுத்திடலாம்.
1: சரி, இப்போ இது மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? இதுக்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது எப்படி இருக்குது?
0: உற்பத்தி செலவு ஆராய்ச்சியில் செய்யும்போது உற்பத்தி செலவாக கணக்கு பண்ண முடியாது. இப்போ நான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய்க்குள்ளே முடிக்கலாம்.
1: இப்போ ஒரு வாட்டி நம்ம மருந்தடிக்கிறதுக்கே அதோட கூட எல்லாம் காசாகும். நமக்கு ஒரு ஏக்கருக்கு இப்போ அடிக்க,
0: ஆமாம், நீங்கள் ரவுண்டப் படிச்சிங்கன்னா கரெக்டாக 1000 ரூபா ஆகும். என்னோட கருவி அழிஞ்சு போறதில்ல. அது குறைஞ்சபட்சமா 1 வருஷம்னாச்சு வரும். 1 வருஷத்துக்கு நீங்க மாசத்துக்கு 1 தடவை பயன்படுத்தினா கூட 10 அல்லது 12 தடவை பயன்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் கத்தி மாத்துறது மாதிரி இருக்கும், மாத்திக்கலாம். ஏன்னா அதெல்லாம் அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிற மாதிரி தான் வச்சிருக்கிறேன்.
1: ஓ, அப்ப வந்து இதை வந்து ஒருத்தர் வாங்குறாருன்னா எவ்வளவு நாளுக்கு அதை பயன்படுத்தலாம்?
0: விவசாயம் செய்யற வரலயே பயன்படுத்தலாம். ஏன்னா கத்தியை தான் மாத்தணும், தேயிற பொருளை மாத்தணும், அவ்வளவுதான்.
1: அதை மாத்துறதுக்கு ஒண்ணும் பெரிய செலவாகாது.
0: பெரிய செலவாகாது. என்ன டைப் வேணும் அவங்களுக்கு, ஃபிங்கர் டைப் வேணுமா, கத்தி டைப் வேணுமா, வெட்டுற மாதிரி வேணுமா அப்படிங்கறத வந்து அவங்க சொன்னாங்கன்னா அதை மாதிரி செஞ்சுதான். நான் இது வந்துட்டு எதை பண்ணிட்டு இந்த ஆராய்ச்சி எல்லாம் அதிகமா செய்யறேன்னா, நான் முதல் முதல்ல இந்த கருவி தயார் பண்றதுக்கு கரூர் கேவிகே உதவியோட நபார்டில் வந்து எனக்கு ஃபினான்சியல் அசிஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு நேஷனல் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற, அதாவது அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் அது பேர். அப்போ வந்து வேளாண்மையும் ஊரகமும் வளர வேணுங்கிற நோக்கத்துக்கு நான் ஒரு உதவி வாங்கினேன். அந்த ஊரகமும் வேளாண்மையும் வளர்றதுக்கு என்னால் முடிஞ்ச வேலைகளை செய்கிறேன்.
1: சரிங்க, இப்போ வந்து இந்த கலை கருவி அப்படின்றத ஒன்று செஞ்சுருக்கீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி ஒன்று உங்களுக்கு கொடுக்குது. விவசாயியாக இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பாக நம்ம அதை சந்தோஷத்தோடு பார்க்குறோம்.

0: குறிப்பாக இதில் நன்மைகளை கேட்கும்பொழுது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதை தாண்டி வேற என்னென்னலாம் செய்யணும்னு இருக்கு? ஏன்னா இதுலயே இந்த கலைக்கருவிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய பயணம், பலராம் வீடர் ஒன்று இது பண்றீங்க, அதுக்கப்புறம் இப்போ இந்த கலைக்கருவி, இதெல்லாம் இந்த பயணம் எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு விவசாயியா?
1: இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் கோணவட்டர் வந்து என்னட்ட வாங்கிட்டு போவார், திருச்சி பக்கத்து திருவாசிங்கிற ஊர்ல இருந்து. ஆகக்கூடி நான் வந்துட்டு விவசாயிகளுக்கு தேவையான எளிய கருவிகள் தயார் பண்ணி கொடுக்குறோம். நெல் விதைப்பு கருவி, நிலக்கடலை விதைப்பு கருவி, பயிர் வகை விதைப்பு கருவின்னு பல வகை விதைப்பு கருவிகள் வரிசையாக விதைக்கிறது. ஏன்னா களை வெட்டணுங்கும் பொழுது வரிசையாக பயிர் இருந்தால் மட்டும்தான் களையை வந்து ஒரு கருவியோ இல்லாட்டி மெஷினரியோ பயன்படுத்தி செய்ய முடியும். இப்போ பயன்படுத்துறதுக்கு மொதல் வந்து பயிர் வரிசையாக இருக்கணும். வரிசையை வைக்கணும்னு சொன்னால் தான் எஸ்ஆர்ஐ மெத்தடில் மொதல் மொதல் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி வரிசையாக வைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம எல்லா பயிருமே வரிசையாக வச்சுட்டா களை வெட்டுறதுங்கிறது கஷ்டமான வேலையாக இருக்காது, சில மணி நேரங்களில் முடிக்கிற மாதிரி இந்த கருவி இருக்கும்.
0: இன்னும் வேற என்னென்ன இது மாதிரியான தேவைகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதெல்லாம் நம்ம இதில் செய்யலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குங்க?
1: தேவைகள்ங்கிறது எல்லையற்றதுங்க. தேவைகள்ங்கிறது விவசாயத்தில் எந்தெந்த புதிய முடிவுகள் வருதோ அந்த புதிய முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி தேவைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்கிறதுல மிக முக்கியமாக வேலையாட்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கிடைக்காதனால களை கட்டுப்பாடுக்கு வேண்டிய வேலை செய்யணும், விதைப்புக்கு வரிசையாக விதைக்கிறதுக்கு வேண்டிய வேலை செய்யணும் அப்படிங்கிற அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறையா வந்து நம்ம கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள் இருக்குங்கிறது புரியுதுங்க. மற்ற விவசாயிகள் படுற கஷ்டத்தை போக, சாதாரணமாக கடலை உடையாமல் ஆஞ்சி எடுக்கணுங்கிறது ஒரு கருத்து. அடுத்தது வெங்காயம் காயம்படாமல் தால் எடுக்கணும்னு, இதுக்கெல்லாம் சின்ன முயற்சி பண்ணி பார்த்தேன், அதிலெல்லாம் ஒரு ஆராய்ச்சி நிலையில இருக்குது.
0: இப்போ இதை அடுத்து செஞ்சுட்டு போகிறதுக்கு வேற என்னென்ன உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுது? அதுக்கு வேற யார்ட்டையாவது நீங்கள் சம்மந்தமாக பேசியிருக்கீங்களா? இப்போ நபார்டில் இதெல்லாம் பேசுனீங்களா?
1: இல்லை, நான் என்னை பொறுத்த மட்டும் சுயசார்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஏற்கனவே நபார்டில் ரூரல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க, இப்போ அந்த ஸ்கீம் இல்லை, இருந்தால் மேற்கொண்டு முயற்சி பண்ணலாம். அது இல்லாதனால நான் என்னுடைய சார்ந்து அதிகமாக நம்மகிட்ட வர்றவங்களும் அதிக கடன் படக்கூடாது, நாமளும் கடன் படக்கூடாது, அந்த நோக்கத்தில் அதிக செலவு இல்லாத விவசாய கருவிகள் தயார் பண்ணுறாங்க.
0: சரிங்க, இப்போ நீங்கள் சொன்ன இந்த மாதிரியான ஒரு கலைக்கருவியை வந்து விவசாயிகளுக்கு தேவைப்படுது, அவங்க வந்து இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஒரு சிலருக்கு வந்து யோசனை இருக்கும் இப்போ அவங்களோட தேவைகளுக்கு, அதை வந்து ஒரு பொருளாக மாற்றுறதுல அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்கலாம் அவங்கள்ட்ட இது வரைக்கும் பேசியிருக்காங்க?
1: வந்திருக்காங்க, நிறைய பேர் நேராக வந்திருக்காங்க, எங்களுடைய ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்காங்க, நிறைய வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டும் போயிருக்காங்க, வாங்கிட்டும் போயிருக்காங்க. நிறைய விவசாயிகளுக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்.
0: சரிங்க, இப்போ இது சம்மந்தமாக விவசாயிகள் யாராவது உங்களை தொடர்பு கொள்ளணும், உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சாங்கன்னா எப்படி தொடர்பு கொள்ளலாங்க?
1: என்னுடைய தொலைபேசி எண் வந்து 9965345400. நீங்கள் தகவல் தொடர்புலையோ இல்லாட்டி ஃபோன்லேயோ இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயோ தொடர்பு கொள்ளலாம்.
0: சரிங்க, உங்களோட அனுபவத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கு நன்றி. அதாவது ஒரு விவசாயியும் வந்து ஒரு விஞ்ஞானியாக மாற முடியும், அவரோட தேவையை அவரே சரியான முறையில் பண்ணிக்க முடியும், செலவு குறைக்க முடியும், மாற்றத்தை உண்டாக்க முடியும், அதுவும் ஒரு நீடித்த வேளாண்மை செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக்க நன்றி.
1: நன்றிங்கய்யா.
2: இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த உழைப்பாளி யாரு அப்படின்னா நம்ம விவசாயிகள் தான். விவசாயி விளைபொருட்களை உற்பத்தி செய்யறது மட்டும் இல்லாம ஒரு தொழில் முனைவோரா, ஒரு வியாபாரியா, அதையும் தாண்டி ஒரு விஞ்ஞானியா கூட ஆக முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சு காமிக்கும் வகையில தான் தன்னுடைய விவசாய விஞ்ஞான அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் எஸ் துரைசாமி அவங்க. விவசாயிகளே, களை எடுக்கும் கருவி குறித்து ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 9965345400 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில உடன் உரையாடினாங்க எஸ் கோபாலகிருஷ்ணன். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உழைப்பு இல்லாம எந்த வெற்றியுமே சாத்தியம் இல்ல. சின்ன தொழிலா இருந்தாலும் பெரிய சாதனையா இருந்துச்சுனாலும் அதுக்கு பின்னாடி கடின உழைப்புங்கிறது நிச்சயமா இருந்திருக்கும். அந்த உழைப்பின் மதிப்பை உணரும் சிறந்த தருணம் இது உழைப்பவர் அரங்கம். ஒரு தொழிலோட மதிப்புங்கிறது அதுல கிடைக்கிற வருமானத்துல மட்டும் இல்லைங்க, அது மக்களோட வாழ்க்கையில ஏற்படுத்துற மாற்றங்களையும் பொறுத்து தான் இருக்கு. உழைப்பை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தோட உண்மையான சிற்பிகள் தான். இதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு நினைவுபடுத்துது. சிகை அலங்காரம் தொழில சிறப்பா செஞ்சுட்டு வர திருச்சிராப்பள்ளி எடைமலைப்பட்டி புதூர் எஸ் தர்மலிங்கம் அவர்களோட போன வாரம் பேசினோம். அதோட தொடர்ச்சி

0: இந்த வாரமும் கேட்கலாம்.
1: உங்க சங்கம் எங்க இருக்கு, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, உங்க சங்கத்தோட பணிகள் சொல்லுங்க.
2: எங்க சங்கம் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்தது. திருச்சியிலேயே வந்து பண்ணது. பண்டிட் ஆனந்தம்ங்கிறவர் இந்த சங்கத்தை உருவாக்குனது. எங்களுக்கு சங்க கட்டடம் வந்து கிராப்பட்டியில ஒரு சங்க கட்டடம் வச்சிருக்கோம். அது மாசம் ஒரு 20,000-30,000 வாடகை வர்ற மாதிரி அதே மாதிரி வருஷம் ஒரு தடவை படிக்கணுங்கிறக்காண்டி கல்வி விழா நடத்துறோம். இப்ப கூட 26ஆம் தேதி நடத்தணும் ரயில்வே கல்யாண மண்டபத்துல. அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை உபகரணங்கள், ஒரு 1,200 ரூபா உள்ள பொருள், அந்த பொருள்கள் எல்லாம் இலவசமா நாங்க கொடுக்கறோம். கல்விக்கு தேவையான புத்தகத்தை தவிர யூனிஃபார்மை தவிர பாக்கி எல்லாமே நாங்க கொடுக்கறோம். கல்வியை வளர்க்கறதுக்காண்டி இந்த பிள்ளைய படிக்கணுங்கிறதுக்காக.
1: எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க சங்கத்துல?
2: ஒரு 1,050 உறுப்பினர் இருக்காங்க.
1: எல்லாமே திருச்சி மாவட்டம்,
2: எல்லாம் திருச்சி மாவட்டம் தான். திருச்சி மாநகர் மட்டும், புறநகர்ல வந்து வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் இருக்கு.
1: அது இது வந்து திருச்சி மாநகர்,
2: திருச்சி மாநகர் மட்டும் 1,050 கடை இருக்கு. இப்போ இந்த குழந்தைகளுக்கு நாங்க கல்வி விழா நடத்துறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மருத்துவ முகாம் நடத்துறோம், கண் சிகிச்சை முகாம் எல்லாமே நடத்துறோம்.
1: இப்ப வயசானவங்க உங்க சங்கத்துல இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா வந்து முதியோர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவி தொகைகள் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு பண்றீங்களா?
2: நாங்க வந்து சங்கத்து மூலமா கொடுக்கறத விட அதுக்கு தொழிலாளர் நலவாரியம்னு உருவாக்கி இருக்காங்க, அரசு உருவாக்கி இருக்கு. அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறாங்க. கல்வி உதவி, இறப்பு நிதி எல்லாமே நாங்க சங்கத்து சார்பா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் பயன்படுறாங்க.
1: இப்போ முதியோர் உதவி தொகையா எவ்வளவு தருவாங்க அவங்களுக்கு?
2: 1,500 இந்த மாதிரி கொடுக்கறாங்க.
1: விபத்து சிகிச்சைகள் அந்த மாதிரி,
2: ஒரு கையை சுத்தமா போயிருச்சு அப்படின்னாக்க அதுக்கு ஒரு தொகை. ஒரு ஆள் இறந்துட்டாருனாக்கா கிட்டத்தட்ட 150,000. இஎம்எஸ் சடங்குக்கு ஒரு 12,000. திருமண உதவி 15,000. இப்படி கவர்மெண்ட் கொடுக்குது, நாங்க வாங்கி கொடுக்கறோம்.
1: கடைகள் வந்து வைக்கணும் அப்படின்றப்ப அவங்களுக்குரிய நிதி வந்து கண்டிப்பா தேவையா இருக்கும். அந்த கடைக்கு தேவையான உபகரணங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவங்களால முடியல அப்படின்றப்ப ரொம்ப ஏழப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள்?
2: குழந்தைக்கு கல்வி விழாவில் கல்விக்கு தேவையான உபகரணங்களை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். ஏழை தொழிலாளிகளுக்கு தையல் இயந்திரம், பெண்களுக்கு வந்து தையல் இயந்திரம், ஆளை தேர்வு பண்ணி யார் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் தேர்வு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க சங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா இருக்கேன். 35 ஆண்டு காலமாவே இது மாதிரி நடத்திக்கிட்டு தான் இருக்கும்.
1: என்னதான் சங்கம் செயல்பாட்டுக்கு வந்துட்டு இருந்தாலும் சங்கம் வந்து சிலவற்றை வந்து எதிர்பார்க்கும். இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சா பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த சங்கத்தோட செயல்பாடுகள் முன்னேறி போய்கிட்டே இருந்தாலும் இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது புதுசா விரும்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப இளைஞர்கள் கூட இந்த தொழில அழகா வந்துட்டாங்க, சொல்ற மாதிரி ஸ்பாலா வந்து வந்துட்டாங்க. அவங்க பெடிக்கோர் மினிக்கோர் இப்படி எல்லாமே பண்றாங்க. இப்ப படிச்சுட்டு வரவங்களுக்கும் இப்ப உங்களை மாதிரி அனுபவத்தால வரவங்களுக்கு என்னங்க டிஃபரன்ஸ்?
2: அதாவது படிச்சுட்டு வர்றவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்க நேரத்துல அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க. நாங்க அந்த இடத்துல இருந்து திருப்பி இன்னும் வர முடியல. அதனால அந்த பழைய தொழிலாளர்கள் அப்படியே தான் இருக்கும். அப்ப டெக்னாலஜி வளர்த்துக்கிட்டு அவங்க லோன் போட்டு அவங்க எந்தெந்த வழியில அது பெரிய லெவல்ல கொண்டு போகணும், அந்த மாதிரி இந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு ஈக்குவலா பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க இளைஞர்கள். சில இளைஞர்கள் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க, அந்த மாதிரி போயிடுறாங்க. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க மட்டும் இல்ல, எங்க சமுதாய பிள்ளைங்க இல்லாம எல்லா சமுதாய மக்களுமே இந்த தொழிலுக்கு வந்தாங்க, எல்லாமே இதுல வந்துட்டாங்க. இந்த தொழிலுக்கு ஜாதி பாகுபாடு இல்ல. இப்ப கிராமத்துல இருந்துச்சு, இப்ப இங்க டவுன்ல எல்லாம் கிடையாது. ஆனா நாங்க எங்களுடைய கோரிக்கையா வைக்கக்கூடியது என்னன்னா கல்வி வேலை வாய்ப்புல இவங்களுக்கு, ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள்.
1: இப்போ அரசு ஒதுக்கீடுன்றது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் கொடுத்துதான் இருக்கு. ஒரு சிலருக்கு தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட இனத்தவருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. எல்லாமே வந்து கல்வியின் அடிப்படையில வந்து
2: இல்ல. நாங்க கேக்குறது வந்து சித்த மருத்துவத்துல மட்டும் தான் கேக்குறோம். பாரம்பரிய தொழில் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தது, பாரம்பரிய தொழில உங்களுக்கு பண்ணி கொடுங்க தான் கேக்குறோம். 1925 இருந்து லைசன்ஸ் முறை இருக்கு. நாங்க லைசன்ஸ் வாங்க அன்னைக்கு தவறிட்டோம், அதனால அந்த தொழில எங்களுக்கு தொடர முடியல.
1: அப்ப நீங்க அதுக்கு முயற்சி பண்ண?
2: அதுதான் எங்களுடைய அறியாமை. கார்பரேட் நிறுவனம் வந்ததுக்கு பின்னாடி எங்க தொழில் பூரா பாதிக்கப்படுது. இப்ப எங்களுக்கு வந்து இந்த முடித்திருத்தும் தொழில், செருப்பு தைக்கிற தொழில், இந்த விவசாய தொழில், மண்பாண்டம் செய்யற தொழில், சலவை தொழில், இதுக்கெல்லாம் வந்து லைசன்ஸே கிடையாது. அது வந்து ஒரு சேவை தொழிலா பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லைசன்ஸ்ங்கிறது ஒரு கட்டாயமாக்கிட்டாங்க. இதுக்கு நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப கரண்ட் பில் பாத்தீங்கன்னா இப்ப எங்க தொழிலாளிகள் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு சின்ன கடை வச்சிருக்கோம். கரண்ட் பில் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்டரிகளுக்கு 12 ரூபா போறோம். அதே கரண்ட் தான் இந்த முடித்திருத்தும் தொழிலுக்கு இருக்கு. அப்ப நாங்க இது சம்பந்தமா கேட்கறோம். இந்த குடிசை தொழிலா இருக்கக்கூடிய கல்லுப்பற்ற வேலை, இந்த நெசவு தொழில், இதுக்கெல்லாம் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா போடுறாங்க. இப்ப இந்த கார்பரேட் நிறுவனத்த அளவுக்கு எங்களால பண்ண முடியல.
3: சித்த வைத்தியம் செஞ்சவங்க எப்படி சிகை அலங்காரம் செய்யறவங்களா மாறினாங்கன்னு உழைப்பு விரதங்கம் நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்கிறாரு எடமலைப்பட்டி புதூர் பி தர்மலிங்கம் அவர்கள்.

0: கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல உங்க சங்கம் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்றப்ப உங்க சங்கத்தின் மூலியமா இதை எடுத்து வைக்கிறாங்க. இது வந்து சிறு குறு தொழில் தான், இதுக்குரிய லைசன்ஸுக்கு அப்ளை பண்றீங்க. அப்ப அதற்குரிய செயல்பாடுகளை சொல்லி நீங்க வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம் தானே சங்கத்தின் மூலியமா கோரிக்கை
1: கிட்டத்தட்ட 100 முறை கொடுத்துருக்கோம், நேரிலேயே கொடுத்துருக்கோம். இது சார்ந்து எந்த விதமான நடவடிக்கையும் எங்களுக்கு கிடைக்கலங்கிற பட்சத்துலதான் வேற ஒண்ணுமே பண்ண முடியாத நாள். ஏன்னா எங்க வந்து இந்த மக்கள் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்தோம். எங்க மக்கள் இன்ன வரைக்கும் போக முடியல, எதுக்குமே போக முடியல. அடிப்பட்ட மக்களாவே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்.
0: கல்வி அறிவு ஒன்றுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க.
1: நாங்க இந்த தொழில் அதனால விட்டுட்டோம். இந்த தொழில விட்டு எங்க பிள்ளைகளை படிக்க வச்சு வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி போய்கிட்டு இருக்கோம்.
0: சரி, இப்ப அழகு நிலையம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி இருந்தாலும் சரி அவங்களை அழகுபடுத்துறது. ஒரு மணமகன் வராரு அப்படின்னா அவங்களை எந்த வகையில எல்லாம் நீங்க அழகுபடுத்துவீங்க?
1: ஆரம்ப காலத்துல பாத்திருப்பீங்க, ஒரு காட்டுவாசியா இருக்கக்கூடிய மக்களா தான் இருப்பாங்க. அதை முடிவெட்டுறதுனா நம்மளே வெட்டிக்கலாம். ஆரம்ப காலத்துல அந்த கொல்லி கேட்டா சொல்லுவாங்க, நெருப்படுத்து சுட்டு அப்படிதான் முடிய வெட்டி குறைச்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நவநாகரிக உலகத்துல இந்த தொழில் நாங்க கையில எடுத்ததுக்கு முன்னாடி மணமக்களை வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வர முடியுமோ, சாதாரண நீங்க பாக்கும்போது இருந்ததை விட அந்த ஸ்டேஜ்ல நிற்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பையனுடைய அழகு வேற மாதிரி இருக்கும்.

0: ஒரு பொண்ணு பார்க்க வரோம்னாக்க ஒரு அழகு வரணும் அப்படின்னாக்கா அந்த பொண்ணுக்கு தேவையான மேக்கப் எல்லாம் போட்டு அங்க நிப்பாட்டினா அந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்கும். அப்ப அந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்கணும், ரெண்டாவது அந்த உறவினர்களுக்கு பிடிக்கணும்.
1: இந்த சினிமாவில சொல்ற மாதிரி பேட்ச் ஒர்க் பார்த்து பார்த்து முடிச்சு வச்சிருது.
0: அந்த மாதிரி பண்ணி நிப்பாட்டினாதான் அந்த மணமகனா மணமகனா பார்க்க முடியும். அதனால ஆள் பாதி ஆடை பாதி, அதனால அலங்காரம் பாதி.
1: இப்ப அலங்காரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி முடிதான் முதல்.
0: ஆமா
1: இல்லையா, இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வழுக்கையா இருக்கு, அவருக்கு முடியல, இதனாலேயே வந்து ஆண்கள் வந்து நிராகரிக்கப்படுறாங்க. இதுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த டென்ஷனும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
0: அப்படி எல்லாம் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உள்ள குழந்தைங்க முடிய வளர்க்கறதுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை 5 வயசுக்குள்ள மொட்டை போடணும், என்ன வந்து தேய்க்கணும். எண்ணெய் தேய்க்காம இருக்கிறதுனால சாப்பிட்ற சாப்பாட்டு இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சத்து, இந்த வடை பஜ்ஜி இந்த மாதிரி திங்கிறாங்க, அந்த சாப்பிட்ற எண்ணெய் ஊத்தி தாளிக்கிறோம், இதுல இருக்கக்கூடிய எண்ணெய் சத்து எடுத்து தான் அந்த முடி வளரும். ஆனா மேங்கொண்டு நம்ம எண்ணெய் தேய்க்கணும், 4-2 வாரம் 2 சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. அதனால மாதம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், புதன் சனியில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்ப ஒரு செடி வச்சு தண்ணி ஊத்துறோம்னா தண்ணி ஊத்தி தலையிறதுக்கு மழை பெஞ்சு தலையிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். நிறைய பேர் வழிக்கா போறதுக்கு காரணம் என்னன்னா எண்ணெய் தேய்க்காதான். நாங்கெல்லாம் வேப்பெண்ணெய் தேய்ச்சோம், அந்த காலத்துல நல்லெண்ணெய் தேய்ச்சோம், இப்ப தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறாங்க. என்னமோ தயார் பண்றேன் தேய்க்கிறதுனால இந்த முடியெல்லாம் உதிர்ந்து போகுது, அதையும் ஒழுங்கா தேய்க்கிறது இல்ல, சேக போட்டு தான் குளிச்சாங்க. இப்ப சாம்பு சோப்பு என்னமோ போட்டு இது பண்றாங்க.
1: இப்ப நீங்களே வந்து சலூன்ல அதானே பண்றீங்க. இப்ப வந்து நாங்க ஹேர் வாஷ் வரோம் அப்படின்னா நீங்க என்ன பொருள் பயன்படுத்துறீங்க எங்ககிட்ட சொல்றது கிடையாது. ஆனா
0: நாங்க சொல்றத கேட்க மாட்டாங்களே.
1: இல்லையே,
0: நாங்க சேகா தான் போட்டு குளிப்போம்னா நீங்க சேகா போட்டு குடிப்பீங்களா? சாம்பு தான் போடணுங்கிறீங்க, காஸ்ட்லியான சாம்பு தான் போடணுங்கிறீங்க. நாங்க வந்து கிராமத்துல பெயின் வந்து என்ன திரும்ப செய்வோம், குழந்தைங்களுக்கு தலையில பெயின் வந்துனாக்க 1 லிட்டர் வேப்பெண்ணெய்க்கு 1 20 மிளகு 1 10 பூண்டு இது நச்சு இரும்பு செட்ல காய வச்சு கொதிக்க வச்சு நீங்க தேய்ச்சி பாருங்க, பேனே லைஃப்ல எப்பவுமே வராது. ஒண்ணு இல்ல, 100 ரூபாய்க்குள்ள செய்ய வேண்டியதான், 200 ரூபா 300 ரூபா போட்டு இந்த சாம்பை வாங்கி போட்டு தேய்க்கிறாங்க. அது அப்பதைக்கு போகும், திருப்பி வந்துடும். முடித்திருத்தும் தொழிலாளர்கள் முடிய லாஸ் ஆகாது. உணவா இருந்தாலும் அங்க கொடுக்கூடிய பொருளா இருந்தாலும் நீங்க காஸ்ட்லி விரும்பி ஆடம்பரத்தை நம்பி போறதுனால லாஸ் ஆகத்தான் செய்யும், பணமும் விரையும் போயிடும். அதனால நாங்க சொல்றது யாரும் எடுப்படுறது இல்ல. ஏழை சொல்
1: உங்களை வந்து நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னாலும் ஒரு அழகு நிலையத்துக்கு வந்து எங்களோட ஹேரை வந்து இது பண்ணிட்டு இருக்கப்ப அன்னைக்கு ஒரு வாரம் நல்லா இருக்கு முடி, மென்மையா எல்லாமே அழகா இருக்கு. நீங்க என்ன பொருட்கள் பயன்படுத்துறீங்கன்னு கேட்டா வந்து ஒரு ப்ராடக்ட் நேம் சொல்றீங்க, அதை பண்ணுங்க அப்படின்றீங்க. அதை திருப்பி நாங்க வீட்டுல வந்து செஞ்சோம்னா அந்த மாதிரி முடி வர்றது இல்லையே.
0: அந்த நீங்க சொல்ற விஷயம் பூரா நீங்க கார்பரேட் நிறுவனத்துல இருக்கும், அவங்க என்ன பொருள் போறான்னு காமிக்க மாட்டாங்க.
1: ஆமா,
0: நாங்க காமிக்கிறோம். நாங்க சொல்றதை நீங்க வந்து கேக்குறது இல்ல. நிறைய பேர் கேட்காதனால இப்ப ஒரு குழந்தை நல்வழிப்படுத்தணும்னா எப்படி பண்ணுமோ அந்த முடியும் அப்படித்தான், நம்ம என்ன சொல்றோமோ அது மாதிரி தான் முடியும் கேட்கும். அப்ப அந்த முடியை நல்வழிப்படுத்த நாங்க சொல்லுவோம்.
2: திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் அழகுங்கிறது பிறப்பால கிடைக்கிறது இல்ல, அதை அக்கறையோடு பராமரிக்கிறதுலதான் இருக்குது அதோட சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு திருச்சிராப்பள்ளி எடமலைப்பட்டிப்புதூர் பி தர்மலிங்கம் அவர்கள். உங்களுக்கு பிடித்தமான வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: சின்ன குழந்தைங்க வந்து இப்ப முடி வெட்ட வருது இல்லைங்களா. இப்ப வந்து ஒரு 10 வயசுல இருந்து ஒரு 18 வயசுக்குள்ள வரவங்க என்ன பண்றாங்க, முடி வெட்டுறது அப்படின்னா என் முகத்துக்கு ஏத்த மாதிரி வெட்டுங்க அப்படின்றாங்க. அதை எப்படி நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, இவனுக்கு இந்த ஹேர் கட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது?
1: அவங்க முகத்தை பார்த்தாலுமே நாங்க என்ன பண்ணுங்கிற விஷயம் எங்களுக்கு
0: தெரிஞ்சிடும்.
1: உங்க முகத்துக்கு இப்படிதான் வெட்டணும், இதை இப்படி வெட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லுவான். நீங்க எதிர்பார்க்கற மாதிரி வெட்டினோம்னா அது வந்து அலங்கோலமா தான் இருக்கும். அது தெரியும், இந்த முடிக்கு இப்படிதான். ஒரு சில பேருக்கு வெட்டினா முடி நட்டமா நிற்கும், ஒரு சில பேருக்கு கர்லிங் வெட்டமா இருக்கும், ஒரு சில பேருக்கு முடியே இருக்காது, அவங்க எல்லாம் தேடி பிடிச்சி வெட்டுற மாதிரி எல்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரி நிலையில இருக்கும்போது இந்த முகத்துக்கு இப்படி வச்சா நல்லா இருக்கும்னு நாங்க எங்களுக்கு நிர்ணயம் பண்ணுவோம். அது அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க சொல்ற மாதிரி வெட்டினோம்னா நாங்க சொல்ற மாதிரி வெட்டி விடுவோம். இதுதான், முகத்தை பார்த்தாலே தெரியும்,
0: தெரிஞ்சிடும்.
1: நீங்க பண்ணீங்களா, ஒரு ஒர்க் பண்றீங்க, அந்த டென்ஷன் குறையினா எங்களை ஆயில் மசாஜ் பண்றோம். நாங்க பண்றோம், பண்ணும்போது நாங்க தலையில வைக்கக்கூடிய கை வைக்கும் போதே அந்த மசாஜ் பண்ணும்போது அவங்க அறியாமலே தூக்கம் வந்துடும். இதுக்கு நாங்க ஒரு 100 ரூபாய் கேட்போம். ஆனா இதே வந்து ஆயில் மசாஜ் பாடி மசாஜ் 2000 அங்கவே காசை கொடுக்க போறாங்க. அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் கடங்காரனா இருப்பான். நாங்க சொல்றத கேட்டா கடங்காரன் ஆக மாட்டாங்க. நாங்க பேசியில் போட்டோம்னா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு பண்ணுவோம்.
0: ஒரு முடி வந்து சாஃப்டா நல்லா வந்து கண்டிஷனோட இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி?
1: ஒண்ணு இல்ல, பாரம்பரியமா இருக்க மாதிரி எண்ணெய் தேய்க்கணும். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்களா இருந்தா வெள்ளி செவ்வாய், ஆண்களா இருந்தா புதன் சனி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ரெண்டாவது, இந்த கெமிக்கல் கலக்கக்கூடிய விஷயங்களை போடக்கூடாது. பாரம்பரியமா சேக்கா வீட்டுல எல்லாம் நிறைய இடங்கள்ல அரைக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்க அரைச்சு அதை பயன்படுத்தணும்.
0: இப்போ ஒரு

0: அளவுக்கு மக்கள் மத்தியில கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கு. அதாவது நம்ம அந்த ஆதி காலத்துல பயன்படுத்தின ஆவாரம்பு, அவரிப்பொடி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சேர்க்கை குளியல் பொடின்னு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிட்டே இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ரிசல்ட் வந்து சீக்கிரம் தெரியணும் அப்படின்ற மாதிரி விரும்புறாங்க.
1: பேசியல் பண்ணீங்கன்னா இப்ப நிறைய மெட்டீரியல் கொண்டு விற்கிறான். பேசியல் பண்றலாம் உடனே கலர் ஆகும். இப்ப நம்ம முகத்துல வந்து என்ன ட்ரை ஆகிட்டே இருக்கு, அந்த மாதிரி முகத்துக்கு என்ன பண்ணும், பாசிப்பெயர அரைச்சு கள்ள மாவு கொஞ்சம் கலந்து போட்டோம்னா அந்த ட்ரை ஆகிற முகம் ஓரளவு நல்லா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். சாதாரண இதான் இதை பண்றோம், மஞ்சள் போடுவோம், மஞ்சள் போட்டு தேய்ச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், மேக்கப் பண்ற மாதிரில பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் கலக்குறாங்க. அப்ப அந்த மேக்கப் போடும்போது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் கழிச்சிட்டீங்கன்னா அந்த முகம் நம்ம பார்க்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகுது. அப்போ பாரம்பரியத்தை என்னைக்கு நம்ம மதிச்சு உள்ள வர்றோமோ அப்ப நம்முடைய உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். ஒரு பச்சளை மருந்த கொடுத்து நாலு விதமான விதா இதை நாங்க குணப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு ஒரு மாத்திரை கொடுத்து நாலு விதமான பக்க விளைவுகள் ஏற்படுது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டம் கூடமா இருக்கு, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் யாரும் போகல, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயமா கீழே விழுந்துட்டானா ஒரு மஞ்சள் பொடியை போட்டோம்னா சரியாயிடும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, உடனே டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது வந்து ஆடம்பரம் இருக்க இருக்க மக்களுடைய அழிவுகளும் சீக்கிரம் வந்துகிட்டு இருக்கும். முடித்திருத்தும் தொழில்ங்கிறது எங்க தொழில இன்னொருத்தவங்க இருக்காங்க, அந்த தொழிலாளர்களையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. கோயில்கள் எல்லாம் மொட்டை அடிக்கிறாங்க, அந்த கோயில்கள் எல்லாம் மொட்டை அடிக்கிறதுக்கு அவங்க கொடுக்கற காணிக்கை வச்சுதான் அந்த
0: வருமானம்
1: வருமானம் பாத்துட்டு இருந்தாங்க. செக்யூரிட்டி இருக்காங்களா, கவர்மெண்ட் ஊழியராக்குறீங்க, அங்க கூட்டுறாங்களா, அரசு ஊழியராக்குறீங்க, மொட்டை அடிக்கிறவங்களையும் நீங்க அரசு ஊழியராக்குறீங்க, காசே வேண்டாம் எங்களுக்கு, அரசு ஊழியராக்கி அவங்களுக்கு உண்டான சம்பளத்தை கொடுங்க. அப்படிதான் அந்த முடித்திருத்தும் தொழிலாளர்கள் முறையில் அவங்க மொட்டை அடிக்கிற தொழிலாளர்களையும் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு செய்யணும் கவர்மெண்ட் அப்படிங்கறத சொல்லிக்கின்றனர்.
0: சங்கத்தோட செயலாளரா,
1: ஆமா செயலாளரா இருக்கேன்,
0: சங்கத்தோட செயலாளரா இருக்கிறதுனால வந்து எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாருக்கும் எல்லா பலனும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நல்ல எண்ணம் வந்து நிச்சயமா வந்து பழிக்கணும் அப்படின்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். இதுவரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடி திருத்தகம் அப்படின்றது அவங்க இந்த நிலைமையிலதான் இருப்பாங்க அப்படின்றது மக்கள் மனசுல ஒரு கருத்தா இருந்திருக்கும். ஆனா இந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளும் இத்தனை ஆசைகள் இருக்கு, இவங்களும் வந்து சமூகத்தின் ஒரு அங்கம் தான், இவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்றத அவங்க யோசிக்கக்கூடிய காலங்கள் வந்து வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லி இதுவரையில உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப அழகா எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.
2: காலம் மாறினாலும் மனுஷங்களோட அழகுணர்வும் நேர்த்தியான விருப்பமும் குறையறது இல்ல. காலத்துக்கு ஏத்த மாதிரி நவீன முறைகளையும் கத்துக்கிட்டு மக்களோட நம்பிக்கையை பெற்று சிகை அலங்காரம் செஞ்சுட்டு வர திருச்சிராப்பள்ளி எடமலைப்பட்டி புதூர் எஸ் தர்மலிங்கம் அவர்களின் உழைப்பிற்கு நாம் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்குவோம். உழைப்பை மதிப்போம், தொழிலை கௌரவிப்போம், திறமையை ஊக்குவிப்போம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெச்சிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெச்சிலும். நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெச்சிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெச்சிலும் இன்றைய மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: ஃப்ரீயாவோடு மாமே.
1: காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நகர்ப்புற மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் சமச்சீரான நகர்ப்புற வளர்ச்சியை உறுதி செய்யவும் திறமையான திட்டமிடல், வலுவான நிர்வாகம், நீர் பாதுகாப்பு மற்றும் தொடர் திறன் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வீட்டுவசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார். நகர்ப்புற திட்டமிடல் தொடர்பாக நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர், திட்டமிடல், உள்கட்டமைப்பு, நிர்வாகம், சேவை வழங்கல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நகர்ப்புற மேம்பாட்டிற்கான முழுமையான அணுகுமுறையை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். சென்னை எழும்பூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்து 600க்கும் மேற்பட்டோருக்கு காவல் பதக்கங்களை வழங்கினார். தொடர்ந்து கடலோர பகுதி காவல் நிலையங்களுக்கான வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்தார். பல்வேறு பிரிவினரின் சாகச நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் உரங்கள் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும் குறித்த காலத்திலும் எவ்வித புகார்களுக்கும் இடமளிக்காத வகையிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜன் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணைய அலுவலகத்தில் இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளையும் தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பசுமை வாகன இயக்கம் மற்றும் கழிவுகளை வளமாக்கும் திட்டங்களை மாநில அமைச்சர்கள் டாக்டர் அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், செல்வி கமலி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பணிகளில் பொதுமக்கள் முனைப்புடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பசுமை முயற்சிகள் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் திரு செங்கோட்டையன் வலியுறுத்தினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தனியார் கல்லூரியில் எனது பாரதம் இயக்கம் சார்பில் போதைப் பொருள் இல்லா இந்தியா குறித்த போட்டிகள் இன்று நடைபெற்றது. பேச்சுப் போட்டி, கட்டுரை, கவிதை, நடனம், ஓவியப் போட்டிகளில் 280 மாணாக்கர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆட்டுகள் சந்தையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், உருகுவேயின் ஏரியல் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற காலிறுதியில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட்களில் இத்தாலி இணையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த

நன்மையும் தீமையும் மனிதனது அனுபவத்தாலும் சிந்தனையாலும் தீர்மானிக்கப்பட்டது. நன்மைக்கு மட்டுமே நம்மை திசை திருப்ப வேண்டும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரபாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நம்ம அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுல தற்காலிக அடிப்படையில ஆற்றுப்படுத்தினர் மற்றும் உதவியாளருடன் கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கு 42 வயதுக்குள்ள தொடர்புடைய கல்வி தகுதியோட கணினி அறிவு உடையவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம். அரியலூர் .nic.in விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்கு அனுப்பணும். விண்ணப்ப கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 7 தேதி மாலை 5 மணிக்குள்ள.

0: நம்ம உடம்பும் மனசும் நலமா இருக்கணும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்தானதா ஆரோக்கியமானதா இருக்கணும். அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள்.
1: உள்ளூரில் விளைவது உனக்கானது, அயலூரில் விளைந்து வருவது உன் நோய்க்கானதுன்னு சொல்றது. இப்ப உள்ளூர் உணவை தான் நீங்க சாப்பிடணும். ஆனா நமக்குள்ள இன்னைக்கு கம்யூனிகேஷன் வேர்ல்டும் பாக்கி தகவல் தொடர்பு கூட போனதுனால யாருக்கோ ஒரு ஆலிவ் ஆயில் வந்து லண்டன்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டு அது அவங்களுக்கு நல்லா இருந்தா ஆலிவ் ஆயிலை இங்கே கடத்திட்டு வந்து நம்ம செய்யறோம். எந்த மண்ணில் எவன் பிறந்தானோ அந்த மண்ணில் விளைகின்றதே அவனுக்கான உணவு. அதுலயும் ஸ்டீரியோ டைப்பா போகக்கூடாது. இட்லின்னு பார்த்தாலே இட்லிங்கிறாங்க. இட்லியில எவ்வளவு வெரைட்டி? இட்லியில வந்து சுரக்கா போட்டு உளுந்த எடுத்துட்டு இட்லி ஊத்தலாம், இல்ல அந்த இட்லி மாவை எடுத்து அதுல கறிகாய்களை அரைச்சி போட்டு விஜிடபிள் இட்லி செய்யலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு செய்யலாம். அப்ப கீரைகளை அரைச்சி அது தலையிலேயே போட்டு கருவேப்பிள்ளை அரைச்சி இந்த இட்லி மாவுல கலந்து கருவேப்பிள்ளை இட்லி போத்தலாம். எவ்வளவு பேர் ஊத்துறோம்? ஊத்தல. நீங்க தோசையிலேயே வந்து நீங்க நகைச்சுவையாவும் இருக்கும் வினயமாவும் எடுத்துக்கலாம். ஹோட்டலுக்கு போய் விஜிடபிள் ஊத்தப்பம் கேளுங்க, அப்படி இல்ல அவ்வளவு வெங்காயம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம மண்ணுல இருக்கக்கூடிய கொடிகாய்கள்லயே ஏழு எட்டு இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கறிகாய்கள்ல நமக்கு பப்பாளிக்காய் இருக்குல்ல, அதை சமைச்சு சாப்பிடணும்னே தெரியாம சவுச்சவை சமைச்சு சாப்பிடுறோமே. பப்பாளிக்காய் வந்து என்ன சொல்ல போனா குழந்தை பெற்ற பெண்களாக இருந்தா பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடியது பப்பாளிக்காயில ஒரு கூட்டை வச்சு சாப்பிட்டாலே அது கிடைச்சிருமே. இவங்க வேற ஒரு காயை சாப்பிட்டுக்கிட்டு பால் சுரக்கலன்னு ஒரு வைத்தியர்கிட்ட போய் அவர் ரெண்டு மாத்திரையை கொடுத்து யாரை கெடுக்கிறது இது? இப்போ உங்க வீட்டிலேயே வாழைக்கொள்ள இருந்து வாழைமரம் இருந்து நிறைய பேருக்கு நாங்க சொல்லியிருக்கோம், நாங்க கடைபிடிக்கிறது இல்லை. அது உங்க வீட்டிலேயே வாழைக்கா இருந்து கொள்ள தண்ணியில வந்து அப்படியே வந்துருந்துச்சுன்னா அந்த வாழைப்பழத்தை தயவு செய்து ஒரு மாதம் நீங்க அதை பறிச்சு வச்சுக்கிட்டு மேல பழத்தை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு காம்பையும் வாழையும் நறுக்கிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸா போட்டு தோலோட அதை சாப்பிட்டீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு வரவே வராது. ஆர்ட் நல்லா இயங்கணும்னா அகத்தி பூ இருக்கு பாருங்க, அகத்தி செடியில பூ இருக்கும், அந்த அகத்தி பூவை வாரத்துக்கு ஒரு நாள் சமைச்சு சாப்பிட கத்துக்குங்க. ஆவாரம் பூவை டீயாவோ இல்ல ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரைய சமைச்சு சாப்பிட கத்துக்குங்க. சுக்கன் மலர்னு சொல்லக்கூடிய செம்பருத்தி பூவை ஒரு அஞ்சு ஆறு இதை பறிச்சு தண்ணியில லேசா இளஞ்சூட்டுல வச்சு அதை ஒரு தேன் கலந்து குடிக்க கத்துக்குங்க. அதே மாதிரி சங்கு பூவை சாப்பிட கத்துக்கிட்டீங்கன்னா ஹார்ட் ரிப்பேர் ஆனவங்களுக்கும் சரியாயிடும், ரிப்பேர் ஆகாம இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சரியாயிடும், யாரு வேணாலும் சாப்பிடலாம். இது உணவு பழக்கம். அதாவதுங்கய்யா ஒரு சொல்லி சொல்ல விருப்பப்படுறேன், நம்ம வயக்காட்டுல ரசாயன உரம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்துல ஒரு கிலோ யூரியா போட்ட பொழுது 50 கிலோ விளைஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு கிலோ போட்டா 5 கிலோவுக்கு கீழே விளையுது. அப்ப என்ன ஆயிருக்குன்னா உற்பத்தி திறன் குறைஞ்சிக்கிட்டே வருது. மனிதர்களுக்கு வந்துருவோம், பழைய காலத்துல ஒரு வேளை அல்லது ரெண்டு வேளை சோறு தின்னா வீட்டுக்குள்ள ஏழு எட்டு பிள்ளைங்க

0: ஆரோக்கியமா இருந்துச்சு. அவனும் வந்து கடுமையான வேலைகள் பார்த்தாங்க. இன்னைக்கு மூணு வேலை இல்லை, நாலு வேலை அஞ்சு வேலை சாப்பிட்றோம். ஒரு புள்ள பிறக்கிறதுக்கே தம்பராஞ்சையெல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி சென்டரை தூக்கி நம்ம வீடுகள் போக வேண்டிய ஒரு நெருக்கடி. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கைப்பைய கூட தூக்க முடியல, அவருக்கு முடியாது, நீ தூக்கிட்டு வாங்குறோம். அப்ப அன்புரொடக்டிவ் பாப்புலேஷனை உண்டு பண்ணுவது உணவால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னன்னா, உலகத்திலே நம்ம மண்ணுக்கு தான் சர்வ சௌகரியம் உள்ளது. நீங்க சூரிய ஒளி வெளிநாட்டுக்கு போனா அவன் இந்த ஊர்ல வந்து படுத்து கிடக்குறான், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வாழ்வியலோடய இயந்து பிளஸ்ட்னு சொல்லலாம்.
1: உள்ளூர் உணவுகளுடைய முக்கியத்துவம் குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில எடுத்துரைச்சாங்க தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள்.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். எம்எஸ்எம்இ கனெக்ட் 2026 திருச்சிராப்பள்ளி தேசிய அளவிலான தொழில் கண்காட்சி. நம்ம இந்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடிய எம்எஸ்எம்இ டிஎஃப்ஓ சென்னை, என்ஐடி திருச்சிராப்பள்ளி, எஃப்ஏஎஸ்ஐஐ அமைப்புகளோடு இணைந்து தேசிய அளவிலான விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சி மற்றும் தொழில் கண்காட்சியை நடத்துறாங்க. இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி நாளையும் நம்ம திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கழகம் என்ஐடியில் நடைபெற இருக்கு. எம்எஸ்எம்இ நிறுவனங்கள், புதிய தொழில் முனைவோர், தொழில் தொடங்க விரும்புகிறவங்க, ஆராய்ச்சி மாணவர்கள் அனைவரும் பங்கேற்று புதிய வணிக மற்றும் தொழில் வளர்ச்சி வாய்ப்புகளை பெறலாம் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: ஜீரோ.
1: நான் கேட்டதுக்கு சொல்றான் சித்தப்பா, எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காவல்துறையினருக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் விருதுகள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவல்துறையின் சாகச நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தாவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா?

0: குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள் முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் 2 நாட்களாக தத்தளித்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை நாகை மீன்வளத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நாட்டுப்படகு பழுதானதன் காரணமாக அந்த மீனவர்கள் நடுக்கடலில் சிக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 6 மீனவர்கள் கடந்த 27ஆம் தேதி தங்கச்சிமடத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த 29ஆம் தேதி படகு இன்ஜின் பழுதானதால் 2 நாட்களாக கடலில் தத்தளித்தனர். இதில் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் மக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுந்தரவள்ளி என்ற விசைப்படகிற்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் மீன்வளத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் மீன்வளத்துறையினர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவர் சொந்தமான விசைப்படகில் சென்று அவர்களுக்கு குடிநீர், உணவு வழங்கி மீட்டு நாகை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். நடுக்கடலில் தத்தளித்த 6 மீனவர்களும் பத்திரமாக கரைக்கு வந்து சேர்ந்ததை அடுத்து மீனவர்கள் படகினை பழுது பார்த்து சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆடுகள் சந்தையில் இன்று 1 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாயின. மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் அருகே உள்ள செம்பட்டியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தையானது நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆட்டுச்சந்தையானது களைகட்டியது. குலதெய்வ வழிபாட்டிற்காகவும் நேர்த்திக்கடனுக்காகவும் வெள்ளாடுகளை வாங்க பொதுமக்கள் திரளாக குவிந்தனர். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தேனி மாவட்டங்களிலிருந்து வந்த வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளையும் வாங்கிச் சென்றன. எடைக்கேற்ப ஒரு ஆடு 10,000 ரூபாய் முதல் 15,000 வரை விற்பனையான நிலையில் ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கட்டிடங்களை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் மாநில அமைச்சர் திரு சரத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தரிசன நேரம் குறைக்கப்படவில்லை என்று கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பிளிட்ஸ் டெஸ்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் பெற்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தேவிகா சிஹாகை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று தன்வி சர்மாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் பிலிப்பைன்ஸின் கிளாரன்ஸ் வில்லஃப்ளாரை வென்றார். இந்தியாவின் கின்பால் சோனா, ஆரியமான் டாண்டன், பிரணய் கட்டா ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டு

0: ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் டெஸ்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் தண்டபாணி.
1: மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபி கிராம் ஜி சட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக ஜூலை மாதம் முதல் தேதி முதல் ஊரக பகுதிகளில் செயல்பாட்டுக்கு வரும் திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு பயன்கள் கிடைக்கும் என தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்புதிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்வதற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும். விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை வழங்காத பட்சத்தில் பயனாளிகளுக்கு தகுந்த வேலையின்மை உதவித்தொகை வழங்க வழிவகை இச்சட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது. நேரடி பயன் பரிமாற்றம் மற்றும் நிதி வெளிப்பாட்டு தன்மை 100% இடைத்தரகர்கள் இல்லாத பரிமாற்றமாக இத்திட்டம் செயல்படும். நிதி நேரடியாக கிராம ஊராட்சி கணக்குகளுக்கும் பயனாளிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதால் உள்ளாட்சி அமைப்புகள் கூடுதல் நிர்வாக தன்னாட்சியை பெறுகின்றன. வெறும் வேலைவாய்ப்பாக மட்டுமில்லாமல் கிராமப்புறங்களில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய நீடித்த வாழ்வாதார சொத்துக்களை உருவாக்குவதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடத்தூர் மற்றும் போ மல்லாபுரம் ஆகிய பேரூராட்சிகளின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அனைவரும் விடுபடாமல் முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என களப்பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரை வழங்கினார். இப்பயிற்சியில் வீடு வீடாக சென்று டிஜிட்டல் முறையில் தரவுகளை சேகரிப்பது மற்றும் துல்லியமாக பதிவேற்றுவது குறித்து களப்பணியாளர்களுக்கு கணக்கெடுப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இம்மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அலுவலர்களும் சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியினை சிறப்பாக செயல்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாணவர்கள் விளையாட்டு, கல்வி, வாசிப்பு உள்ளிட்டவைகள் மீது ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும், போதைப் பொருள்களுக்கு எதிரான மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் எது தெரியுமா? அது போதைப் பொருள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை நெல் சிதைந்து போனால் அடுத்த போகத்திற்கு அறுவடை கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைய தலைமுறை போதையில் அழிந்தால் இந்த நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. நோ டு ட்ரக்ஸ் சொல்லி பழகுங்க. உங்க கவனத்தை விளையாட்டு, கலை, வாசிப்புன்னு பயனுள்ள வழிகள் திருப்புங்க. நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மூலமா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாரந்தோறும் தீவிரமா இப்ப நடந்துகிட்டு வருது. கடைகள் மற்றும் வீடுகளில் யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தா மட்டும்தான் போதையில்லா ஆரோக்கியமான வலிமையான தர்மபுரியை நம்மளால உருவாக்க முடியும்.
1: தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்கும் பணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் பைரநாயக்கன்பட்டி ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் போது பிரதான குடிநீர் விநியோகிக்கும் குழாயில் இருந்து சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருந்த ஒரு தனிநபர் குடிநீர் இணைப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த சட்டவிரோத இணைப்பு துண்டிக்கப்பட்டு வெங்கடாபுரம் மற்றும் நாகமரத்து பள்ளம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வடிவமைக்கப்பட்ட அளவில் குடிநீர் சீராக வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களின் கவனத்திற்காக சில விளக்கங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதான குடிநீர் குழாய்களில் சட்டவிரோதமாக இணைப்பு எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். இது போன்ற செயல்கள் காரணமாக பிற பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கல் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களுக்கு கடுமையான சிரமம் ஏற்படுகிறது.

0: குழாயில் இருந்து சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருந்த ஒரு தனிநபர் குடிநீர் இணைப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த சட்டவிரோத இணைப்பு துண்டிக்கப்பட்டு வெங்கடாபுரம் மற்றும் நாகமரத்து பள்ளம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வடிவமைக்கப்பட்ட அளவில் குடிநீர் சீராக வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களின் கவனத்திற்காக சில விளக்கங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதான குடிநீர் குழாய்களில் சட்டவிரோதமாக இணைப்பு எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். இதுபோன்ற செயல்கள் காரணமாக பிற பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கல் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களுக்கு கடுமையான சிரமம் ஏற்படுகிறது. இனி அனைத்து ஊராட்சிகளிலும் திடீர் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். சட்டவிரோத குடிநீர் இணைப்பு எடுப்போர் மீது குடிநீர் இணைப்பு துண்டிப்பு அபராதம் மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது.
1: தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் தண்டபாணி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5,070 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 1 மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 84,084 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். தொழில்துறை, அரசு மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே நல்லிணக்கம் நிலவுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளை தேசிய இயக்கமாக மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அட்டல் புதுமை இயக்கம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஐநாவின் அமைதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்தியா ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். ஐநா அமைதிப்படையில் இந்தியாவின் சார்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நீதித்துறையின் செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக 53,57,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நீதிபதிகளுக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பரீட்சார்த்த அடிப்படையில் இந்த மென்பொருள் கொண்டு

கட்டப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறினார். மகாராஷ்டிராவில் நான்கு மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தானே மாவட்டத்திற்குட்பட்ட பிவாண்டியில் உள்ள பழமையான இந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் இடிபாடுகளுக்கு இடையே 3 பேர் சிக்கியுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடுயின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். மேற்குவங்கத்தில் தீவிரவாதி என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறப்பு அதிரடி படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பர்தமான் பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அமராவதியில் இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு விவேக் யாதவ், கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்த பணிகளின் போது பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலிலிருந்து 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீக்கப்பட்டவர்கள் உரிய காரணங்களுடன் பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் இறுதி வரை உள்ளதாகவும் திரு விவேக் யாதவ் தெரிவித்தார். குஜராத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிவாரண ஆணையர் திரு கௌரங் மக்வானா கூறியுள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கென 50 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்களும் அம்மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரங் மக்வானா கூறினார். ஒடிஷாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கென உயர்நிலை குழு கூட்டம் அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் இன்று புவனேஸ்வரில் நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகளை இயல்பு நிலை திரும்பும் வரை நீட்டிப்பது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் 15,000-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சில பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்தாரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதல்

0: இதையடுத்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபோரியை வென்றார். ஜூடோ பிரிவில் அஷ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: பண்ணையெல்லாம் பொன்கொழி.
1: உழவர் உலகம்,
0: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
1: நிகழ்ச்சியில் இன்று எல்நினோ காலத்தில் பூச்சி மேலாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மைய பயிர் பாதுகாப்பு அலுவலர் எம் அமுதா அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெறுகின்றன.

0: பூங்கொடி.
1: பூங்கொடி
2: அக்கா,
1: என்ன பலத்த யோசனையாவே இருக்கா? போட்டது போட்ட வாக்குல அப்படியே இருக்கு. மணி 7:30 ஆக போகுதுல்ல, சமைக்கணும்.
2: அடப்போக்கா, நீ வேற. இருக்கிற பிரச்சனை இல்ல, சாப்பாடு தான் முக்கியமாக்கும்.
1: அப்படி என்ன பிரச்சனை?
2: எங்க பார்த்தாலும் எல் நினோ எல் நினோன்னு சொல்றாங்க. காலநிலை ஏதோ பெருசா மாற போகுது போல. எனக்கு ரொம்பவும் பதட்டமா இருக்குதுக்கா.
0: எனக்கும் அப்படித்தான் பூங்கொடி. என்ன பண்றது, ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல வறட்சி அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சம்பாவுல பயிர் பண்ணணும்னு தான் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கோம்.
2: ஏக்கா, அத நினைச்சாதான்க்கா சோரே உள்ள இறங்க மாட்டேங்குது.
0: நெல்லுக்குனாலே காய்ச்சலும் பாய்ச்சலுமான தண்ணி.
2: ஆமா,
0: பூச்சி மேலாண்மை வேற அதிகமா பண்ண வேண்டியது இருக்கும்.
2: ஆமா முத்தக்கா, இருந்தாலும் பாத்துக்குமா விடுக்கா. நடக்கிறது நடக்கட்டும், விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பயிர் தொடக்கத்திலேயே தினமும் வயலுக்கு போய் பயிரை பார்த்து பார்த்து ஒருவேளை பூச்சி தாக்குனாலும் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருவோம்.
0: ஆமா ஆமா பூங்கொடி. சரி, அந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வா, உரிப்போம். அப்படியே அந்த ரேடியோவையும் கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு வந்து உக்காரு, கேட்டுக்கிட்டே சமைக்கிறத முடிச்சிருவோம்.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். விவசாயிகளுக்கான சவால்கள்ல புதிதாக இந்த ஒரு இடத்துல அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவாலாக பார்க்கக்கூடியது இந்த சூப்பர் எல்நினோ அப்படிங்கிற ஒரு பருவநிலை சவால். நிறைய விவசாயிகள் அது சம்பந்தமான நிறைய கேள்விகளோட இருக்கிறாங்க, நிறைய தகவல் அவங்களே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அதற்கான தொடர்ச்சியான ஒரு முன்முயற்சியாக அவங்க என்னென்ன விஷயம் செய்யலாம், செய்யும் போது அவங்க செய்யக்கூடிய பயிர்கள் என்ன செய்யலாம் அப்படின்ற நிறைய ஆலோசனைகள் வந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் கொடுக்குறாங்க, அங்கங்கே இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையங்கள் கொடுக்குறாங்க. அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தகவலா சேமிச்சு வச்சு இந்த வருஷத்துக்கான அந்த பயிரை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு செய்யணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நோக்கமாக இருக்கு. அந்த வகையில குறிப்பாக நம்ம திருச்சியில மத்திய ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மையம் அப்படின்ற ஒரு மையம் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த மையத்தின் மூலமாக பூச்சிகள் தாக்குதல் குறிப்பாக விவசாயிகளுக்கு அவங்க செய்யக்கூடிய பயிர்கள் என்னென்ன வருதோ அதை பொறுத்த வரைக்கும் எப்படி மேலாண்மை செய்யலாம், அதற்கான மேலாண்மை முறைகள் என்னென்ன, என்னென்ன வந்து இந்த வருஷத்துல இருக்கலாம் அப்படின்ற தகவலை சொல்றதுக்காக அந்த நிலையத்தோட பயிர் பாதுகாப்பு அலுவலர் எம் அமுதா அவர்கள் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம்
0: வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: இந்த எல்லினோ காலநிலை சூழல் மாற்றம் வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம், குறிப்பாக இந்த பூச்சி நோய் மேலாண்மையில விவசாயிகள் என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க?
0: இந்த எல்நிலோ பருவநிலையில பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு பூச்சி நோய் மேலாண்மையில முக்கியமா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து மிக அதிக அளவுல இருக்கும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு இப்போதைக்கு பருவமழை கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா டைம்லி சோயிங் அப்படிங்கிறது டிலே ஆகுது. அப்படி டிலே ஆகும்போது நிறைய பூச்சிகள் பாத்தீங்கன்னா உறைவிட பயிர்களான களைகள் இந்த மாதிரி இதுல டெவலப் ஆயிட்டு இருக்கும். நம்ம பயிர் பண்ண உடனே இந்த பூச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா இமிடியட்டா நம்ம பயிரை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால விவசாயிகள் ஆரம்பத்திலேயே நில தயாரிப்பு, அதே மாதிரி நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், மழைக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிலம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், அதே மாதிரி நல்ல தரமான விதை வாங்கி வச்சுக்கலாம், அதே மாதிரி இயற்கை இடுபொருட்கள். ஏன்னா நமக்கு வந்து பருவநிலை மாறுறதுனால மழை குறையுது அப்படிங்கும் போது நமக்கு வந்து மண்ணில் உள்ள ஈரப்பதம்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா நீங்க ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தும் போது மண்ணோட ஈரப்பதம் இன்னும் குறையும். அதனால கூடுமான வரைக்கும் விவசாயிகள் இயற்கையா கிடைக்கக்கூடிய இடுபொருட்களை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஃபெர்டிலைசர்ஸ்லே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அசோஸ்பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, அதே மாதிரி பொட்டாஸ் மொபைலைசர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேஜரா இருக்கிற தலை மணி சாம்பல வந்து நமக்கு குறைந்த அளவுல பயன்படுத்துறதுக்கு இது உதவிகரமா இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகளை நீங்க பயன்படுத்தும் போது நமக்கு மண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி கூடுமான வரைக்கும் விவசாயிகள் ஃபார்ம்யார்ட் மேனியூரை யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். எரு நிறைய வயல்ல இன்கார்பரேட் பண்ணும். இந்த பருவநிலை மாறுபாட்டின் காரணமா ஏற்படக்கூடிய இந்த எல்நிலோ பாதிப்பை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விவசாயிகள் முன்னெடுத்து பண்ணணும் சார்.
1: அதாவது நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமானது, முதல்ல பயிர் என்ன அப்படிங்கறத நம்ம
0: தேர்ந்தெடுக்கணும்.
1: அதாவது இந்த வருஷத்துக்கான பயிர் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அது இந்த மாதிரியான வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் ரகமா இருப்பது ரொம்ப
0: பயிரா இருக்கணும்.
1: அதோட குறுகிய காலத்தோட ஒரு ரகமா இருந்ததுன்னா அது சிறப்பா இருக்கும்.
0: ஆமா.
1: ரெண்டாவது நம்ம முடிந்த அளவுக்கு இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துறத
0: குறைச்சிக்கணும்.
1: ஏன்னா அது வந்து தண்ணி தேவையை மேபி அது அதிகமா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இயற்கை இடுபொருட்களை வந்து எவ்வளவு தூரம் பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்றீங்க. பொதுவா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப தஞ்சாவூர் டெல்டா இந்த பகுதியில் எடுத்துக்கும் போது அவங்க பொதுவா போடுற பயிரை தான் நம்ம யோசிப்போம். இப்ப நெல் அப்படின்னா நெல்லு தான் நமக்கு முதல்ல தோணும். இப்ப நீங்க சொல்றதுல நெல்லுல வேணா ஒரு குறுகிய கால ரகமா எடுத்துக்கலாம்.
0: நெல்ல குறுவைக்கான என்ன பயிரிடுறாங்களோ அதை வந்து ஒரு 90 to 110 நாளுக்குள்ளார உள்ள கிராப் டியூரேஷன் வெரைட்டியா சூஸ் பண்ணிட்டா நல்லா.
1: ஏன்னா குறுவையை நிறைய இடத்துல போடல மேம், ஏன்னா தண்ணி நமக்கு நிறைய இடத்துல வரல, குறுவையை நிறைய போடல. இப்ப ஒரு சமயம் இப்ப ஆடியை தாண்டி ஒரு சமயம் தண்ணி வருது அப்படின்ற பட்சத்துல அப்பயுமே அவங்க சம்பாவை போடுறதுக்கு பதிலாக குறுவை சார்ந்த இந்த மாதிரி குறுகிய ரகங்களை தேர்ந்தெடுக்கலாமா? அவங்க
0: தேர்ந்தெடுக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு வந்து இது எப்படி வந்து ஃபுல்லா நமக்கு அந்த டியூரேஷன் ஃபுல் கிராப் டியூரேஷனுக்கும் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கறது கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சுன்னா நம்ம குறுகிய கால பயிரை இந்த ஒரு சீசனுக்கு மட்டும் பயன்படுத்தினா நல்லா இருக்கும்.
1: ஏன்னா இப்ப குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா இந்த எல்நினோட இம்பாக்ட் வந்து குறிப்பா செப்டம்பர் மாதத்துல தான் அதிகமா இருக்கும் அப்படின்றப்போ நம்ம அந்த கதிர் வைக்கிற சமயத்துல இந்த மாதிரி சமயத்துல
0: ஆகஸ்ட் டு செப்டம்பர் வந்து இதோட தாக்குதல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க.
1: இப்ப இதுக்கு முன்னாடி இந்த எல்நினோ இருக்கும்போது மாதிரியான பயிர்கள்ல என்ன மாதிரியான பூச்சி நோய் தாக்குதல் எப்படி இருந்தது மேம்? இது வரைக்கும் அது சம்பந்தமான ஏதாவது ஸ்டடி நம்ம பண்ணிருக்கிறோம்.
0: அதாவது 2015 இந்த வாக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதல் அதிகமா இருந்துச்சு. பிபிஹெச் வந்து அந்த சமயத்துல எல்லாம் நமக்கு இடிஎல் லெவலை தாண்டி எல்லாம் போயிருக்கு.
1: பிபிஹெச்னா என்ன மேம்?
0: அதாவது நெல்லுல உள்ள தத்துப்பூச்சி, அதாவது பழுப்பு தத்துப்பூச்சி, நம்ம புகையான்னு சொல்லுவோம் சார். இந்த புகையானோட தாக்குதல் அந்த சமயத்துல எல்லாம் அதிக அளவுல தாக்குதல் இருந்து அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா நமக்கு மக்காச்சோள படைப்புழு எல்லாம் கூட அந்த சமயத்துல எல்லாம் வந்திருக்கு. அது எப்பொழுதுமே அது வந்து புது அந்த அப்பெல்லாம் வந்து இன்வேசிவ் பெஸ்ட், அதாவது நம்ம வெளிநாட்டுல இருந்து வந்த பூச்சி அப்படிங்கறதுனால இந்த மக்காச்சோளம் எல்லாம் விவசாயிகளுக்கு நிறைய அவேர்னஸ் கேம்பெயின் அதெல்லாம் கிரியேட் பண்ணி அந்த எல்நினோ தாக்குதலுக்கு அவங்களுக்கு அது தெரியாமையே அதை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. ஆனா அதுவும் அந்த சமயங்கள்ல தான் வந்துச்சு.
1: சரி, என்ன காரணம் இந்த மாதிரியான ஒரு எல்நினோ சமயத்துல இந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்?
0: இது ஒண்ணும் இல்லைங்க சார், இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட பெருக்கம் தான் இந்த ட்ரையா இருக்கிற சமயத்துல அதிகமாகும். எப்படின்னா ஈரப்பதம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும், மண்ணில இருந்து பயிர் வேர் மூலமா போற ஈரப்பதமும் குறைஞ்சிரும், பிளஸ் வறண்ட நிலை நிலவரதுனால இந்த பூச்சிகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு சாறு உறிஞ்சுதல் மூலமா கிடைக்குது. அப்படிங்கும் போது இது டெவலப் ஆயிடும். இன்னொன்னு, பூச்சிகளுக்கே தன்னோட இனம் அழியுது அப்படின்னு

0: போது ஒரு பூச்சிங்கிறது அது நார்மலா அதோட லைஃப் சைக்கிள்ல 10 முட்டை இடும் அப்படின்னா தன்னோட இனம் அழியுதுங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணி அது வந்து இடுறதுக்கு அதுக்கு ஒரு தகவமைப்பு இருக்கு. அதை வந்து இந்த நேரத்துல அடாப்ட் பண்ணிக்கும் சார்.
1: சரிங்க மேம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே சொல்றது வந்து இந்த கோடை உழவு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றோம். நிறைய விவசாயிகள் செய்யவும் செய்யறாங்க. இப்ப வந்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த தண்ணி இருக்க போறதில்ல, வறட்சியை வந்து நம்ம எதிர்நோக்கிறதுக்கான காரணிகள் நிலவுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த எல்நினோ காரணமாக. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யறது ரொம்ப அவசியமானது மேம்? அதுல வந்து நம்ம என்ன முன்தயாரிப்புகள் செய்யறது வந்து சில விஷயங்களை வந்து குறைப்பதற்கு, இல்ல அவங்க தண்ணி இல்லாம போனாலோ இது பண்றதுக்கோ சமாளிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
0: ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போய் சமாளிக்கணும் அப்படின்னா மண்ணில் ஈரப்பதத்தை கூட்டணும் சார். அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்ணில் ஈரப்பதத்தை கூட்டணும் அப்படின்னாவே கோடை உழவுக்கு நம்ம வந்து உழவு பண்ணி ரெடியாக இப்போ வச்சுக்கணும். எப்போ மழை வந்தாலும் அந்த மழை பட்டு தண்ணி ஃபுல்லாக உள்ளே போகணும். அது வந்து மெயின் கான்செப்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா களை செடி முளைக்கும். இந்த கோடை உழவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா களைகள் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பயிரில் மண்ணில் ஆல்ரெடி இருக்கிற கிராப் ரெசிடியூவில் இருக்கிற இந்த கூட்டுப்புழுக்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நோய் வித்துக்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம். இதன் மூலமா 50% பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம். இந்த கோடை உழவு மூலமாவே நல்ல நீர் பிடிப்பு, பூச்சி ஒழிப்பு, அதே மாதிரி களை ஒழிப்பு,
1: மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளோட
0: ஆமா கூட்டுப்புழுக்கள் எல்லாமே மண்ணுக்குள்ளார இருக்கும். நம்ம கோடை உழவு பண்ணி வச்சிருக்கும் போது அது எல்லாத்தையுமே அழிச்சிடலாம். நம்ம இது மாதிரி பண்ணும்போது மழை வந்தவுடனே பயிர் பண்றதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும்.
1: சரி மேம். இப்ப இதை தாண்டிய உழவியல் தொழில்நுட்பங்கள், அதாவது ஒரு ஒருங்கிணைந்த முறையில பயிர் பாதுகாப்பு செய்யணும் அப்படின்னா உழவியல் தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன விஷயத்த நம்ம செய்யறது ரொம்ப அவசியமானது?
0: உழவியல் தொழில்நுட்பத்துல முக்கியமா ஃபர்ஸ்ட் கோடை உழவு தான். அதுக்கப்புறம் விதை நேர்த்தி, நல்ல விதைய தேர்வு பண்ணணும், விதை நேர்த்தி பண்ணணும்.
1: விதை நேர்த்தி செய்யறதுக்கு வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த இப்ப இருக்கிற இந்த வறட்சியை தாங்கி இது பண்றதுக்கு நார்மலா செய்யற விதை நேர்த்தியை தாண்டி வேற மாதிரி செய்யணும்னு சொல்லி சொல்றாங்களா மேம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஆக்சுவலா வந்து வறட்சியை தாங்கி வளர்றதுக்கு அப்படிங்கறது வந்து அதை விட நம்ம வந்து ஃபார்ம்யார்ட் மேன்யூர் அதெல்லாம் வந்து நம்ம விதை நேர்த்தியும் இல்லாம அதுல வந்து விருடி, சூடோமோனஸ் இதை எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு விதை நேர்த்தி பண்ணிட்டு திரும்ப வந்து வயல்ல இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ரொம்ப சக்சஸ் இருக்கும். நல்ல ஈரப்பதம் மண்ணுல இருந்தாதான் நல்லா வேலை செய்யும். அதனால முதல்ல விதை நேர்த்தி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா என்ன விதை பண்றோமோ, சில விதைகள்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கெமிக்கல்லாம் ட்ரீட் பண்ணியே வரும். இப்ப மக்காச்சோளம் எல்லாம் பாத்தீங்கன்னா கெமிக்கலா ட்ரீட் பண்ணி வரும். அதே மாதிரி காய்கறி விதையெல்லாம் நேரடியா உங்களுக்கு வந்து நம்ம விதை நேர்த்தி பண்றதுனா பண்ணலாம். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா விருடி, சூடோமோனஸ் இதை பயன்படுத்தணும். இது இல்லாம உங்களுக்கு எக்ஸஸா அதுக்கு நியூட்ரியன்ட் கொடுக்கறதுக்கு நம்ம கூடுமான வரைக்கும் எருவுல இது எல்லாமே ஒரு ஒரு லிட்டர் கலந்துட்டு நம்ம வந்து முதல் தண்ணி பாய்ச்சும் போது செடிக்கு செடி போட்டோம் அப்படின்னா அது ஓரளவு பயிரை நல்லாவே வளர்ச்சிக்கு உதவிகரமா இருக்கும்.
1: சரி மேம். இந்த பொட்டாஷ் சாலியபிள் பாக்டீரியா அதுவுமே நம்ம வந்து இந்த விதை நேர்த்திக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா? அது எந்த அளவுக்கு தேவை?
0: அது விதை நேர்த்திக்கு வந்து பயன்படுத்துறத விட நம்ம நீரின் வழியா இல்ல நம்ம ஃபார்ம்யார்ட் மேன்யூர் வழியாவே அதை கொடுக்கலாம் சார். இதை வந்து எல்லா இந்த அசோஸ்பைரிலும் பாஸ்போ பாக்டீரியா இதோட கலந்து கொடுக்கலாம். விதை நேர்த்திக்கு மெயினா பாத்தீங்கன்னா அசோஸ்பைரிலும் பாஸ்போ பாக்டீரியா, அதுக்கப்புறம் நம்ம வந்து விருடி, சூடோமோனஸ் இந்த மாதிரி உள்ள இயற்கை உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை தான் பயன்படுத்துவோம்.
1: சரி மேம். இது இல்லாம இதை தாண்டி இந்த விதை கடினப்படுத்துதல் மாதிரி செய்யறது, அந்த விதை பந்துகள் மாதிரி செஞ்சு போட்டோம்னா கூட இப்ப இந்த வறட்சி சமயத்துல அது கொஞ்சம் தாங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அது மாதிரி செய்யலாமா?
0: ஆமாங்க சார். விதை கடினப்படுத்துதல் வந்து எல்லாத்துலயுமே நம்ம கடினப்படுத்த முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட விதைகளுக்கு மட்டும்தான், இப்ப கடலை இந்த மாதிரி சில குறிப்பிட்ட விதைகளுக்கு தான் நம்ம கடினப்படுத்தி பயன்படுத்துறோம். பயன்படுத்தினா அது நல்லா எஃபெக்டிவா தான் இருக்கும், அந்த வறட்சியை தாங்கி வளரும்.
1: அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது நீங்க சொன்னதுல நீர் மேலாண்மை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இப்ப நீர் மேலாண்மை அப்படின்றப்போ நிறைய விவசாயிகள் வந்து அங்கங்கே வந்து சொட்டு நீர் போடுறாங்க, ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் யூஸ் பண்றாங்க. அதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யலாம்? அதை மூடாக்கு மாதிரி போடுறதோ இல்ல என்னென்ன பயிர்களுக்கு அந்த மாதிரியான மூடாக்கு போடுறது பாசிபிள், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இப்ப இந்த நீர் மேலாண்மையில இந்த வருஷம் நமக்கு அது சவாலா இருக்க போறது அதுதான். இப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன அவங்க கடைபிடிக்கலாம்?
0: இப்ப குறிப்பா தென்னை வயல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தென்னை மட்டைகளை வச்சு மூடாக்கு போடலாம். பிளஸ் சொட்டு நீர் பாசனம். ஏன்னா பயிரை தக்க வச்சுக்கணும், நம்ம இந்த வறட்சியிலிருந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கும் போது சொட்டு நீர் பாசனம் இல்லாம மூடாக்கும் போடலாம். தென்னை மட்டைகளை வச்சு மூடாக்கு போடலாம். அதே மாதிரி உரி மட்டைகளை மேல, அதாவது இப்படி குப்புற கவத்த கூடாது, அது தண்ணியை இழுக்கிற மாதிரி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மரத்தை சுத்தி ஒரு 500 மட்டை 400 மட்டை அப்படிங்கறத புதைச்சிட்டு இதன் மூலமா உங்களுக்கு நல்லா நீரை பிடிச்சு வச்சுக்கும். அதே மாதிரி

0: இப்ப காய்கறி பயிர் இதெல்லாம் இருக்கு, பருத்தி வயல் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அடிக்கடி களை எடுக்கக்கூடாது.
1: எடுக்க
0: ஆவியா
1: கூடாது.
0: வயல்ல இருந்து ஈரப்பதம்லாம் ஆவியாகும், கையால புடுங்கிட்டு அந்த களைகளை வந்து வயல்லயே மேலேயே மூடாக்கு மாதிரி போடலாம். அதே மாதிரி ஊடுபயிர் ஓரப்பயிர் இதெல்லாம் சாகுபடி பண்ணும்போது பூச்சிகள் மூலமா வரக்கூடிய நமக்கு தாக்குதல்ங்கிறது ஊடுபயிர் ஓரப்பயிர் அதை தாக்கிட்டு மெயின் பயிரை அழிக்காது. அதே மாதிரி நீரை தக்க வைக்கணும் அப்படிங்கும் போது வயல்ல வந்து அடிக்கடி களை எடுக்காம இருந்தாவே நமக்கு வந்து அது ஒரு அளவு நமக்கு என்ன ஈரப்பதம் இருக்கும். பிளஸ் இந்த களைகள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு போகாம ஓப்பனா விடாம அங்கேயே மூடி வைக்கிறது சிறந்தது.
1: சரிங்க மேம். இப்போ நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிறைய தகவல்களை சொன்னீங்க. இதில் வந்து இப்போ நீங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமானது, இப்போ நம்ம வழக்கமாக டெல்டாவில் வந்து நெல் தான் போடுறாங்கன்னா குறுகிய கால ரகம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதை தாண்டி இப்போ ஒரு சில இடங்களில் மானாவாரி பயிர்கள் மாதிரி போடுவாங்க. இப்போ மானாவாரி மாதிரி போடுறவங்க என்னென்ன பயிர் வந்து அவங்க கவனத்தில் வச்சுக்கலாம் மேம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும்?
0: மானாவாரிங்கும் போது எகெயின் குறுகிய கால பயிர்கள் தான், பயிர் வகை பயிர்களே சில பேர் மானாவாரியா போடுவாங்க, அது பயன்படுத்தலாம் பயிர் வகை. அதே மாதிரி எள்ளு இது எல்லாமே மானாவாரியா அவங்க பயன்படுத்துறாங்க. கூடுமான வரைக்கும் உரத்தை அதிகம் போடாம, ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நீர் அதிகமா தேவைப்படும், தண்ணீர் தேவை அதிகமா இருக்கும். அதனால உரத்துக்கு பதிலா கொஞ்சம் மக்கிய எருக்கள் அதோட சேர்ந்து அசோஸ்பைரிலும் பாஸ்போபாக்டீரியா அதே மாதிரி சூடோமோனாஸ் பொட்டாஸ் மொபைலைசர் அதெல்லாம் அதுல மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் போடுறது வந்து பயிருக்கு வந்து வறட்சியை தாங்கறதுக்கு சிறந்த தீர்வா இருக்கும்.
1: சரிங்க மேம். இந்த பூச்சி நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஆடி மாசத்துல நிறைய பேர் காய்கறி பயிர்கள் போடுவாங்க, தோட்டக்கலை பயிர்கள் நிறைய போடுவாங்க. அது இல்லாமல் இப்போ நீண்டகால பயிர்களாக நிறைய இடத்துல வந்து தென்னை இருக்கும், இந்த மாதிரியான பயிர்கள்லாம் இருக்கும். அதனால இந்த ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற மாதிரியான பூச்சி நோய் மேலாண்மையில என்னென்ன விஷயம் அவங்க கவனத்தில் வச்சலாம், எதை எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல அவங்க எதிர்பார்க்கலாம், அதற்கு என்ன முன் தயாரிப்புகள் செய்யலாம் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: அதாவது தென்னையை பொறுத்த வரைக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சியான ருகோஸ் ஸ்பைரலிங் ஒயிட் ஃபிளை இதோட தாக்குதல் வந்து நல்ல வறட்சி காலத்துல அதிகமா இருக்கும். இதுக்கு விவசாயிகள் ரொம்ப எளிய முறை, நம்ம வந்து நல்ல பவர் ஸ்ப்ரேயர்ல 5% வேப்பங்கொட்டை கரைசலோ இல்லைனா நமக்கு வந்து வெறும் பவர் ஸ்ப்ரேயர்ல அதை டிஸ்லார்ஜ் பண்ணாவே போதும், பூச்சிகள் வந்து இடம் பெயர்ந்துருச்சுனாவே திரும்ப அதோட தாக்குதல் இருக்காது. இதுவே வந்து ஒரு எளிய முறை தான். இல்ல விவசாயிகளுக்கு என்னால இந்த முறைங்கிறது சிரமமா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா வெறும் தண்ணியை நான் எதுக்கு அடிக்கணும் அப்படின்னா 5% வேப்பங்கொட்டை கரைசல் இல்லைனா 1% வேப்பெண்ணெய் கரைசல் இது மாதிரி எந்த விதமான விஷ பூச்சிக்கொல்லிகளும் அடிக்காமையே இதெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம். இதே காய்கறி பயிர் அப்படின்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்கம் அதிகமா இருக்கும். அது மெயினா கத்திரி அப்படின்னா வெள்ளை ஈ தாக்குதல் அதிகமா இருக்கும், வெண்டையிலையும் இருக்கும். அதே மாதிரி தத்துப்பூச்சி பச்சை தத்துப்பூச்சி தாக்குதல் இதுல அதிகமா இருக்கும். இந்த மிளகாய் போன்ற பயிர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இலைப்பேனோட தாக்குதல் அதிகமா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எளிய முறையா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து கல்ச்சுரல் பிராக்டிஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு நம்ம வந்து இயந்திர முறை அதாவது மெக்கானிக்கல் முறையில பாத்தீங்கன்னா ஒட்டும் பொறி எல்லா சாறு உறிஞ்சும் பூச்சிக்குமே குறிப்பா தத்துப்பூச்சி வெள்ளை இது எல்லாத்துக்குமே மஞ்சள் ஒட்டு பொறி அழகா அமைக்கலாங்க. தென்னை வயல் அப்படி இருக்குன்னு வச்சீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சி அங்க பாத்தீங்கன்னா மெயினா ரூகோ ஸ்பைர்லிங் ஒயிட் ஃபிளை தான், நல்லா மஞ்சள் கலர்ல ஷீட்டே அவைலபிளா இருக்குங்க சார். அத வந்து ஏக்கருக்கு நல்ல பரப்பளவு தென்னை எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால 20-50 இடத்துக்கோ இல்லைன்னா நல்லாவே ஷீட்டையே சுத்தி கட்டி விட்டுறலாம். அதை கட்டி விட்டுட்டு அதுல கிரீஸ் இல்லைன்னா விளக்கெண்ணெய் தடவிடலாம். ஒரு இடத்துல ஒரு 500 பூச்சி பிடிச்சாலுமே ஒரு பெரிய பாப்புலேஷனை நம்ம வந்து எராடிகேட் பண்ணிட்டு தான் அர்த்தம். இதன் மூலமா நீங்க வந்து
1: எவ்வளவு நாளைக்கு அது எஃபெக்டிவா இருக்கும்,
0: இது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கிரீஸ் இல்லைன்னா விளக்கெண்ணெய் இதை வந்து திரும்ப நம்ம அப்ளை பண்ணணும். இது வந்து தென்னை மரத்துக்கு வயல்கள்ல பெரிய பெரிய ஷீட்டாவே அவைலபிளா இருக்கு, தோட்டக்கலை துறையிலயுமே இது மானியமா கொடுக்கறாங்க, இதை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம நம்ம காய்கறி தோட்டம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் ஒட்டு பொறியே அவைலபிளா இருக்கு, ஸ்டிக்கி டிராப்பாவே இருக்கு. இதை வந்து பயிரோட பரப்புல இருந்து மேல 1 அடி உயரத்துல வைக்கலாம். அது இல்ல எனக்கு அந்த அளவு வாங்க வசதி இல்ல, ரொம்ப நாங்க வந்து கம்மியாதான் பயிர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த டின்னு அதே மாதிரி பிளாஸ்டிக் வாளி இதுல எல்லாம் அந்த மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு ஒட்டிட்டு நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு அதுல விளக்கெண்ணையோ கிரீஸ்
1: நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம்,
0: நம்மளே ரெடி பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதை திரும்ப பயன்படுத்திக்கலாம். இதுல வந்து சாறு உறிஞ்சும் பூச்சியில வெள்ளை தத்துப்பூச்சி நல்லா கவர்ந்து இழுக்கும். இலைப்பேன் இருந்துச்சுன்னா நீல நிற ஒட்டுப்பொறி, அதுக்கு வந்து நீல கலர் அடிச்சிடணும். அடிச்சுட்டு அது வயல்ல மினிமம் ஏக்கருக்கு 20 அதிகமாச்சு அப்படின்னா அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
1: அறிகுறிகளையும் எப்படி தெரிஞ்சுக்கிறதவங்க அதையும் கொஞ்சம் சொல்லிருங்க மேம்.
0: அறிகுறி அப்படிங்கும் போது இந்த எல்லாமே எளிய முறையில தென்னையில எல்லாம் வந்து உங்களுக்கு

0: தெரிஞ்சிடும். கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து RSW அதாவது சுருள் வெள்ளையோட தாக்குதல் நல்லாவே இருக்கும். பாத்தீங்கன்னா இதோட எக்ஸ்கிரீட் அதோட எச்சத்துல இருந்து ஒரு இனிப்பு சுவை வர்றதுனால கரும்பூசணம் ஒண்ணு தாக்குதல் இருக்கும். பார்த்தாலே தெரியும் இலை மேல கரும்பூசணம் தாக்குதல் இருக்கும். இந்த பூச்சி இலைக்கு அடியில இருக்கும். அது என்ன பண்ணும், அதோட எக்ஸ்கிரீட்டா அடுத்த இலையில மேல இருக்கும் இல்லையா, அதுல வந்து இந்த கரும்பூசண தாக்குதல் இருக்கும். இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், கரும்பூசண தாக்குதல் இருக்கு. இலை பின்னாடி பாத்தீங்கன்னா வரிசையா இந்த பூச்சி வட்ட வட்டமா இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். இது வந்து உங்களுக்கு சுருள் வெள்ளையோட தாக்குதல். இதே வந்து நம்ம சப்போஸ் கத்தரி வயல் அப்படின்னா அது பின்னாடியே உங்களுக்கு வெள்ளை நல்லா தெரியும், போய் தட்டினாவே இருக்கும். இதே மாதிரிதான் வெண்டை பிற வயல்கள்லயுமே பருத்தி இது எல்லாத்திலயுமே இப்படிதான் இருக்கும்.
1: சரிங்க. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியான ஒரு பூச்சி தாக்குதல் பொதுவாக இருக்கும் பொழுது இந்த ஒருங்கிணைந்த முறையில அவங்க செய்யறதுல என்னென்ன தொழில்நுட்பங்கள் அவங்க கடைபிடித்தாங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்.
0: ஒருங்கிணைந்த முறையில பாத்தீங்கன்னா உளவியல் முறை இருக்கு, அதே மாதிரி கைவினை முறை, அதுக்கப்புறம் உயிரியல் கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் வேம்பு சார்ந்த பொருட்கள் பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் தான் கடைசி ரெசார்ட்டா என்னால வந்து இந்த பூச்சியை அழிக்கவே முடியல அப்படிங்கும் போது மட்டும்தான் ரசாயன பூச்சிக்கொல்லிகளோ பூஞ்சின கொல்லிகளோ பயன்படுத்தணும். இது வந்து இப்போதைக்கு நம்ம நாட்டில் உள்ள பிரச்சனைகள்ல மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறதுனால நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு அனைவருக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் நாம் உண்ணும் உணவும் ஒன் ஆஃப் த காரணம். இது வந்து விவசாயிகள் தங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ தேவைக்கு அதிகமா பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறது தான்.
1: அது குறிப்பா தோட்டக்கலை பயிர்கள்
0: அதிக அளவுல நம்ம கன்சூமர்ஸும் பாத்தீங்கன்னா அதிகப்படியா தோட்டக்கலை பயிர்கள் உள்ள விளை பொருட்களை தான் அதிகமான டெய்லி கன்சியூம் பண்றோம், பிளஸ் ராவா கன்சியூம் பண்றோம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இளநீ அப்படியே சாப்பிடுவோம், வெண்டை அப்படியே சாப்பிடுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பம்ப்கின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாலடுக்கெல்லாம் அப்படியே. இந்த மாதிரி நிறைய பயிர்கள் உள்ள பை ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நமக்கு நேரடியா நம்ம கன்சியூம் பண்றோம். இதுல விவசாயிகளுக்கு வந்து போதிய நாலேஜ் இல்ல, இதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட்னு இருக்கு. இந்த இதெல்லாம்
1: அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஒரு பயிர் போட்டிருக்கோம், அதை பாதுகாத்து விலைக்கு கொண்டு போகணுன்றதுதான் அவங்களோட நோக்கம். அவங்க வந்து அதுல நம்ம ரசாயனம் போடணுன்றது இல்ல, அவங்களுக்கு காப்பாத்தணும்ன்றதான் என்னமா இருக்கு. அப்ப அவங்கள்ட்ட அந்த மாற்று தொழில்நுட்பத்தை நம்ம எடுத்துட்டு போறதுலதான் ஒரு சில இடர்பாடுகள் இருக்கு. சோ அதுல வந்து அவங்க என்னென்ன இருக்குன்றதை நீங்க சொல்லுங்க. எப்படி அவங்க பயன்படுத்தினாங்கன்னா குறிப்பாக இந்த தோட்டக்கலை பயிர்கள் காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்க வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்பாட குறைக்கலான்றதையும் அப்படியே சொல்லிருங்க.
0: ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை முழுக்க குறைக்கலாம் அப்படின்னா ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறை மட்டும்தான். அது உளவியல் இருந்து ஆரம்பிக்கணும். உளவியல் முறை, உளவியல் முறையில நம்ம ஏற்கனவே நிறைய பேசியாச்சு. கோடை உழவு பண்றது, விதை நிறுத்தி பண்றது, வயலை சுத்தமா வச்சுக்கிறது, முந்தைய கிராப் ரெசிடியூஸ் இருந்தா அதை வந்து எடுத்து அப்புறப்படுத்துறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி பலதானிய விதைப்பு, வயலுக்கு வந்து உணவு கொடுக்கிறோம் பலதானிய விதைப்பு, இந்த முறைகள் எல்லாத்தையும் பயன்படுத்துறது உளவியல் முறை. கைவினை முறை அப்படிங்கும் போது ஒரு சில வயல்கள்ல பூச்சிகள் பாக்குறோம், அந்த பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் முட்டையா இருக்கும், சில இது பாத்தீங்கன்னா முட்டை குவியலா இருக்கும். அதை வந்து கைகளால அழிச்சோம் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 70% பூச்சிகளை நம்ம அழிச்சிட்ட மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த மஞ்சள் ஒட்டு பொறி கட்டுறது, அப்புறம் இனக்கவர்ச்சி பொறி. இப்ப வந்து குறிப்பா நெல்லுல குருத்து பூச்சி இருக்கு, குருத்து பூச்சிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்காணிப்பு பொறியா ஒரு 5 இனக்கவர்ச்சி பொறி வயலுக்கு வெளியில வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து அதுல பெண் பூச்சியோட வாசனை இருக்கும், ஆண் பூச்சி அங்க பெண் பூச்சி
1: இருக்கு.
0: இது எல்லாமே நிறைய லெபார்டரிஸ் இருக்கு, அவங்களே வந்து இப்ப ஈவன் மருந்து கடையில உள்ளவங்களே கூட இனக்கவர்ச்சி பொறி வேணும் அப்படின்னா வாங்கி கொடுக்கறாங்க. அதே மாதிரி இப்ப ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு, அமேசான் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. அது என்னன்னா விவசாயிகளுக்கு எந்த பூச்சிக்கு என்ன பேர்ல இனக்கவர்ச்சி பொறி வாங்கணுங்கிற ஒரு நாலேஜ் மட்டும்தான் தேவை. அவங்களே வந்து இப்ப ஸ்டெம் போரர் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கிர்போலூர் அப்படின்னு இருக்கும், அதுக்கு வந்து ஸ்கிர்போலூர்னு இருக்கும். அதை மட்டும் அவங்க என்ன பேர்ல வாங்கணுங்கறத மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டா
1: அவங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இது குறிப்பாக இந்த ஒரு பூச்சி இல்ல இந்த ஒரு புழுனா இதற்கான இனக்கவர்ச்சி பொறிக்கு இந்த பேர் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஒரு பொதுவான தளம் மாதிரி ஏதாவது இருக்கா?
0: பொதுவான தளம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா NPSS ஒரு ஆப் இருக்கு. இது வந்து 2024 வருடம் நம்ம பாரத பிரதமர் அவர்களால விவசாயிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆப். இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு விவசாயி ஒரு பூச்சியோ நோயோ அதை வந்து போட்டோ எடுத்து பார்க்கும் போது அதுல என்ன பிரச்சனைங்கிறது தெளிவா வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் சப்போஸ் அந்த பூச்சி வந்து அதுக்கான மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் வரிசையா வரும், அதுல வந்து சப்போஸ் இனக்கவர்ச்சி பொறி பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இனக்கவர்ச்சி பொறி பயன்படுத்த வேண்டும்னு இருக்கும்.

0: சில சமயம் அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா யூஸ் கிருப்போலூர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா எங்களோட மையத்தை தொடர்பு கொண்டா கூட நாங்க என்ன பயன்படுத்தணும், என்ன மாதிரி முறைகளை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நாங்க சொல்லிடுவோம்.
1: சரி மேம், முன்னாடி பேசிட்டு இருந்த இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாட்டை குறைக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க.
0: இது வந்து இயந்திர முறை.
1: இது இல்லாம வேற என்னென்ன முறைகள் இருக்கு?
0: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயந்திர முறைக்கு அப்புறம் உயிரியல் கட்டுப்பாடு. இந்த உயிரியல் கட்டுப்பாடு அப்படிங்கறது ரொம்ப சிம்பிள். ஒரு உயிரியை வச்சு இன்னொரு உயிரை நம்ம கட்டுப்படுத்துறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா முட்டையிலேயே அழிக்கக்கூடிய முட்டை ஒட்டுண்ணி குளவிகள் இருக்கு. அதே மாதிரி இறை விழுங்கிகள் வயல்ல, ஏற்கனவே ஒரு வயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நன்மை செய்யற பூச்சி, நடுநிலை பூச்சி, தீமை செய்யற பூச்சி, மூணுமே இருக்கும். நன்மை செய்யற பூச்சி எல்லாமே அதுக்கு உணவா, தீமை செய்யற பூச்சி தேடி வந்திருக்கும். விவசாயிகள் தனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மருந்து அடிச்சிருவாங்க. எந்த பூச்சி பார்த்தாலும் மருந்து அடிச்சிருவாங்க. அப்ப நன்மை செய்யற பூச்சும் இறந்து போயிடும். ஆனா அதை வந்து ஆய்வகத்திலேயே உற்பத்தி பண்ற இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்களுமே வந்து ஒரு மாடல் லேப் மாதிரி வச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இறை விழுங்கிகள் தயார் பண்றோம், முட்டை ஒட்டுண்ணிகள் தயார் பண்றோம். அது மட்டும் இல்லாம அதாவது பயோ பெஸ்டிசைட், அதாவது உயிரியல் பூச்சிக்கொல்லிகள், உயிரியல் பூஞ்சின கொல்லிகள். இது என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி தென்னையெல்லாம் இருக்குன்னு சொன்னேன் பாருங்க, அதாவது சுருள் வெள்ளையி, அதே மாதிரி காய்கறியில உள்ள வெள்ளையி, இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வெட்டிசிலியம் லக்கானி அப்படிங்கிற ஒரு உயிரியல் பூச்சிக்கொல்லி இருக்கு. அதை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், எந்த பூச்சியில பட்டிருக்கோ அது மேல இதோட வித்துக்களை பரப்பிடும். ஆட்டோமேட்டிக்கா அந்த பூச்சி மேல இதோட இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லி பூஞ்சனம் வளரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பூச்சி நல்லாவே, அதாவது ஒரு நிலையான நீடித்த விவசாயத்துக்கு உறுதுணையா இது அழிக்கப்பட்டுரும். அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு நீங்க திரும்ப திரும்ப பெஸ்டிசைட் பயன்படுத்த தேவையில்லை. அதே மாதிரி பூச்சிகளை அழிக்கிறதுக்கும் பயோ பெஸ்டிசைட் இருக்கு, நோய்களை அழிக்கிறதுக்கும் ட்ரைகோடர்மா விருடி, சூடோமோனாஸ், அதுவும் பயோ பெஸ்டிசைட்ஸ் இருக்கு.
1: சரிங்க மேம், இது தாண்டி நம்ம வந்து இப்போ இந்த வேம்பு சார்ந்த நிறைய பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தலாம்.
0: ஆமாங்க சார்,
1: இது வந்து நம்ம பூச்சி கொல்லிகள்னு சொல்றது இல்ல, பூச்சி விரட்டிகள்,
0: பூச்சி விரட்டிகள் தான் சார். இது நான் முன்னாடி சொன்னது பூச்சி கொல்லி, அதாவது இயற்கையா இருக்கிற பயோ பெஸ்டிசைடு இதெல்லாமே பூச்சிக்கொல்லி. இது எப்படின்னா விரட்டும், அந்த வாசனை பிடிக்காம, அந்த டேஸ்ட் பிடிக்காம, பயிர்ல நம்ம ஒரு வேப்பங்கொட்டை கரைசல் அடிச்சோம்னா அந்த டேஸ்ட் பிடிக்காம அந்த பூச்சி வேற இடத்துக்கு மாறிடும். அதே மாதிரி வேப்ப எண்ணெய் அடிக்கும் போது இந்த வேப்ப எண்ணெயில ஒரு ஸ்பெஷாலிட்டி, முட்டையும் பொறிக்க விடாம பண்ணும். அதனால இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது வந்து கரெக்டா மிக்சிங் வந்து ப்ராப்பரா விவசாயிகளுக்கு, நிறைய விவசாயிகளுக்கு வேப்ப எண்ணெய் அடிக்கிறாங்கன்னா எண்ணெய் தண்ணி கலந்து ஊத்தி அடிப்பாங்க, அப்படி செய்யவே கூடாது. அதுக்கு ஒரு ஒட்டும் பசையும் மிக்ஸ் பண்ணணும். அது காதி சோப்பை பயன்படுத்தலாம். காதி சோப்பை பயன்படுத்தினாதான் தண்ணி எண்ணெயும் ஒன்னா கலக்கும். அதை வந்து சரியான முறையில கலந்து பயன்படுத்தினா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஆடு தின்னாத இலைகள், நிறைய இலைகள் இருக்கு, ஆடாதோட வேம்பு அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்து ஒரு அஞ்சு நாள் ஊற வச்சு அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அடிச்சாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு நல்ல நியூட்ரியன்ட் நல்லா கொடுக்கணும் அப்படின்னா பஞ்சகவ்யா, இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிக்கப்பட்டது. இதுல தலைமணி சாம்பல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பயிர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த எல்நினோ சமயத்துல நீங்க ஸ்ப்ரே பண்ண பஞ்சகவ்யா பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். தலைமணி சாம்பல், அது இல்லாம இரண்டு விதமான இரண்டாம் நிலை சத்துக்கள் இருக்கு. அது இல்லாம பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஜிப்ரலிக் அமிலம், இண்டோலசிடிக் அமிலம், அதெல்லாம் இருக்கு. நிறைய மைக்ரோம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பயிருக்கு ஒரு சிறந்த வளர்ச்சி ஊக்கியா, ஒரு சிறந்த ஊட்டச்சத்தை ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றதுக்கு பதிலா இதை நல்லாவே பயன்படுத்தலாம்.
1: அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சவால் தான் நமக்கு நிறைய வாய்ப்புகளையும் கொடுக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாடு குறைப்பதற்கு ஒரு வாய்ப்பா நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு வகையில பாக்கும்போது உடம்புக்கும் கெடுதல், சாப்பிடுறவங்களுக்கும் சரி, அது விவசாயிகளுக்கும் சரி, அதுக்கப்புறம் நமக்கு செலவும் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துறது, இயற்கை பூச்சி விரட்டிகள், பூச்சிக்கொல்லிகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நமக்கு செலவும் கம்மியாகுது, நம்ம எதிர்பார்த்த ஒரு உற்பத்தியும் நம்ம எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு, இந்த அதுவும் குறிப்பாக இப்ப நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்க இந்த வறட்சி காலத்தை சரியான முறையில நம்ம எதிர்நோக்கணும், இல்ல இதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு சரியான வழிகள் வந்து நீங்க சொன்ன இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை.
0: அது இன்னும் ஒரு விஷயம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் பாத்தீங்கன்னா சிஐபிஆர்சி ரெக்கமெண்ட் பண்ண பூச்சிக்கொல்லி மருந்துகளா பயன்படுத்தணும்.
1: அது வந்து
0: பூச்சிக்கொல்லி வாரியத்துல, இது வந்து அந்த NPSS ஒரு ஆப் சொன்னேன் பாருங்க, அதுல வந்து ஏதாவது ஒரு பூச்சி நோய் பிரச்சனை வருது அப்படின்னா அதுல மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ்ல போனீங்கன்னா அந்த சிஐபிஆர்சி ரெக்கமெண்டட் பெஸ்டிசைட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பல வருட ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்த பயன்படுத்தப்பட்டு அந்த பூச்சி சாகுமா சாகாதா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை வந்து

0: லைசன்ஸ் உற்பத்தி பண்ணவே லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்ப போலி பெஸ்டிசைட்ஸ பயன்படுத்தி விவசாயிகள் ஏமாறுறதுக்கு பதிலா தரமான பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தும் போது கரெக்டான டோஸ்ல பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து அந்த பூச்சியும் சாகும், நமக்கு பிரச்சனைகளும் ஒரே சமயத்துல முடிஞ்சு போயிடும். இல்லைனா அந்த பூச்சி சாகாது, திரும்பவும் எஞ்சிய நஞ்சு பிரச்சனை, தேவையில்லாத விஷ மருந்துகளை திரும்ப திரும்ப அடிக்கக்கூடிய நிலைமை வரும். அதுங்க அவன் தவிர்த்திடலாம் சார்.
1: இல்ல நம்ம சரியா அடிக்காம போனா அது ரெசிஸ்டன்ட் ஆகி இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
0: நிச்சயமா நிச்சயமா ரெசிஸ்டன்ஸ் வரும்.
1: சரிங்க. அப்ப இந்த எல்னோ காலத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள், இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து அதிகமாக வரும் அப்படிங்கறத எதிர்நோக்கலாம். அதற்கான வாய்ப்பாக இந்த மாதிரியான சூழல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படிங்கறது தான். அது நம்ம உளவியல் தொழில்நுட்பங்கள்லேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்ம கூட இருந்த பயிர் பாதுகாப்பு அலுவலர் அமுதா அவர்கள் வந்து சொன்னாங்க. இதை தாண்டி அவர்களுக்கு வேற ஏதாவது விவசாயிகளுக்கு கேள்விகள் இருக்கு, அவங்க வந்து ஏதாவது தொடர்பு கொள்ளணும், அவங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா என்ன செய்யலாம் அதிகமாக சொல்லிடுங்க.
0: இது ஆபீஸ் நம்பர் உங்களுக்கு கொடுக்கறேங்க சார். 0431-24-20-970 இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. இதுல வந்து நாங்க எந்த விதமான தொழில்நுட்பமா இருந்தாலும் பயிர் பாதுகாப்புல உள்ள தொழில்நுட்பங்களை தெளிவா எடுத்து சொல்வோம். அதே மாதிரி எங்க கிட்டயுமே பாத்தீங்கன்னா பயோ பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் நாங்க உற்பத்தி பண்றோம். விவசாயிகள் முன்னாடியே பதிவு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்க பயோ பெஸ்டிசைட்ஸும் இலவசமா கொடுக்கறோம். எல்லாமே இங்க வந்து இலவசமா தான் விவசாயிகளுக்கு.
1: திருச்சியில எங்க எங்குதுன்றது?
0: இது மன்னார்புரம் நாள் ரோடு இருக்கு இல்லையாங்க சார், அங்க ஈவிஆர் காலேஜ் போற ரோட்ல அங்க எங்கிட்டு வருதுங்க.
1: சரிங்க மேம், இவ்வளவு நேரம் ரொம்ப முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பயன்றதுக்கு மிக்க நன்றி மேம்.
0: வாய்ப்புக்கு.
2: அக்கா முத்தக்கா, நாம கோடை உழவு ஓட்டிட்டோம்.
3: ஆமா,
2: பலதானியத்தையும் விதைச்சு மண்ணையும் வளமாக்கி இருக்கோம்.
3: ஆமா பூங்கொடி,
2: என்ன
3: சம்பாவுக்குன்னு நீண்ட கால ரகத்தை வாங்கி இருக்கிறோம்.
2: அதே,
3: ஆனா நம்ம திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மைய பயிர் பாதுகாப்பு அலுவலர் எம் அமுதா அவங்க சொன்ன மாதிரி உருவ ரகத்தை போட்டாதான் வறட்சி காலத்தையும் நம்ம சமாளிக்க முடியும். பயிர்களை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் ஓரளவு கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும்.
2: ஆமாக்கா,
3: நான் சொல்றது சரிதானே?
2: சரிதா சரிதாக்கா. உளவியல் முறையில பூச்சி மேலாண்மை செய்ய விதமா தானே நாம எல்லாத்தையும் பக்கவா நில தயாரிப்பு செஞ்சிருக்கோம்.
3: அப்புறம் என்ன, இப்ப உனக்கு பயம் இல்லதானே? ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி தெரியுது.
2: ஆமாக்கா, விதைக்கிற பயிரு கூடு வந்து சேரணும், நாலு காசு கூடுதலா எடுக்கணும்.
3: சரி சரி பூங்குடி, நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். பாரு பேசிக்கிட்டே 8 மணி, ரெண்டு பேரும் சாப்பிடலாமே. அவசரத்துக்கு வச்ச வெங்காய குழம்பு ருசியா இருக்கும்ல, வா வா.
4: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டது எல்நினோ காலத்தில் பூச்சி மேலாண்மை. திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மைய பயிர் பாதுகாப்பு அலுவலர் எம் அமுதா அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
5: நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 5 நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளை முதல் எதிர்வரும் 5 புதன்கிழமை வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 36°C மிகாமலும் இரவு வெப்பம் 25°C ஆகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 4 km என்றளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40-80% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் கோழியின நோய் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் கடந்த வாரம் ஆய்வு செய்யப்பட்ட 2 கோழிகள் பெரும்பாலும் நாள்பட்ட சுவாச நோய், மேல் மூச்சு குழல் அயர்ச்சி, நாட்டுக்கோழிகளில் வெள்ளை கழிச்சல் ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே பண்ணையாளர்கள் தகுந்த உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும், தடுப்பூசி செலுத்துதல், தண்ணீரில் கிருமி நாசினி அளித்தல், கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை மற்றும் தீவிர உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில்

0: தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள். நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மாற்றம் தரும் மல்பெரி நேர்முகம் பங்கேற்கிறார். கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். நாளை 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் சுயசார்பு வேளாண் காடு நேர்முகம் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பி சுந்தர்ராஜ் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெற்றது.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: நேரம் 8:00. இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியா பிரிட்டன் இடையேயான உறவுகளை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல தொழில்நுட்பம், புத்தாக்கம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமராக பதவியேற்ற ஆண்டி பர்ன்ஹாமுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்த பிரதமர், இந்தியா பிரிட்டன் விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் கிசான் சம்மான் நிதியுதவி திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விரிவுபடுத்தப்பட்ட கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான மேம்படுத்தப்பட்ட நிதியுதவிக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவேடு சட்ட திருத்த மசோதா எந்த விவாதமும் இன்றி நிறைவேறியது. சமச்சீரான நகர்ப்புற வளர்ச்சியை உறுதி செய்ய திறமையான திட்டமிடல், வலுவான நிர்வாகம், நீர் பாதுகாப்பு மற்றும் தொடர் திறன் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார். நகர்ப்புற திட்டமிடல் தொடர்பாக நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர், திட்டமிடல், உள்கட்டமைப்பு, நிர்வாகம், சேவை வழங்கல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நகர்ப்புற மேம்பாட்டிற்கான முழுமையான அணுகுமுறையை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்தும் பணிகளை செயல்படுத்த 330 கோடி ரூபாயும், கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், மீனவர் நலத்துறைக்கு 10 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை பொழிவு, குடிநீர் விநியோகம், வேளாண் பயிர் சாகுபடி நிலை குறித்து சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் குறுவை தொகுப்பு திட்டப்பணிகளை விரைந்து முடித்திட வேளாண்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் உரங்கள் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும் குறித்த காலத்திலும் எவ்வித புகார்களுக்கும் இடமளிக்காத வகையிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜன் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணைய அலுவலகத்தில் இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளையும் தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு அரசின் விதிமுறைகளின்படி பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மாவட்டத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தில் போதைப் பொருளை முற்றிலும் ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பசுமை வாகன இயக்கம் மற்றும் கழிவுகளை வளமாக்கும் திட்டங்களை மாநில அமைச்சர்கள் டாக்டர் அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், செல்வி கமலி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பணிகளில் பொதுமக்கள் முனைப்புடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பசுமை முயற்சிகள் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் திரு செங்கோட்டையன் வலியுறுத்தினார்.

கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை வரும் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அரியலூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் சுகாதாரமான தரமான உணவுப் பொருட்கள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படுவதை உறுதிப்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வல்வில் ஓரி விழா வரும் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மலைப்பாதையை தூய்மைப்படுத்தும் சிறப்பு முகாமை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் மகளிர் குத்துச்சண்டை 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மெக்சிகோவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு கலியாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் எஸ்கோபார் இணை முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், உருகுவேவின் ஏரியல் இணை முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

இரவின் அமைதியில் மனதை மெதுவாக தொட்டு செல்லும் இனிய இசை திருநங்கள் 80-90களின் பசுமையான திரை இசையோடு உங்கள் மனதை மயக்கும் பாடல்களின் பயணம் இதோ தொடங்கலாமா? இரவு இசை இனிமை நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் பங்கேற்க 43 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 2 4 102 1 2 40 102 1

0: மனதோடு மழைக்காலமாய் இரவு இசை இனிமே கேட்டறிஞ்சிருக்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அன்னை வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சியில் நம்முடைய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கரூர் மாவட்டம் வடசேது மணிமாறன் டைலர்.
0: ஐயா என்ன பாடல் கொடுக்கலாம், கொஞ்சம் வானொலி எடுத்து தள்ளி வந்துருங்க.
1: வெளியேதான்
0: பாடல்
1: ராசாதி
0: பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: ஓகே.

நேர்கள் இதுவரை கேட்டு இரவு இசை இனிமை இணைந்திருக்கிறீர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேர்களைவிற்கு இன்னிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எஸ் எல் நானு எழுதியவர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இன்னிரவு 9:15 செய்திச் சுடர்.

9:15 செய்தி சுடர், 9:30 இனிய ராகம், இடைவிடாத இசை மழை. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. ஆகாஷ்வாணி சென்னை படைப்பாக இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ்.எல். நானு அவர்கள். நடிப்பு அப்பா ரமேஷ், சி. கற்பகம், பி. உமாமகேஸ்வரி, பி. ராமன், பி. வாசுதேவன் ஆகியோர். அமைப்பு கே. பவானி, எம். ரமேஷ். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம்.
2: என்னங்க என்னங்க என்ன பதிலையே காணோம், எங்க போயிட்டாரு இவரு? என்னங்க அடடடா, மனுஷனை காலையில எழுப்பி விட்டா இங்க வந்து சோஃபால இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாரு. என்னங்க என்னங்க, எழுந்துக்கிறீங்களா இல்லையா?
3: ஐயோ சரளா, இப்ப எதுக்கு நடுராத்திரியில எழுப்புற?
2: நடுராத்திரியா? மணி 7 ஆக போகுது.
3: 7 தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன? என்ன தூங்க விடு, குட் நைட்.
2: இப்ப எழுந்துக்க போறீங்களா இல்லையா?
3: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் லேட்டா எழுந்தா தான் என்னவா?
2: ஞாயிற்றுக்கிழமைனா லேட்டா எழுந்திருக்கணும்னு எந்த சட்டத்துல எழுதிருக்கு? வீட்டு வேலை நிறைய இருக்குங்க.
3: இத பாரு சரளா, இது நியாயமே இல்லை. வாரம் முழுக்க ஆபீஸ்ல கடுமையா உழைச்சிட்டு வரேன், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட.
2: கரெக்ட், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். சண்டே மட்டும்தான் நீங்க வீட்டுல இருக்கீங்க, அன்னைக்காவது வீட்டு வேலையில எனக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா?
3: ஏன், வாரத்துல 6 நாள் நான் ஆபீஸ்ல நாயா உழைக்கிறனே, அங்கே எனக்கு உதவியா நீ வரைய இல்லதானே? அதனால இங்கேயும் என்னால உதவி பண்ண முடியாது. குட் நைட்.
2: விளையாடாதீங்க, இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலைன்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்.
3: லிஸ்டா?
2: பால் பூத்துக்கு போய் கார்டு வாங்கறதுல இருந்து ஒற்றை அடிக்கிறது, தூசி தட்டுறது, துணி எல்லாம் இஸ்திரி பண்றதுன்னு லிஸ்ட் நிறைய இருக்கு. நீங்க இப்ப எழுந்தாதான் எல்லாம் முடிக்க முடியும். எழுந்துருங்க. அட எழுந்துருங்கண்ணா, பல்ல தேய்ச்சிட்டு வாங்க, ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வைக்கிறேன். எழுந்துருங்க எழுந்துருங்கண்ணா.
3: என்ன சரளா, இது ஸ்கூல் வாத்தியார் பெரும்பு எடுத்துக்கிட்டு பசங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற. கடவுளே, நீயே கஞ்சத்தனமா வாரத்துல ஒரே ஒரு சண்டே தான் கொடுத்துருக்க, அதே சரளா இப்படி பறிக்கிறது எந்த விதத்துல நியாயம்?
2: அங்க என்ன புலம்பல்? என்னங்க, பேஸ்டும் பிரஷும் எடுத்து வச்சிருக்கேன், இப்ப வரீங்களா?
3: அப்படியே நீயே பல் தேய்ச்சறேன்.
2: விளையாடாதீங்க.
3: சரி சரி வரேன். சண்டேல யாரையும் 9 மணிக்கு குறைஞ்சி எழுப்ப கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டமே போடணும்.
2: அதெல்லாம் அப்புறம் போட வைக்கலாம், இப்ப சீக்கிரம் வரீங்களா இல்லையா?
3: இரு இரு இரு வரேன். 9 மணிக்கு முன்னால எழுப்புறவங்கள கடுமையா தண்டிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்.
2: என்னது?
3: வந்துட்டேன் வந்துட்டேன். சொல்ல போனா சண்டேனா சூரியனே 9 மணிக்கு முன்னாடி உதிக்க கூடாது.
2: இப்ப வர போறீங்களா இல்லையா? உங்களைதான் கேக்குறேன், வரீங்களா இல்லையா?
3: என்ன பண்ணுவேன்,
2: உங்க தலையில ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவேன்.
3: அஜுஜோ அம்மாலாம் பண்ணாத, ஏதோ வந்துடுறேன்.
4: அம்மா சரளம்மா,
2: இதோ வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன செந்தாமரை இவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு வந்துட்ட?
4: 2 வீட்ல ஊருக்கு போய்க்கிறாங்கம்மா, அதான் சீக்கிரம் வந்துட்டேன்.
2: இத பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வேலையும் ஆகல, அதனால நீ அவசரப்படுத்த கூடாது, கொஞ்சம் நிதானமா வா.
4: மா அப்ப வெட்டியா இருக்கணும்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
2: நீ வெட்டியா உட்காந்துருப்பியோ வெட்டாம உட்காந்துருப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, போயிட்டு கொஞ்சம் மிருத்து வா. இல்ல இங்கேயே உட்காந்து டிவில சீரியல் பாத்துட்டு அதுக்குள்ள வேலையை முடிச்சிடுறேன்.
4: அதெல்லாம் ஒன்னும் வேணாமா, நான் போய் நம்ம கன்சுவா கண்டுக்கின்னு வரேன்.
2: கன்சுவா? அது யாரு?
4: அதாம்மா பக்கத்து தெரு கோயில்ல மோயா நீல தும்பிக்கையோட குந்திக்கினுக்கிறாரு.
2: ஓ புள்ளையார சொல்றியா?
4: நான் வரதுங்காட்டியும் உன் வேலையெல்லாம் முடிச்சிருமா, இல்லாங்காட்டி பெஜாரா போடும், வரட்டா?
2: என்ன இப்படி அழுத்துக்கிட்டு போற? ஞாயிற்றுக்கிழமை இப்படி அவசரப்படுத்தினா எப்படி?
3: சரளா, நானும் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன், இது ரொம்ப அநியாயம். உனக்கு ஒரு நியாயம், செந்தாமரிக்கு ஒரு நியாயமா?
2: என்ன சொல்றீங்க?
3: ஞாயிற்றுக்கிழமை அவசரப்படுத்த கூடாதுன்னு செந்தாமரை கிட்ட சொல்றேன், ஆனா பாதி தூக்கத்துல நீ எழுப்பி அந்த

0: இருக்கு இந்த வேலை இருக்குன்னு அவசரப்படுத்துறியே.
1: அதுவும் இதுவும் ஒண்ணாங்க, இது வீட்டு வேலைங்க.
0: அது மட்டும் வீட்டு வேலை இல்லாம காட்டு வேலையே.
1: இப்படி வெட்டியா கேள்வி கேட்டது போதும், உள்ள வந்து சீக்கிரம் காஃபியை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வேலையா ஆரம்பிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க?
0: இல்ல, உன் கையில சாட்டா இருக்கான்னு பாக்குறேன். சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சாட்டையாலே அடிச்சு சிங்கத்தையும் புலியும் வேலை வாங்குவானே, அதே மாதிரிதான் இப்ப பண்ற.
1: சரி சரி சரி, என்ன வர்ணிச்சது போதும், முதல்ல எழுந்துருங்க, வேலையை ஆரம்பிங்க.
0: சரளா, உனக்கு ஒரு பெரிய தத்துவம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அருமையான தத்துவம்.
1: அப்படியா? அப்படி என்ன தத்துவம்?
0: அப்படி கேளு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஆண்டவன் ஆண்களுக்கு கொடுத்துட்டு வரப்பிரசாதம். ஆண்கள் வாரம் முழுக்க களைச்சு போய் வராங்கல்ல, அந்த களைப்பை போக்கிக்க ஒரு சந்தர்ப்பமாக தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவன் படைச்சிருக்கிறான். இதை நான் சொல்லணுமா, பெரிய பெரிய மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா?
1: அப்படியா? எனக்கு தெரியாது.
0: எனக்கே இப்பதான் தெரியும்.
1: என்னது?
0: இல்ல இல்ல, உனக்கு தெரியாதுங்கறத இப்பதான் எனக்கு தெரியுங்கற சொல்ல வந்தேன்.
1: எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா இன்னொரு தத்துவம் தெரியும்.
0: அப்படி என்ன தத்துவம்?
1: ஆம்பளைங்க வாரம் முழுக்க ஆபீஸ்ல உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சுதந்திர தினம், குடியரசு தினம், பொங்கல், தீபாவளின்னு நிறைய லீவ் அவங்களுக்கு கிடைக்குது.
0: அதுக்கு என்னப்போ?
1: ஆனா பெண்கள் வருஷம் முழுக்க வீட்டுல மாடா உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் கிடையாது, பொங்கல் தீபாவளின்னு லீவும் கிடையாது. சொல்ல போனா அவங்களுக்கு அன்னைக்குதான் ஓவர் டைம் வேலை பார்க்கணும். ஆக பெண்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. இத நான் சொல்லலங்க, இவ்ளோ பெரிய தத்துவத்தை பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க.
0: அப்படியா? எனக்கு தெரியாதே.
1: எனக்கே இப்பதானே தெரியும்.
0: என்னது?
1: உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும்.
0: என்ன பேசுற நீ? ஆபீஸ்ல வேலை பண்றதும் வீட்டுல வேலை பண்றதும் ஒன்னா? ஆபீஸ்ல மூளைய கசக்கி புழியும், எவ்வளவு டென்ஷனை சந்திக்கணும் தெரியுமா? கீழே இருக்கிறவங்க வேலை பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட போராடணும், பாஸ் வேற தலைமையில் ஏறி நிப்பாரு, அவரை சமாளிக்கணும், கிளைண்ட்ஸ் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எரிச்சல் படாம பதில் சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். இதுக்கு நடுவில் அப்பப்போ யூனியன் பிரச்சனை வேற, அதை உடனே கவனிக்கலனா ஆபீஸே ஸ்தம்பிச்சு போயிடும். இவ்வளவு பிரச்சனைகள் ஆபீஸ்ல தெரியுமா உனக்கு? இதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் கொடுத்து லீவ் கொடுக்குறாங்க.
1: கரெக்டுங்க, நீங்க சொல்றது தான் கரெக்ட். ஆபீஸ்ல கடுமையா தான் உழைக்கிறீங்க, ஆனா பாருங்க வீட்டுல நாங்க உடம்பு முடியுதோ முடியலையோ அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்து பால் வரலன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணி, காலையில காஃபி சாப்பிடலனா உங்க மூடு ஆஃப் ஆயிடும் பாருங்க, அப்புறம் டிஃபன் பண்ணி காய்கறி நறுக்கி சமையல் பண்ணி உங்களுக்கு டப்பா கட்டி கொடுத்து, இதுக்கு நடுவுல 1008 phone calls, அது வேணுமா இது வேணுமான்னு, அப்புறம் துணியை துவச்சி செந்தாமரம் வரலன்னா 10 பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு பெருக்கி துடைக்கிறது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு துணியை காய போட்டு அது காஞ்சபுரம் மடிச்சு வச்சு, அப்பப்பா மளிகை கடைக்காரரு, பேப்பர் காரரு, கேபிள் காருன்னு இவங்களெல்லாம் டீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வர விருந்தாளியும் கவனிச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு போறது தான்.
0: அடிக்கிட்டே போற?
1: இல்லங்க, வீட்டுல நாங்களும் இவ்வளோ வேலை விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் லீவ் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா?
0: ஏதோ வீம்புக்கு பேசுறனே, நீ சொல்ற வீட்டு வேலைகளா விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சுலபமா பண்ற வேலைகள். ஆனா ஆபீஸ் வேலைகளை சமாளிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்.
1: நீங்க சொல்றது தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆபீஸ் வேலை மாதிரியே வீட்டு வேலையை சமாளிக்கிறதும் கஷ்டம் தாங்க.
0: ஒத்துக்க முடியாது, ஆபீஸ் வேலை தான் கஷ்டம்.
1: நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? ஒரு டீல் வச்சுப்போமா?
0: டீலா?
1: சரி, சவால்னே வச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன், சமையல்ல இருந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னீங்களே விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு ரொம்ப சுலபமா பண்ற வீட்டு வேலைகள், அத நீங்களே சமாளிங்க பாப்போம்.
0: என்னால முடியாதுன்னு நினைச்சியா?
1: நான் எங்க அப்படி சொன்னேன், கண்டிப்பா உங்களால முடியும். அத நிரூபிச்சு காட்டுங்க. இன்னைக்கு முழுக்க நான் எதுலயும் தலையிட மாட்டேன். வீட்டுல யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க தான் சமாளிக்க போறீங்க. என்ன சொல்றீங்க?
0: ஓகே ஓகே, சவால நான் ஏத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: என்ன கண்டிஷன்?
0: நான் சவால ஜெயிச்சா இனிமே ஞாயிற்றுக்கிழமையிலயோ லீவ் நாள்லயோ என்ன 9:30 மணிக்கு முன்னாடி எழுப்பவே கூடாது. வீட்டுல இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணு ஆர்டர் பண்ண கூடாது.
1: அவ்வளவுதானே கண்டிஷனுக்கு? நானும் ஓகே. அதே சமயத்துல எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு.
0: என்னது?
1: நான் சவால ஜெயிச்சா இனிமே வாரம் ஒரு நாள் கண்டிப்பா

0: எனக்கு வீட்டு வேலையிலேருந்து லீவ் கொடுத்தே ஆகணும்.
1: ஓகே ஓகே. ஆனால் பாவம், உனக்கு வாரம் ஒரு நாள் லீவ் கிடைக்கவே போறதில்ல.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: சவாரில கண்டிப்பா நான் தானே ஜெயிக்க போறேன்.
0: சரி சரி, ஆல் தி பெஸ்ட்.
1: எனக்கே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. போனா போறது. உனக்கும் ஆல் தி பெஸ்ட்.
0: ஓ, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு?
2: அம்மா அம்மா,
1: கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, அடுப்புல கறி போட்டிருக்கிறேன், கிளறி கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, யார்ப்பா நீ?
2: அம்மா இல்லைங்களா?
1: ஏன், அம்மா கிட்ட தான் பேசுவீங்களோ, எங்ககிட்டலாம் பேச மாட்டீங்களோ?
2: அது இல்ல.
1: யார்ப்பா நீ?
2: பேப்பர் கடைக்காரருங்க.
1: அதான் காலையிலே பேப்பர் பையன் போட்டு போயிட்டானே.
2: அதுக்காக வரல, போன மாசம் பேப்பருக்கு காசு வாங்க வந்திருக்கேன்.
1: காசா?
2: என்ன காசான்னு கேக்குறீங்க? நீங்க அம்மாவை கூப்பிடுங்க.
1: அது என்ன அம்மாவை கூப்பிடுறது? அதெல்லாம் கிடையாது, எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு.
2: சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இந்தாங்க பேப்பர் பில்லு, 320 ரூபா.
1: 320 ரூபாயா?
2: ஆமா சார், அம்மாவுக்கு தெரியும், நீங்க அம்மா கிட்ட கேளுங்களேன்.
1: மறுபடியும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும்.
2: சரிங்க, உங்ககிட்டயே பேசுறேன், பணத்தை எடுங்க.
1: இந்த பாரு, அது எப்படி 320 ரூபான்னு எனக்கு தெரிஞ்சாவணும்.
2: தினம் இங்கிலீஷ் தமிழ்னு ரெண்டு பேப்பர் வாங்குறீங்க, அதான் 320 ரூபா.
1: போன மாசம் 3 நாள் பண்டிகை லீவு, அன்னைக்கெல்லாம் பேப்பர் வரல, அதுக்கெல்லாம் காசை கழிக்கணும். கழிக்காம அப்படியே பில்ல போட்டா எப்படி?
2: அது வந்துங்க.
1: நான் யார் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல கோடி கோடியா பணம் பரவும், அங்கேயே 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன், என்ன யாராலும் ஏமாத்த முடியாது.
2: சரிங்க.
1: என்ன சரிங்க? நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன், 2 நாள்னா கிட்டத்தட்ட 9 ரூபாய். அந்த 9 ரூபாய சம்பாதிக்க நான் எவ்வளவு மூளைய கசக்கி பிழிஞ்சு உழைக்கிறேன் தெரியுமா?
2: இல்ல சார், அம்மா
1: அம்மாவது அப்பாவது அதெல்லாம் தெரியாது. 9 ரூபாய் கழிச்சாதான் உனக்கு பணம் தர முடியும், இல்லைனா இடி ஏமாத்துறதுக்கு உன் பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏமாத்து போயிருவி. அதோட
2: சார், அந்த பில்ல கொண்டாங்க.
1: அந்த பயம் இருக்கட்டும், இந்த பிடி பில்ல மாத்தி கொடு.
2: மாத்தி கொடுக்கறதா? நான் அம்மா இருக்கும்போது வந்து பில்ல கொடுத்து பணம் வாங்கிக்கிறேன். மேட்ரு புரியாம பெருசா பேச வந்துட்டாரு ஆடிட்டர்.
1: ஐயோ, என்ன இப்படி மரியாதை எல்லாம் பேசிட்டு
0: போறான்? அவன் பில்ல நீட்டா பணத்தை கொடுக்க வேண்டியது தானே?
1: அவன் இஷ்டத்துக்கு பில் போட்டு நம்மள கொள்ளையடிப்பான், அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு இது. இப்படி கணக்கு பார்க்காம எல்லாருக்கும் அள்ளி வீசறதுனாலதான் நம்ம பட்ஜெட்ல துண்டு விழுந்து மாச கடைசியில விழி பிதுங்க வேண்டியதா இருக்கு.
0: பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா?
1: பெருசா என்ன பேச போற?
0: பேப்பர் கடைக்காரு ஏற்கனவே என்கிட்ட வந்து பேசியாச்சு, பேப்பர் போடாத நாளுக்கெல்லாம் பணத்தை கழிச்சுதான் அவர் பில்லு போட்டு கொடுத்திருக்காரு. அன்னைக்கே காசு கொடுத்துருப்பேன், ஆனா சில்லற இல்ல, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டாரு. அது மட்டும் இல்லங்க, நீங்க சொன்ன மாதிரி 9 ரூபாய் இல்ல, தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 18 ரூபாய் கழிச்சிருக்காரு. உங்க ஆபீஸ்ல 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை யாரால ஏமாத்த முடியும்? இதெல்லாம் ஏமாத்துறோம்.
1: சரி சரி சரி, அந்த பேப்பர்காரன் இதை எங்கிட்ட சொல்லிக்கலாம்ல?
0: அவரு எங்க பேச விட்டீங்க? ஏதோ எல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி விடாம அவனை கத்திட்டு இருந்தீங்க. உங்க ஆபீஸ்ல கத்தி வேலை வாங்கலாங்க, ஆனா இங்க வீட்டுல கத்தினா வேலைக்காகாது, கத்தாம சாதுரியமா பேசிதான் வேலை வாங்கணும்.
1: ஓ, எனக்கே பாடம் எடுக்கிறியா? எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு முழுக்க லீவுன்னு தானே சொல்லியிருக்க, அப்ப வாய மூடிக்கிட்டு பேசாம உட்காரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னது இப்படி மூக்க உறிஞ்சற?
0: இல்லங்க, ஏதோ தீர வாசனை வரல.
1: நான் சொன்ன மாதிரி சாமர்த்தியமா வீட்டு வேலைகளை கவனிக்கிறேனே, அதை பார்த்து உன் வயிறு எரியுது, அதுதான் அந்த தீஞ்ச வாசனை.
0: இல்லங்க, கிச்சன்ல இருந்து தான் அந்த தீஞ்ச வாசனை வருதுன்னு நினைக்கிறேன்.
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது எப்படி கிச்சன்ல இருந்து? ஐயோ,
0: எங்க ஓடுறீங்க? என்னங்க என்னங்க என்ன ஆச்சு?
1: இல்ல சொல்ல, அது வந்து அடுப்புல கோஸ் கறி வச்சிருந்தேனா?
0: ஆமா, அதுக்கு என்ன இப்போ
1: கறி? நிஜமாவே கறியா எடுத்து பேப்பர் காரோட பேசிக்கிட்டு இருந்ததுல அடுப்புல வச்சிருந்த கறிய மறந்தே போயிட்டேன்.
0: என்னங்க நீங்க இப்படியா மறந்து போவீங்க? அடுப்புல வேலை பண்ணும் போதுதான் இப்படிதான் பேப்பர் காரு, பால் காரு, கேபிள் காருன்னு எல்லாரும் வருவாங்க, எல்லாத்தையும் சமாளிக்கணுங்க.

0: என்ன சாமர்த்தியம்?
1: போதும் போதும், நிறுத்து. வந்து வேணும்னு தான் கோஸ்கரிய தீய விட்டேன். தீய விட்ட கோஸ்கரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ அப்படியா? முதல்ல உங்க முகத்தை தொடச்சிக்கங்க.
1: எதுக்கு?
0: ஹசடு வழியுது.

0: சரளம்மா சரளம்மா, கன்ஸுக்கு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அலங்காரம் பண்ணிக்கிறாங்கம்மா, நீயும் போய் கண்டுகிடுவா. சரி, வேலையை ஆரம்பிக்கலாமா?
1: நோ நோ நோ நோ நோ, இப்பெல்லாம் நீ வேலை பண்ண முடியாது. சமையல் வேலையை இன்னும் முடியல, அப்புறம் தான் பாத்திரம் போட முடியும். போயிட்டு அப்புறம் வா, அப்புறம் வா.
0: சார், அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சார், இன்னைக்கு எனக்கு வேற வீட்டில் வேலையே இல்லை.
1: அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எங்க வீட்டில் இப்போ நீ வேலை பண்ண முடியாது.
0: நீங்க சரளம்மாவை கூப்பிடுங்க, நான் அவங்க கையில பேசிக்கிறேன்.
1: என்ன பெரிய சரளம்மா, இந்த வீட்டில் நான் சொல்றதை நீ கேட்கணும்.
0: என்ன சார் இவ்வளோ ரஃப்பா பேசுறீங்க, அதெல்லாம் முடியாது சார்.
1: நீ என்ன இப்படி எழுந்து பேசுற, கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல.
0: முடியாது சார், ஓனுனா இப்பயே வேலையை முடிச்சுக்கின்னு போறேன், அதுவும் சரளம்மாக்காக. வானானா நான் என் வீட்டுக்கு போயினே இருக்கேன்.
1: அதெல்லாம் வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போகவே முடியாது. ஆமா, வேலை பண்ணாம சம்பளம் மட்டும் வாங்கலாம்னு பாக்குறிய? விடமாட்டேன், விடமாட்டேன்
0: சார். என்ன சார் ஏமாத்து வேலை, அது இதுன்னு கூவுற?
1: இத பாரு, வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போக முடியாது. வெயிட் பண்ணி வேலையை முடிக்கிற.
0: முடியாது சார். சார் என்ன பஜாரன ஆளாகிறிய, இதுக்கு ஏன் புருஷனே தேவலாம் போலகுதே. நீ தர மாட்ட, பாவ சரளம்மா உன்னை எப்படிதான் சகிச்சுக்குதோ. நான் வாரேன், எங்க வர்றது, நான் என் வீட்டுக்கு போறேன் போ.
1: என்ன
2: உங்க ஆபீஸ்ல குடுக்கற மாதிரி மெமோ கொடுக்க போறீங்களா, இல்ல வேலையை விட்டு அவளை தூக்க போறீங்களா?
1: நான் எதையோ பண்றேன், உனக்கு என்ன?
2: இல்லங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி நான் செந்தாமரை கிட்ட பேசணும்ல.
1: நீ ஒண்ணும் பேச வேண்டாம், வேலை பண்ண முடியாதுன்னு போயிட்டா போகட்டுமே. இவ இல்லைன்னா உலகமே அஸ்தமிச்சு போயிடுமா?
2: உலகம் அஸ்தமிச்சு போயிடாதுங்க, ஆனா சமையல் அறையில சிங்க்ல பாத்திரம் குவிஞ்சு போயிடும். எனக்கு வேற லீவ் கொடுத்துட்டீங்க, பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவம், எல்லா பாத்திரத்தையும் நீங்க தானே தேய்ச்சு கழுவணும். வீட்டை கூட்டுறது கூட அப்புறமா பண்ணிக்கலாம். என்ன, வீடு முழுக்க ஒரே தூசியா இருக்கும், தூசுல நடந்தா கைகாலாம் அரிக்கும், பரவாயில்லையா?
1: எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்.
2: சரிங்க, சமையல் ரெடியா? வயித்த ரொம்ப பசிக்குதுங்க.
1: வயித்த பசிக்காம கைகால பசிக்கும், எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ண, இப்பதான் ஜவ்வரிசி சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு.
3: யார்
1: பாணி, உனக்கு என்ன வேணும்?
3: சார், மளிகை சாமான் கொண்டு வந்திருக்க சார்.
1: நான் மளிகை சாமான் எதுவும் கேட்கலையே.
2: சரி சரி, இருங்க இருங்க இருங்க, நான் தான் மாச மளிகை சாமானை ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை சரி பார்த்து வாங்கணும்ல.
1: நோ, டோன்ட் இன்டர்ஃபியர், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம உட்கார்.
3: சார், என்னங்க சார் லிஸ்ட்டு?
1: என்னது லிஸ்ட்டு
3: சார்? சாமான் லிஸ்ட்டு சார், ஒவ்வொன்றா படிங்க, சரி பார்த்துக்கலாம்.
1: என்னப்பா இது, என்னமோ கோழி கறிக்கிற மாதிரி இருக்கு, ஒன்றும் புரியலப்பா, என்னது இது?
3: தமிழ் தான் சார், நல்லா பாருங்க.
1: தமிழா? ஓ, தமிழா? ஆமா, இது என்ன ஊப்பா காப்பா பாப்பா ஊக்கும், இதெல்லாம் எங்க விட்டு சாமானு இல்லையாப்பா, வேற யாருக்கோ போக வேண்டியது இங்க கொடுத்துருக்குற.
3: சார், இந்த வீட்டு சாமான் தான்
1: சார். நான் ஊப்பா பீப்பாலாம் ஆர்டர் பண்ணல
3: சார். ஊப்பானா உளுத்த பருப்பு, காப்பானா கள்ள பருப்பு,
1: பாப்பானா
3: பாசி பருப்பு சார்.
1: மாட்டிக்கிட்டேன், இந்த பாரு வசமா மாட்டிக்கிட்டேன்.
3: என்ன,
1: நீ கொடுத்த லிஸ்ட பாரு, முதல்ல ஒரு ஊப்பா, அதாவது உளுத்தம் பருப்புக்கு பில் போட்டிருக்க. ஓகே, இங்க பாரு, மறுபடியும் கீழே அங்க ஒரு ஊப்பாக்கு பில் போட்டிருக்கியே, இப்படி ஃப்ராட் பண்ணி எங்களை கொள்ளையடிக்கலாம்னு பாக்குறியா? விடமாட்டேன், விடமாட்டேன். நான் யார் தெரியுமா
3: சார்? அந்த பில்ல கொஞ்சம் கொடுங்க.
1: என்ன
3: கொடுங்க சார்? நீங்க சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது ஊப்பா, அப்படின்னா உளுத்தம் பருப்பு தான், ஆனா கீழே இருக்கிறது ஊப்பா இல்ல உப்பு. ஊப்பாவுக்கும் உப்புக்கும் வித்தியாசம் தெரியல சார் உங்களுக்கு?
1: நினைச்சேன் அது உப்பா தான் இருக்கும் நினைச்சேன், ஏன்னா விலையில வித்தியாசம் இருக்கு. இனிமே இது போல பில்லெல்லாம் கூடாது, உலகமே மாறிட்டு இருக்குப்பா. இனிமே தெளிவா கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு வேணும், இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், உங்க பேர்ல ஆக்ஷன் எடுத்து உங்க கடையை சீல் வைக்க ஏற்பாடு பண்ணிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் யார் தெரியுமா?

0: சார் அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
1: எதுக்கு எதுக்கு எதுக்கு?
0: கொடுங்க சார் சொல்கிறேன்.
1: என்ன மளிகை சாமான்கள் பையோட கிளம்புறானவன்? டேடே நில்லுடா நில்லுடா
0: சார், எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறேன்.
1: அதெல்லாம் முடியாது. எங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் கொண்டு வந்தாச்சு, அதை வச்சுட்டு போ.
0: முடியாது சார், முடியாது. எப்போ எங்கள் கடையை சீல் வைக்கிறத பற்றி பேசுனீங்களோ, இனிமேல் நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மேற்கொண்டு எதா இருந்தாலும் எங்கள் முதலாளிகிட்ட வந்து பேசிக்கோங்க.
1: என்ன முதலாளிகிட்ட பேசுங்க? நான் யார் தெரியுமா?
2: எங்க எங்க எங்க கொஞ்சம் சும்மா இருங்க.
1: என்ன என்ன சும்மா இருக்கிறது? நான் யாருன்னு உனக்கு காட்ட போறேன்.
0: நீங்க யாராவது இருங்க சார், அதை பத்தி நான் இருக்கிற ஓகேவா?
1: ஆஃப்டர் ஆல் கடையில் வேலை செய்யற பையனு உனக்கு இவ்வளவு திமிர?
2: ஏங்க சும்மா இருங்களேங்க.
1: நீ சும்மா இரு, மணிகை சம்பளம் எடுத்துட்டு
0: போறேன் ஆனா ஒண்ணு சொல்லிட்டு போறேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்.
2: என்னங்க நீங்க அவனை இப்படி விரட்டி அனுப்பிச்சிட்டீங்க? மளிகை சாமான்லாம் எடுத்துட்டு போறான் பாருங்க.
1: நான் விரட்டி அடிச்சதுதான் உனக்கு தெரியுதா? அவன் தப்பு தப்பா நடந்துகிட்டது தெரியலையே.
2: மளிகை சாமானை எடுத்துட்டு போயிட்டான், இப்ப என்ன பண்ண போறீங்க?
1: உலகத்துல இவன் கடையை விட்டா வேற கடையே கிடையாதா? அதான் இப்ப தெருக்கு தெரு சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்களே, போய் வாங்கிட்டா போச்சு.
2: தாராளமா வாங்குங்க, 2000-3000 அதிகம் செலவு பண்ணுவீங்க. ஏற்கனவே பட்ஜெட்ல துண்டு வேஷ்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே பாத்துக்கங்க. இதுல நான் தலையே இட மாட்டேன். இந்த ஒரு நாள் கூத்துலயே இவ்வளோ கலாட்டாவா?
1: இது கலாட்டா இல்ல, தப்பு தப்பா நடக்கிறத சரி பண்றேன், சிஸ்டம் சரி பண்றேன்.
2: இத பாருங்க.
1: எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நானே சரி பண்றேன்.
0: வேண்டும் வேண்டும்
3: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
0: வேண்டும் வேண்டும்
3: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
0: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
2: என்னங்க அங்க என்ன சத்தம்?
1: என்ன கேட்டா நான் இங்கதானே இருக்கேன். வேண்டும் வேண்டும்
3: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
0: வேண்டும் வேண்டும்
3: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
2: பாத்தீங்களா, நீங்க மன்னிப்பு கேட்கணுமாமே.
1: நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்?
2: என்ன கேட்டா நானும் இங்கதானே இருக்கேன், நீங்களே வெளியில போய் பாருங்க.
3: மன்னிப்பு கேட்கலன்னா விடமாட்டோம்.
1: நிறுத்துங்க,
3: முன்னால ஆயிரக்கணக்கா எங்க ஆளுங்க வந்து நிப்பானுங்க. என்ன சரிதானா?
0: நிக்கிறது மட்டும் இல்ல, கோஷம் போடுவாங்க, தர்ணா பண்ணுவோம், போலீஸ் வரும், அப்புறம் எல்லா மூலையிலயும் ஸ்பீக்கரை போட்டு மைக் செட்ல வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும்.
3: வெளியில
1: மைக்லயும் உங்களால முடிஞ்சத பாத்துங்க.
0: இன்னும் எண்ணி 10 நிமிஷத்துல இன்னும் நடக்குது மட்டும் பாருங்க. ஏகா வாக்க போலாம்.
3: வரண்டா தம்பி, செல்லுல ஒரே ஒரு மிஸ்டிக்கால் அவ்வளவுதான். தலையெழுத்து ஒரே கிருகலாக்குது போல இருக்குதே, வாடா போலாம்.
1: போங்கடா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.
2: என்னங்க நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. நீங்க மட்டும் மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்லாம போயிருக்கும் பாருங்க.
1: என்ன எனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லைன்னு நினைச்சியா? என்னால மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது.
3: சரளம்மா சரளம்மா
2: வந்துட்டேன். சேர்ந்தாமரே
3: சரளம்மா, எல்லார் வீட்லயும் வேலை முடிச்சுட்டேன், உங்க வீட்டுல மட்டும்தான் பாக்கி.
2: சேர்ந்தாமரே ஒரு அரை மணி நேரம் அப்படி உட்காந்து டிவிய பாரு, இல்ல உன் கன்சுவை 4 சுத்திட்டு வா, அதுக்குள்ள அடுப்புல இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிடும்.
3: என்னம்மா நீ, இன்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போய் பசங்களை கவனிக்கலான்னு பார்த்தேன்.
2: அடடா, பசங்கன்னு சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது, உன் சின்ன பையனுக்கு டியூஷன் கேட்டிருந்தல்ல, பக்கத்து தெருவில் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி தராங்களாம். உன் பையனை அங்கே சேர்த்து விட்டுரு, நான் வேணா கூட்டிட்டு போறேனே.
3: அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, அவன் நல்லா படிச்சு வரணும், அதான் எனக்கு வேணும். சரி சரி, நீ பொறுமையா வேலையை கவனி, ஆற நம்பர் அம்மா கூப்பிட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு வர.
2: சரி செந்தாமர, நீ போயிட்டு வா.
0: மா, இந்த டூத் பேஸ்டும் ஹேர் ஆயிலும் லிஸ்ட்ல விட்டு போயிருந்து சொன்னீங்களே.

0: இந்தாங்கம்மா.
1: ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அடடா, உன்னை இந்த வெயிலில் வர வச்சிட்டேன். கொஞ்சம் மோர் சாப்பிட்றியா?
0: அதெல்லாம் எதுக்குமா, இதெல்லாம் வேணாம்மா. உங்களுக்கு எப்போ என்ன வேணாலும் ஒரு ஃபோன் போடுங்க, வந்து உடனே
1: கொடுத்துட்றேன். எதுக்கு மறுபடியும் மறுபடியும் இப்படி அசிங்கமா சிரிக்கிறீங்க?
2: சரளா, நான் சொன்ன போது நீ நம்பல, இப்ப அது நடந்திருக்கு.
1: என்ன சொன்னீங்க, என்ன நடந்துருச்சு?
2: ஏதோ நான் மன்னிப்பு கேட்கணும், கும்பல கூட்டுவோம், அது இதுன்னு மிரட்டிட்டு போனாங்களே செந்தாமரையும் இந்த மளிகை கடைக்கார பையனும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல, ஆனா நீ நம்பல. இப்ப பாத்தியா, இப்ப பாத்தியா, அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம எனக்கு பயந்து திரும்பி வந்திருக்காங்க.
0: என்னது, உங்களுக்கு பயந்தா?
2: ஆமா, எனக்கு பயந்து தானே பொட்டி பாம்பா அடங்கி வந்திருக்கிறீங்க.
0: ஆடச்சி, நாங்க வந்திருக்குது அம்மாவுக்காக, அவங்க வார்த்தைக்காக, உங்களுக்காக இல்ல.
2: என்ன சொல்றீங்க?
0: நானும் செந்தாமரை அக்காவும் சொன்ன மாதிரியே இங்க ஆளுகளை கூட்டிட்டு வந்து கோஷம் எழுப்பி உங்களோட வழி பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனா சரளம்மா தான் எங்ககிட்ட வந்து பேசி எங்களை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க மட்டும் வந்து பேசி இருக்கலன்னா இந்நேரம் உங்க கதை கண்டல் தான். சரளம்மாவால நீங்க தப்பிச்சிங்க.
2: டேய், இது என்னடா புது கதை?
0: இது கதை இல்லை, நிஜம். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இனிமே அனாவசியமாக எந்த மேட்டர்லையும் வேணாம், எங்கள் மேட்டரில் தலையிடாதீங்க. நாங்கள் அம்மா கிட்ட டீல் பண்ணிக்கிறோம், வாட்டா.
2: எதுக்கு போய் சிரிக்கிறேன்? எதுக்கு எதுக்கு
1: சிரிக்க கூட உங்கள் பர்மிஷன் கேட்கணுமா?
2: தெரியும் நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு, தெரியும். செந்தாமரை மளிகை கடைக்கார பையன் அவங்க காலில் வந்து சரண்டர் ஆகி எனக்கு எதிராக இப்படியெல்லாம் பேச வச்சிருக்க, இதனால ஜெயிச்சிட்டோம்னு மனசுல ஒரு நினைப்பு வேற, அதானே?
1: இதை பாருங்க, நான் யார் காலிலையும் விழல, யார்கிட்டயும் சரண்டரும் ஆகல.
2: நீ சரண்டர் ஆகாம தான் இப்படி பேச போறானுங்களா?
1: அப்படி ஏன் பேசினான்னு நீங்க தான் அவங்க கிட்ட கேட்கணும்.
2: அதான் சொல்லிட்டேனே, நீ அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசிட்டேன்னு, அதாவது சரண்டர் ஆயிட்டேன்னு.
1: சரண்டர் ஆகலங்க, அவங்களோட சங்கடத்தை புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு கோஷம் போட்டா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு உங்க ரெண்டு பேர் பேர்லயும் பிரச்சனைக்காரங்கன்னு முத்திர விழும். அப்புறம் இருக்கிற வேலை போறது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். வேலை கிடைக்கலனா எதிர்காலமே போய் குடும்பத்தோட நடுத்தருவுல நிக்கணும் அப்படின்னு புரிய வச்சேன். அவ்வளவுதாங்க, நிலைமைய புரிஞ்சுகிட்டு வழிக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே.
2: வந்து
1: இத பாருங்க, ஆபீஸ்ல நீங்க 100 பேரை திறமையா சமாளிக்கலாம். அவங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்டி வேலை வாங்கலாம். நல்ல வேறக்காரன்னு பேர் எடுக்கலாம். ஆனா ஆபீஸ் வேலை வேற, வீட்டு வேலை வேற. வீட்டுல நான் சந்திக்கிறதெல்லாம் அதிகமா படிக்காதவங்க, இல்ல படிப்பறிவே இல்லாதவங்க. அவங்க கிட்ட அவங்க வழியில போய் தாங்க வேலையை வாங்கணும். ரொம்ப கண்டிப்பாவும் இருக்க கூடாது, அதே சமயத்துல ரொம்ப இடமும் கொடுக்க கூடாது.
2: சரி சரி, கடைசியா என்னதான் சொல்ல வர?
1: வீட்டு வேலைங்கிறது ஷேரிங் தாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. இன்னும் சொல்ல போனா கணவன் எந்த உதவியும் செய்ய வேண்டாம், உதவி பண்ற மாதிரி சும்மா கொஞ்சம் பாவலா கட்டினா கூட போதும். அந்த சந்தோஷத்திலேயே மனைவி சலிப்பில்லாம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுதாங்க யதார்த்தம். அதனால என்னால முடியும் உன்னால முடியுங்கிற சவாலே தேவையில்லைங்க.
2: சரளா, என்ன மன்னிச்சிரு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு உனக்கு லீவ் விட்ட மாதிரி ஜென்மத்துக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இனிமே உனக்கு நோ லீவ், முழு தரம் செஞ்சினாலும் நீ ஆன் டியூட்டி, ஓகே?
1: அதுதான் இந்த சரளா கிட்ட நடக்காது.
2: என்னது,
1: வருஷத்துல உங்களுக்கு இவ்வளவு நாள் லீவுனு ஆபீஸ்ல கொடுக்கற மாதிரி எனக்கு இவ்வளவு நாள் லீவுனு நீங்க கொடுக்கணும்.
2: லீவா?
1: எதுவும் பேச கூடாது. இப்போ ஆடி பண்டிகை வரப்போகுது, என்ன பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க?
2: ஐயோ சரளா, அதெல்லாம் வேண்டாமே.
1: என்ன வேண்டாம், சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
3: வானொலி நாடக விழா 2026 இதுவரை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் SL நானு அவர்கள். நடிப்பு குடும்பத் தலைவராக அப்பா ரமேஷ், குடும்பத் தலைவியாக சி கற்பகம், வீட்டு வேலை செய்யும் செந்தாமரையாக வி உமா மகேஸ்வரி, மளிகை கடைக்காரராக பி ராமன், செய்தித்தாள் விநியோகிக்கும் நபராக பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பில் உதவி S நந்தினி, அமைப்பு K பவானி,

0: Jammu and Kashmir. Flood crisis deepens in Odisha. Relief and rescue operations in full swing. And Asmita Day clinches India's first ever judo gold at Commonwealth Games. Indian boxers Preeti Pawar, Jasmine Lamboria, Arundhati Chaudhary, Jadumani Singh and Ankush Pangal advance to final in their respective bouts. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் மற்றும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் மற்றும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மழைநீர் சேமிப்பு பத்தி முதல் பாகத்திலேயே நிறைய விஷயங்கள் பேசினோம்.
3: அதுல வந்து ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள் அப்படின்னு சொன்னோம்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மழைநீரை சேமிக்கிறதுடைய அவசியம் என்னன்னு புரிஞ்சிருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஆனா இப்ப இடைப்பட்ட காலத்துலதான் வந்து நம்ம வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இன்னொன்னு, இந்த நீர்நிலைகளை வந்து சரியா பராமரிக்காம போனதனுடைய விளைவுதான் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்றதுக்கு காரணமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. பருவநிலை மாற்றங்கள் எந்த அளவுக்கு மழை பொழிவை பாதிக்குது, மேலும் இந்த பருவநிலை மாற்றங்களுக்கே நம்மளுடைய மனிதனுடைய செயல்பாடுகள் தான் காரணமா?
4: ஃப்ளட்டிங் ஒன் ஆஃப் அன் எக்ஸாம்பிள். ஃப்ளட்டிங் வந்து இப்ப ரீசெண்டா கூட எல்லா இடங்களையும் பகிரங்கமா சொல்லப்பட்டது. இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இந்த சாயில் எரோஷனா இருந்தாலும் சரி, அதெல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர் தான். கிளைமேட் சேஞ்ச் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது, பட் அதுதான் உண்மைன்றது சொல்ல முடியாது. அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் தானே இப்போ நம்ம ஃபேஸ் பண்றது. நம்ம ஏதோ சென்னையில இருக்கோம், நம்ம உங்களால சொல்ல முடியுமா எப்ப மழை பெய்யுது எப்ப மழை இல்ல?
3: ஷார்ட் ஸ்பெல் எல்லாம் இப்ப நிறைய வந்துருது, நம்ம அன்எக்ஸ்பெக்டடா வந்து அதை பார்க்கிறோம்.
4: ஆமா, நான் நல்ல, நான் எனக்கு வயசு 33, 31 வரைக்கும் என் பர்த்டே அப்ப மழை பெஞ்சு, மார்ச் மாசம் மழை பெஞ்ச மாதிரி சரித்திரமே எனக்கு இல்லை. ஆனா கடந்த 2 வருஷம் என் பிறந்த நாள் அப்ப மழை பெஞ்சுது. இதை நான் பிளெஸிங்கா பாக்குறதா இல்ல வந்துட்டு இல்ல வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாக்குறதான்னு கூட எனக்கு தெரியல. சோ ஆப்வியஸ்லி கிளைமேட் சேஞ்ச் இஸ் தேர், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பாக்குறோம்ல கடந்த 10 வருஷம்
3: எதிர்பாராத காலத்துல பெய்யக்கூடிய ஒரு மழை.
4: ஆமா, சம்மர்ல எல்லாம் அழகா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நினைச்சு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல.
3: ஒன்னு பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்ய மாட்டேன்.
4: ஆமா, அது அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால். அட் த சேம் டைம் ரெயின்ஃபாலும் இல்லாத சிச்சுவேஷன்ஸும் 2019 கூட நடந்தது. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம தான் காரணம். அது எல்லா நம்மளுடைய சின்ன சின்ன பங்களிப்புகளா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸோட பெரிய பங்களிப்புகளா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் டிராபிக், வரக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ், இது எல்லாத்துமே ஒரு காம்பவுண்டட் எஃபெக்ட் தான். இட் ஹஸ் பிராட் அப் இயர். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. லாஸ்ட் 100 இயர்ஸ்ல மட்டும் 2-3 டிகிரி இன்க்ரீஸ் இருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 10 இயர்ஸ்ல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு ஃபேஸ் கம்ப்ளீட் கலாமிட்டி. அதுல இருந்து நிறைய நம்ம யோசிக்கவே முடியாத விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இதை தடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப யூரோப்ல எல்லாம் பாத்திருப்பீங்க, இன்டென்ஸ் கிளைமேட் சேஞ்சால வந்துட்டு அவங்களோட ரோட்ஸ் எல்லாம் கூட வந்து மெல்ட் ஆகுறது. ஸோ நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சால அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் இஸ் அன்டவுட்லி தேர், எஸ்பெஷலி டிராபிக்கல் ரீஜன். நம்ம இந்த கிளைமேட்டை ஃபேஸ் பண்றவங்க மான்சூன்ஸ் டிஃபர் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி ஷார்ட் ஸ்பெல்ஸ் பயங்கரமா இருக்கு, இன்டென்ஸ் ரெயின்ஃபால் இருக்கு, 30 நாள் பெய்யக்கூடியது வந்து 2 நாள்ல பெஞ்சு முடிஞ்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஃபிளட்ஸ் கிரியேட் ஆகுது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் ஒரு 30-40% வந்துட்டு வெளியே போறதை வந்து தடுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி சொன்னபடி கிளைமேட் சேஞ்ச் வந்து இருக்கு. இதுல நம்மளுடைய பங்களிப்புன்றது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அப்படின்றது தான் இருக்குமே தவிர்த்துட்டு, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அதுல இருந்து வரக்கூடிய எஃப்யூலன்ஸ், முடிஞ்ச அளவுக்கு கார்பனை வந்து கம்மி பண்றது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது இப்படின்ற விஷயங்கள் டெஃபினெட்லி ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன்.
3: நிச்சயமா, நீங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிங்கறதுனால உங்கள்ட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கான சோர்சஸ வந்து நம்ம நல்ல வகையில பயன்படுத்தணும் அப்படின்றது சாதாரணமாவே நமக்கே தெரிஞ்சிருக்கணும். ஆனா அரசு வந்து நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க, சூரிய சக்தியை பயன்படுத்துங்க, சோலார் போட்டுக்கோங்க, மழை நீரை சேமிச்சிருங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து பில்டிங்க்கு வந்து அப்ரூவல் வேணும்னாவே வந்து வீட்டுல கண்டிப்பா இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாம் இருந்துச்சு. அதுக்காக வந்து அப்ப கட்டாயமா அமைச்சாங்க. ஆனா சரியான முறையில அமைச்சாங்களான்றது தெரியல. எந்த அளவுக்கு மக்கள் வந்து இதுல கவனம் செலுத்தினாங்க கௌதம்?
4: குறிப்பிட்டு தமிழ்நாடு எடுத்துப்போமே, இங்க வந்து 2000 வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல இடங்கள் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு இப்போ இதை செயல்படுத்துற மூலியமா, இப்ப ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் சே ஒரு அபார்ட்மெண்ட்ல பண்றாங்க, கட்டும் போதே வந்து அந்த ஸ்கீம் வந்து கொடுத்துருவாங்க, வி ஹவ் இது ப்ரொவிஷன் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இஸ் இட் ஃபங்க்ஷனபிள் அப்படின்ற கேள்வி வந்து டெஃபினெட்லி கேட்டாகணும். அது ஃபங்க்ஷனபிள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசனுக்கு முன்னாடி வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஜியாலஜியில வந்து ஒரு ஒரு இடத்துலயும் வந்து வேற வேற ஃபில்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ரொம்ப கிளேயான ஏரியால வந்து வேற

0: ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து கார்பன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டஸ்ட் இருக்க இடத்துல வந்து இன்னும் கூட லெவல் ஆஃப் ஃபில்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுப்புகள் வந்து அதை வெரிஃபை பண்ணும். அப்புறம் வந்து இந்த செடி மண் மிச்ச ஃபார்ம் ஆஃப் டெப்ரிஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அதில் வந்து உட்காந்துரும். அதை எடுத்தாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளஷ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது ஏன் வைக்கணும்னா, சிலதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வெளியே போயிடணும், தென் அதுக்கப்புறம் திருப்பி உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி அது வந்து பார்க்கணும். தென் அப்புறம் ரீசார்ஜ் வெல் வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்றபடி டிசைன் ஆயிருக்கா இல்லையா, சின்ன குழி தோண்டிட்டு சின்ன ஒரு போர்வெல் போட்டுட்டு. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த மாதிரியான சிஸ்டமைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரீசார்ஜ் வெல் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி அந்த சாயில் கண்டிஷனுக்கு அது பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே. அண்ட் இது எல்லாமே மெயின்டெனன்ஸ், இந்த மெயின்டெனன்ஸ் ஸ்டிக் ஆயிருக்கா அப்படின்றதும் ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுற மூலியமா சென்னையில் எஸ்பெஷலி இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டில் வந்துட்டு ஃப்ளட்டிங்கை வந்து டெஃபினட்டாக பெரிய லெவலில் தடுக்க முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் முன்னெடுப்பாக எடுத்து பண்ணணும். அதுக்கு வந்து சுற்றுச்சூழல் கண்காணிப்பாளர் தான் வேணுன்றதில்ல, ஏய் நம்ம தண்ணியா, நம்ம தண்ணி நமக்கு வேணும், நமக்கு வீணாவது அப்படின்றத உணர்ந்தாலே போதும். இது கான்ட்ராஸ்டாக நிறைய ஆர்வலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வர தண்ணி அந்த ரெயின் வாட்டரை வந்து ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி கேன் கேனாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க.
1: இப்போ இங்கேயும் கூட அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா?
0: சிட்டியில இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேரே வந்துட்டு தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ இட், நான் உட்பட பண்ணிட்டு தான் இருக்காது. நீரின்றி அமையாது உலகம்னு சொல்லுவாங்கல்ல, நீர்நிலையின்றி அமையாது நீர் அப்படின்றது சொல்லுவாங்க. இதை டெஃபினெட்லி எல்லாருமே பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய மாற்றங்கள் உருவாக்க முடியும்.
1: நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ அரசு வந்து திட்டங்களை வந்து கொண்டு வந்து செயல்படுத்த முடியும், ஆனா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த புரிதலை வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ மரங்கள் வெட்டப்படுறதும் பிளாஸ்டிக் பயன்பாடும் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு காரணம்னு சொல்லலாமா? மழை வெள்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் ஒரு காரணம் தானே கௌதம்?
0: கண்டிப்பா, இட்ஸ் நாட் அ டைரக்ட் ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், மரம் வெட்டுறனால வந்து மழை பெய்யாது அப்படின்றதெல்லாமே வந்து ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன் கால்குலேஷன் என்ன ஆகும்னு சொல்றேன். இப்போ ஒரு மரம் வெட்டுற மூலியமா ஒரு அர்பன் ஏரியாவில் எடுத்துப்போம், மரம் எதுக்கு வெட்டுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு கட்டணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ மரத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா மண் இருக்கு, அண்ட் மரமே வந்து வாட்டர் ஸ்டோரிங் ஒரு சேனல் தான். அது மண்ணுக்கு மேலே கான்கிரீட் போட்டுறாங்க, ஸோ தண்ணி எப்படி உள்ள இறங்கும்? கான்கிரீட் இஸ் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் வெப்பன் ஃபார் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த அர்பன் ஏரியாஸில் இந்த சிக்கல் இருக்குது. ரூரல் ஏரியாஸில் மரம் வெட்டுறதுன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஸ்டில் அங்கே மேம்பாடு, ரோடு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ட்டு வரும்போது இந்த இதே விஷயங்கள் தான் நடக்கும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மரம் என்னவா ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் அப்சார்ப்ஷன் டூலாகவும் ஒரு வாட்டரை வந்து டைவர்சிஃபை டூலாகவும் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்டு ஃப்ளட்டிங்கை பயங்கரமாக தடுக்குது, அன்டவுட்லி ரொம்ப பெரிய லெவலில் வந்து தடுக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து மேஜர்லி இது பண்ணுறது. பிளாஸ்டிக் இன்னொரு புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜில் நிறைய வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ எதுக்கு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்டுறாங்க? நிறைய மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிறைய வரும், தண்ணி நிறைய இருக்கும்போது வந்துட்டு அந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் மூலயமா தான் வந்து கடலுக்கு போவோம் அப்படின்றதுக்கு தான் கட்டுறது. சரி, இங்கே அரசு வந்து இன்னொரு முன்னெடுப்பு கூட எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கங்கே போர்வெல் பிட் கட்டலாம், ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெஃபினெட்லி பண்ணலாம் இது. பட் ஸ்டில் கமிங் டு த பிளாஸ்டிக், இது இந்த பிளாஸ்டிக் ஸ்டெப்ல வந்து அவ்வளோ கிளாகிங் நடக்குது. இது வெறும் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ல மட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய கிளாகிங்க வந்து உருவாக்கிட்டே தான் இருக்கு.
1: இப்போ குப்பையவே வந்து தரம் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. எந்த அளவுக்கு வந்து தரம் பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்க நினைக்கணும்,
0: தண்ணியை சேமிக்கிறதுன்றது வந்து நமக்கு தானே முதல் பங்கு. வாட்டர் பெட் சீக்கிரமா இருக்கிற மூலயமா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி நிறைய சேவ் ஆகும், டப்புன்னு நல்ல தண்ணி மேல வந்து நல்லா புஷ் கொடுக்கும், கம்மியான மோட்டர் டைம்லயே வந்து உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். மோட்டர் வந்து நீங்க பெரிய ஹெச்பி போட தேவையில்லை, சின்ன ஹெச்பி இருந்தா போதும், கரண்ட்ல சேமிக்கலாம். இது எல்லாமே ஹிடன் ஃபேக்டர்ஸ். வாட்டரை வந்து திருப்பி ட்ரைனிங் கம்மி பண்றதுக்கு நீங்க சென்சார்ஸ் போடலாம், 1500 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். நீங்க வந்து சுவிட்ச் போடணும் ஆஃப் பண்ணுன்ற அவசியமே இல்ல, அதுவே பண்ணுவோம்,
1: ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும்.
0: நான் பண்ணி ஒரு 8 வருஷம் ஆகுது, நான் எவ்வளவு தண்ணி சேமிச்சிருக்கேன், எவ்வளவு நேரம் சேமிச்சிருக்கேன். 2 இயர்ஸ் ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் வரும். கரெக்டான எலக்ட்ரிக்கல் யூனிட் பண்ணீங்கன்னா மேபி அது கூட இருக்காது. இது பண்ணீங்கனாலே வந்து போதும். எங்ககிட்ட 2500 ரூபாய் இல்ல 3000 ரூபாய் இல்லனா நீங்க 2 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தண்ணியை வீணடிக்கிறீங்க, நீங்க எத்தனை வாட்டி போயிட்டு சுவிட்ச போட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கணக்கெடுத்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் விஷயமே இல்லைன்றது உங்களுக்கே தெரியும்.
1: இன்னொன்னு, இன்னைக்கு வந்து வாட்டர் கேனுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்றத யோசிச்சு பாக்கணும். ஒரு கேன் வாட்டர் வந்து எவ்வளவு கொடுத்து வாங்குறோம், ஒரு நாளைக்கு எத்தனை கேன் யூஸ் பண்றோம் அப்படின்லாம் பாக்கும்போது

0: அதுக்கு இந்த செலவே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம கிட்ட இருக்கத்தான் செய்யுது, இல்லன்ற விஷயமே கிடையாது. இப்ப நமக்கு சோர்சஸ் இருக்கு, அதே மாதிரி டெக்னாலஜியும் இருக்கு. இப்ப நீங்க சென்சார் எல்லாம் பத்தி சொன்னீங்க இல்லையா, டெக்னாலஜியும் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்கும்போது எந்த இடத்துல மக்கள் தவறு பண்றாங்க, இன்னும் எந்த விஷயத்துல எல்லாம் அவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: நமக்கு தான் சேமிப்பு இருக்கு அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பண்ணாம இருக்காங்கன்னா ஒரு சோம்பல் நின்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன அப்படின்றது அந்த தாட் ப்ராசஸ் தான். சி, ஒரு 50 இயர்ஸ் பேக் தண்ணி காசு கொடுத்து வாங்கலை, அதெல்லாம் ஓகே. பட் வாட்டரை பேஸ் பண்ணி தான் அவங்க லைஃப் லைனே இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய கொழு தத்தா கொழு பட்டியலாம் நீங்க எங்க பாத்தீங்கனாலும் ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் பக்கத்துல தான் அவங்களோட லைஃபே இருந்திருக்கும். அண்ட் அதுவே வந்து அவ்வளோ சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1000-2000 வருஷம் வந்து இந்த இடத்துல இருந்தா தண்ணி வந்து அதிகமா வரும், இந்த இடத்துல தண்ணி இருக்காது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ தண்ணிக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது வந்து நமக்கு தெரியாது. அதுவும் லாஸ்ட் 5-10 இயர்ஸ்ல பிறந்தவங்க வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ பெரிய லெவல்ல வந்து தண்ணிக்கு வந்து பாதிப்புகள் அர்பன் ஏரியாஸ்ல வந்து இது பண்ணிருக்க மாட்டாங்க. டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்தக்கப்புறம் ஆனால் நீங்கள் இன்னும் ஏதாவது குக்கிராமத்துக்கு போறீங்க, குறிப்பிட்டு வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயும் நிறைய இருக்கு. இன்னொன்று, நீங்கள் மலைப்பிரதேசத்துக்கு போனீங்கனாலும் அங்கே அவங்க தண்ணியை சேமிக்கிற மெத்தட்லாம் இருக்கு பாருங்க, இப்படி பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க. அதுக்காக அந்த ஒரு குடம் வந்து எடுத்துட்டு போவாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ராமநாதபுரத்துலேயே பல மாவட்டங்களில் இன்னைக்கும் வந்து தண்ணியை வந்து தள்ளிட்டு போகிற சிஸ்டம்லாம் இருக்கு. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு தெரியும், ஓ நம்ம எவ்வளோ பிளெஸ்டு, நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுவிட்சு போட்டால் தண்ணி கிடைக்குது அப்படின்றதெல்லாம். ஆனால் இன்னும் நம்ம ஃபண்டமெண்டல்ஸு நமக்கு தெரியாமல் இந்த அர்பன் லைஃப்ன்றதை நம்மளை மூடி மறைச்சி ஒரு மாதிரி ஒரு கண்ணில் வந்து ஒரு துணியை கட்டின மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளே வாழ்ந்துட்டுருக்கோம். வி ஆர் ஜஸ்ட் ஒரு 1 சீசன் அவே, தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்மலாம் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் டேங்கர் வரும் வந்து அதுக்காக தண்ணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், லைன்ல அடிக்கிட்டு ஓகே அப்படியெல்லாம் இருந்ததுலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாதுன்றது தான் இந்த கேட்ச் தி ரெயின் திட்டங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எல்லா நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறது, எல்லாமே இன்னும் எக்ஸ்டெண்டடாக இன்னும் நிறைய வேலைகள் பண்ணுறதுட்டு. ஸோ இந்த நீரோட தேவையை எல்லாரும் புரிதல் அப்படின்றது தண்ணியை காசு கொடுத்து வாங்கும்போதே உணரணும். அது வந்து உங்க கையில காசு இல்லாத போது, தண்ணியும் இல்லாத போது அன்னைக்கு அது உங்களுக்கு வந்து இட்டிங் ரியலைசேஷனா இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்க இன்னைக்கே அந்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய அலாமிங். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்ப நான் சொன்ன அந்த 1786 கியூபிக் அந்த இதெல்லாமே வந்து என்ன அர்த்தம்னா, இந்தியா இஸ் ஏ வெரி வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி, வி ஆர் ஜஸ்ட் 1 சீசன் அவே ஆஃப் நமக்கு வந்து தண்ணி போகாம கிடைக்கிறது அப்படின்றது. அதை புரிஞ்சிட்டு நம்ம உண்மையிலேயே எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சிட்டோம்னா ஃபியூச்சர்ல வந்து நம்ம பெரிய பாதிப்புகளை வந்து தடுக்கலாம் அப்படின்றதுக்கான சான்று தான் அது. இதுல நான் என்ன பண்றது, எனக்கும் எதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, எங்க வீட்டுல வந்துட்டு காசு இருக்கு, இல்ல மெயின்டெனன்ஸ்க்கு காசு கொடுத்துட்றேன், அதனால வந்து எனக்கு மேல சுவிட்ச் போட்டா எனக்கு பம்ப்ல இருந்து வந்துடும் அப்படின்லாம் ரொம்ப ஏளனமாவோ இல்ல ரொம்ப ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் எல்லாம் இல்லாம வந்துட்டு இதை நம்ம பண்ணிருக்கோமா அப்படின்ற கேள்வி வந்து இப்ப கேட்கணும். எப்படி வந்து உங்களோட வீக்கெண்ட்ஸ் நீங்க டிசைன் பண்றீங்களோ, இல்ல இந்த இயர்க்கு நான் என்ன பண்ண போறேன்ற சில டிசைன் பண்றீங்களோ, எவ்வளவு காசு சம்பாதிக்கணும்னு நீங்க டிசைன் பண்றீங்களோ, உங்களோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் இருக்கா, எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, எப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், செயல்படுத்தி ஆகணும், அதுல இருந்து நல்ல பயனடையணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள்.
0: நிச்சயமா ரொம்ப அழகா சிறப்பா வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா, தண்ணீர் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு அவசியம், இப்ப நம்ம இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அளவு வந்து குறைஞ்சிட்டே வருது. அதை வந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு இந்த கேட்ச் த ரெயின் அப்படின்ற ஒரு மிஷனை வந்து நமக்கு வந்து தொடங்கி கொடுத்துருக்காங்க. அதுல நம்மளுடைய பங்களிப்புன்றது கண்டிப்பா அவசியம். எந்த அளவுக்கு நாம வந்து ஒரு உணர்வோட இருந்தா எதிர்கால தேவைக்கான தண்ணீரை நம்மளால வந்து சேமிச்சு வச்சுக்க முடியும். நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. இன்னொன்னு, டெக்னாலஜியை வந்து இதுல எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் சொன்னீங்க. நகர்புறங்கள்ல இருக்கிறவங்க மக்கள் வந்து என்ன மாதிரி எல்லாம் செஞ்சுக்க முடியும், கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்கள் நீர்நிலைகளை எப்படி வந்து பராமரிச்சுக்க முடியும், நிறைய நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி.

0: நேரம் 9:30. ஆகாஷவாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்பூந்துருத்தி வி. வெங்கடேசன் அவர்களின்
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 9:30.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் இடைவிடா இசைமழையாக, இன்னிசை கீதங்களின் பவனியாக. இனிய ராகம் காற்றலைகளில் கற்கண்டு பாடல்களை தரும் இனிய ராகம்.

0: நிறைவு பெற்றது இனிய ராகம்.
1: சொல்லுவேன் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்குறேன் தூக்கத்தை வாங்கல.
2: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
0: பாரா,
1: பூங்காத்து திரும்புமா?
2: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கண்ணு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
0: அது சரி.
2: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
0: ஐயோ,
1: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி.
2: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
0: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
2: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
0: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
2: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

0: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं प्रशांत कुमार।
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 10 மணி. நேர்கள் இணைக்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டிவி சங்கர நாராயணன் அவர்கள் பாட்டு, டிவி ராமானுஜாச்சாரியார் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் சுடரொளியே போற்றி விருத்தம், தொடர்ந்து ஏகாரதனம் என தொடங்கும் துளசிவனம் சாகித்யம், ஹிந்தோள ராகம், ஆதி தாளம்.

நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கி இசை. இன்றைய நிகழ்ச்சியில் டி வி சங்கர நாராயணன் அவர்கள் பாட்டு, டி வி ராமநாதீஸ்வரன் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி இந்த சௌக்கியன தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காப்பி ராகம், ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டிவி சங்கர நாராயணன் அவர்கள் பாட்டு, டிவி ராமானுஜாச்சாருலு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நேர்கள் நினைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு. அதிகாரம் பூசும் வசனங்கள் நாடக கலைஞர் ஆவணப்பட இயக்குனர் பாம்பே கண்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நாளை பிற்பகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகம ரசிகம ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.